0: நேயர்கள் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் பல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஏற்ற இறக்கங்களை தாண்டிதான் தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நிலையை அடைய முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் ஏற்றங்கள் இருக்குதோ இல்லையோ, இரக்கமே இல்லாம இரக்கங்கள் தான் வந்துட்டே இருக்குது, என்னதான் பண்றது அப்படின்ற பெருமூச்சோடு வாழக்கூடிய நிலை இருக்கலாம். பிரச்சனைகளும் சிக்கல்களும் யாருக்கு தான் இல்ல, என்ன வந்தாலும் சரி அதை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கை எனக்கு என்ன தர காத்திருக்கிறது அப்படின்றத நோக்கி ஆர்வத்தோட யாரெல்லாம் ஓடிட்டே இருக்காங்களோ அப்படிப்பட்ட நபர்கள் தான் என்ன மாதிரியான சிக்கல்கள் வந்தாலும் அதை தகர்த்து எறிஞ்சிட்டு முன்னேற்றத்தை நோக்கி வெற்றி நடை போடுவாங்க. நான் எல்லாத்தையும் நல்லா தான் செய்யறேன், எனக்கு அடுத்து இருக்கிறவங்களால தான் இவ்வளோ பிரச்சனையும், எனக்கு கட்டமே சரியில்லை அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகளும் வரிசை கட்டி நிற்குது, நான்லாம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு, என்னோட போதாத காலம் இங்க வந்து குப்பை கொட்டிட்டு இருக்கேன், இது மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன். இந்த மாதிரியான வார்த்தைகளை சாக்கு போக்குகளை நாம காதால நிச்சயமா கேட்டிருப்போம். இல்ல நாமளே கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய நபர்களா இருக்கலாம். உளவியல் அடிப்படையில பார்க்கும்போது பொறுப்புணர்வு இல்லாத எந்த ஒரு நபரும் எந்த ஒரு காலத்திலும் முன்னேற்றம் அடையவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம மட்டும்தான் காரணமா? அப்படின்னா ஆம் அப்படின்றதுதான்.

இதற்கான பதிலா அமைதுன்னு சொல்றாங்க இந்த உளவியலாளர்கள். நமக்கு ஏற்பட்ட சிக்கல்களுக்கு நாம எப்ப முழு பொறுப்பு எடுத்துக்கிறோமோ அந்த ஒரு நிமிஷத்திலேயே நமக்கான தடைகள் நீங்கி வழி நீங்கி வழி பிறப்பதற்கான தெளிவு கிடைக்குது. இல்ல அப்படின்னா அந்த சிக்கல் அப்போதைக்கு மறைஞ்சு போனாலும் பின்னால் வரக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை அப்படியே மங்கி போயிடும். நம்மளோட திறமைகள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நமக்கான வழிகளை உருவாக்கி நாம விரும்பக்கூடிய உயரத்திற்கு கொண்டு செல்ல நமக்குன்னு யாரும் வரமாட்டாங்க. வாழ்க்கையோட ஓட்டத்துல நாம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் சிந்திக்க வைக்கக்கூடிய செயல்கள் மூலமா தான் நம்மள மாத்தி அமைச்சுக்கணும். இதை உணரும் போது நமக்கு நம்மள புரிய வைக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த உலகத்திற்கு நம்மள புரிய வைக்க முடியும். ஒரு சிலருக்கு எத்தனையோ திறமைகள் இருந்தாலும் அதை முறையா பயன்படுத்தி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம தடுமாறுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல சின்ன உதவி சின்ன வெளிச்சம் தென்பட்டாலும் அதை சிக்கனை பிடிச்சுக்கிட்டு முன்னேறக்கூடிய ஆற்றல் கொண்ட நபர்களா இருப்பாங்க. அந்த வரிசையில நாம எப்ப சேர போறோம் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்குது. எல்லா நிறுவனங்களையும் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய தளம் இருந்தாலும் சில பல தடைகள் சிலரால வரலாம். அந்த நேரத்துல பொறுமை மட்டுமே நம்மளை பாதுகாக்கும். உயர்வான ஒரு நிலைக்கு கூட்டிட்டு போறது இந்த பொறுமை தான். எல்லா விஷயங்களையும் எதிர்த்து நிற்காம எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நாம வளப்படுத்திக்கணும். அதுதான் நம்ம உயர்விற்கு மிகப்பெரிய அடித்தளமா அமையும். ஒரு விஷயத்த நாம முழுமையா புரிஞ்சுக்கணும். பயன்படுத்தப்படாத திறமை அதன் திறனை இழந்து கொண்டே இருக்கும். அதனால எதிர் வரக்கூடிய தடைகளை எதிர்கொள்வோம். அது தரும் படிப்பினைகளை ஏற்றுக்கொண்டு பலன் காண்பதே நமது முழு முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். நீங்க போகக்கூடிய வேகத்தை விட நீங்க போகக்கூடிய திசை ரொம்பவே முக்கியமானது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவம் மிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூகான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூகான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
2: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஓசை FM 90.4.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி ஆள்வினையுடைமை, அதிகாரம் 62, குறள் எண் 616. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருகச் செய்யும், முயற்சி இல்லாதிருத்தல் அவனுக்கு வறுமையை சேர்த்துவிடும். முயற்சி தான் செல்வத்தை கொடுக்கும், முயற்சி இல்லாமல் இருப்பது வறுமையை கொடுக்கும் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளை நம்ம பள்ளிக்கூட பாட புத்தகத்திலேயே நம்ம படிச்சிருக்கலாம், அடிக்கடி நம்ம பேருந்துகள்ல கூட பார்த்திருக்கலாம். இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான கதை ஒண்ணு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கழுகு ஒண்ணு இறைவன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டு வாழ்ந்துட்டு இருந்ததா. எப்பவுமே ஒரு பாறை மீது அமர்ந்து இறைவனை நோக்கி தியானம் பண்ணுமா, அதுக்கப்புறமா தான் உணவு தேட புறப்படுமா. இந்த மாதிரியான நாட்கள்ல ஒரு நாள் கழுகுக்கு ஒரு சிந்தனை, நம்ம இறைவன் மேல பக்தியா இருக்கிறது, இறைவனுக்காக தியானம் பண்றது, இது எல்லாமே அவருக்கு தெரியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, அதுவே கடவுளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டு மறுநாளும் தன்னுடைய வேலைய வழக்கம் போல செஞ்சுட்டு இருந்ததா. ஒரு நாள் இந்த இறைவன் என்னை கவனிக்கிறாரா, எனது தியானத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாரா அப்படின்ற சந்தேகத்துல தியானம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து வானத்தை நோக்கி சத்தமா சொல்லிச்சான், இறைவா இன்று எனக்கு உணவு கிடைக்குமா, எனது தியானம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதான். உடனே வானத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டதான், உனது தியானம் எனக்கு தெரியும், இன்று உனக்கு உணவு கிடைக்கும் அப்படின்ற பதில் வந்துடுச்சான். உடனே கழுகுக்கு அவ்வளவு சந்தோஷம், இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன், எனக்கான உணவு என்ன தேடி வரப்போகுது அப்படின்ற எண்ணத்துல கண்களை மூடி தியானம் பண்ணிட்டே இருந்ததாம். நேரம் கடந்ததே தவிர உணவு எதுவும் கழுக தேடி வந்த மாதிரி தெரியல, கழுகும் கண்களை திறந்த மாதிரியும் இல்ல. ஆனா பசி வயித்த கிள்ள ஆரம்பிச்சது. சூரியன் மைய பகுதிக்கு வந்து இரவு நேரமும் வர ஆரம்பிச்சிடுச்சு. பசி தாங்க முடியாம இப்பவாவது உணவை தேடி புறப்படலாம் அப்படின்னு அந்த இடத்தை விட்டு பறக்க ஆரம்பிச்சதாம். அப்போ வானத்துல இருந்து மறுபடி ஒரு சத்தம் கேட்டதாம், குழந்தாய் உனக்கான உணவை சாப்பிட்டாயா அப்படின்னு. உடனே கழுகுக்கு அழுகே வர மாதிரி ஆயிடுச்சான். அப்போதான் மறுபடி அந்த சத்தம் சொல்லிச்சான், உனக்கான உணவு உனக்கு பின்னால் இருக்கிறது பார் அப்படின்னு சொன்னதும் கழுகு பேச ஆரம்பிச்சதாம், இவ்வளவு கால தாமதமா கொடுத்தா எப்படி எனக்கு பசி ஆறும், உங்களுக்காக காத்திருந்து இன்னைக்கு பசியோட இருந்ததுதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போதான் அந்த குரல் மறுபடியும் பேசிச்சான், உனக்கான உணவு உரிய நேரத்தில் வைக்கப்பட்டு விட்டது, திரும்பி பார்க்கும் முயற்சி கூட இல்லாத உனக்கு எப்படி அந்த உணவு கிடைக்கும், கடுகளவாவது நமது முயற்சியும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த குரல் மறைஞ்சு போயிடுச்சான். இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இறைவன் மீது அளவு கடந்த பக்தி இருந்தாலும் கடுகளவாவது நமது முயற்சியும் இருக்க வேண்டும், அப்போதுதான் முன்னேற்றம் கிடைக்கும், செல்வத்தை பெருக செய்ய முடியும். முயற்சி இல்லாமல் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் பலனற்றதாக போய்விடும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4? உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணுங்கிறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டது தானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
2: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய மரத்துல இரண்டு குருவிகள் கூடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தது. இரண்டு முட்டைகளை வைத்து அந்த பெண் குருவி அடை காத்துட்டு இருக்கும், ஆண் குருவி போய் இத தேடிட்டு வரும். ஒரு நாள் எதிர்பாராத விதமா பெரிய காத்து ஒண்ணு அடிக்குது. அப்போ அந்த மரம் முறிஞ்சு விழுகுது. அதுல இருக்கக்கூடிய முட்டை அந்த கூட்டுடன் கடலுக்குள் விழுந்துடுச்சு. உடனே அந்த ஆண் குருவியும் பெண் குருவியும் துடிக்க ஆரம்பிக்குது. எப்படியாவது தன்னுடைய முட்டைகளை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் அதுக்குள்ள வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கடலுக்கு மேல நின்று பறந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ ஆண் குருவி பெண் குருவிக்கு ஆறுதல் சொல்லுது, கவலைப்படாத, நம்மளோட முட்டைகள் இந்த கரை ஓரத்துலதான் விழுந்திருக்குது. எப்படியாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை நாம வத்த வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம முட்டைகளை நம்ம எடுத்துடலாம். அதற்கான முயற்சியில நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஈடுபடலாம். கவலைப்படாதன்னு சொல்லி ஆறுதல் கொடுக்குது, தைரியம் கொடுக்குது. உடனே ஆண் குருவியும் பெண் குருவியும் சேர்ந்து என்ன செஞ்சது தெரியுமா? கடல் நீரை தங்களால் முடிந்தவரை தங்களுடைய அழகால் அள்ளி அள்ளி பேரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிக்குது. கடல் நீரை அந்த குருவியால எவ்வளவுதான் அள்ள முடியும், ஆனாலும் கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காம தன்னுடைய முட்டைகளை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற ஒரே லட்சியத்தோட அது தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த நேரத்துல எதேச்சியா அந்த வழியில வர்றாரு மகா சக்தி வாய்ந்த முனிவர் ஒருவர். அந்த முனிவர் இந்த குருவிகளுடைய செயல்பாட்டை கொஞ்ச நேரம் கவனிக்கிறாரு. தன்னுடைய முட்டைகளை காப்பாத்துறதுக்காக கடல் நீரையே வத்த வைக்கக்கூடிய முயற்சியில ஈடுபடக்கூடிய இந்த குருவிகளை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. அந்த குருவிகளுடைய முயற்சி ஒரு நாளும் வீணாயிடக்கூடாது. அந்த முட்டைகள் எப்படியாவது குருவிகளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ள வருது. அதனால என்ன செய்யறாரு, தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி கடலை நோக்கி கைகளை நீட்டுறாரு. அந்த நேரத்துல கடல் கொஞ்சம் தூரமா உள்வாங்கி அந்த இடத்துல கரை தெரியுது. கரை தெரிஞ்சதுக்கு அப்புறமா முட்டைகளை ரெண்டு குருவியும் பார்த்துடுச்சு. குருவிக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே ரெண்டு குருவிகளும் ஆளுக்கு ஒரு முட்டையா தங்களுடைய முட்டைகளை எடுத்துட்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சு அடை காத்து பொறிக்க வச்சிடுச்சு. இப்போ இந்த கதையை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? தன்னுடைய முட்டைகளை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற விடாத முயற்சி அந்த குருவிகளுக்கு இருந்ததாலதான் முனிவருடைய அந்த மாபெரும் சக்தி இந்த குருவிகளுக்கு பயன்பட்டது. ஒருவேளை குருவிகள் முயற்சியே பண்ணாம ஒரு ஓரமா அமர்ந்திருந்தா முனிவருடைய சக்தி குருவிகளுக்கு பயன்பட்டிருக்காது. நாமளும் நம்ம வாழ்க்கையில முழு முயற்சியோட ஒரு செயலை செய்யும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி வெளிப்பட்டு நம்மளுடைய இலக்கை நம்மளால அடைய முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இந்த கதை பகுதியில கதையல்ல ஒரு உண்மை நிகழ்வு. மாவீரன் நெப்போலியன் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்துல ஒரு படை வீரரா தான் இருந்தாரு. படை வீரரா இருக்கும் போது தன்னுடைய சக வீரர்களோடு ஒரு நாள் ஒரு கிராமத்துல முகாமிட்டு தங்கி இருக்காங்க. அப்போ அந்த முகாம்ல தங்கி இருக்கக்கூடிய நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது. அந்த முகாம்ல ஓய்வு கிடைக்க வேண்டிய நேரங்கள்ல மற்ற வீரர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டோம், விளையாடிக்கிட்டோம், சிற்றின்பங்கள்ல பொழுத கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நெப்போலியனுடைய பழக்கம் என்ன தெரியுமா? தனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சிறந்த புத்தகங்கள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடுவாரு. இதையெல்லாம் அந்த கிராமத்துல இருந்த ஒரு பொண்ணு கவனிச்சுட்டே வராங்க. ஒரு நாள் எல்லாரும் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது நெப்போலியன் தனிமையில உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறத பார்த்து, ஏன்பா எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க, நீ மட்டும் எப்பவுமே ஒரு புத்தகத்தோட உட்கார்ந்து இருக்கியே, என்ன நாட்டையா பிடிக்க போற அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டாங்களாம். அந்த அம்மாவுக்கு எந்த பதிலும் சொல்லல, சின்ன புன்னகை மட்டும்தான் பதிலா கொடுத்தாரு. ஆண்டுகள் கடந்து ஓட ஆரம்பிச்சது. தன்னுடைய விடாமுயற்சி, தன்னுடைய திறமை, கடின உழைப்பு, இதன் மூலமா பிரெஞ்சு நாட்டுடைய சக்கரவர்த்தியாவே மாறிட்டாரு. நிறைய நாடுகளை கைப்பற்ற ஆரம்பிச்சாரு. மிகப்பெரிய போர் வீரனா மாறிட்டாரு. அவருக்கு கீழே எண்ணற்ற படை வீரர்கள். ஒரு நாள் இதே கிராமத்தின் வழியா பிரெஞ்சு நாட்டு சக்கரவர்த்தியா வர்றாரு. வரும்போது தன்னை பார்த்து, என்ன நாட்டையா பிடிக்க போற அப்படின்னு கேட்ட அந்த பெண்ணுடைய வீடு அவருக்கு நினைவு வருது. உடனே அந்த கிராமத்தின் வழியா போனதால அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுக்கு போனதும் அந்த அம்மா எழுந்து நின்று மரியாதை கொடுக்கறாங்க. சக்கரவர்த்தி தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு. அப்போதான் கேக்குறாரு நெப்போலியன், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த அம்மா நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு, உங்களை எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க எவ்வளவு பெரிய தலைவர், நீங்க என் வீட்டுக்கு வந்தது எனக்கு கிடைச்ச பாக்கியம், ஆனா நாம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா இல்லையான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. உடனே நெப்போலியன் அந்த நினைவுகளை மறுபடி நினைவுபடுத்துறாரு. நான் தனிமையில உட்காந்து புத்தகங்கள் வாசிச்சுட்டு இருப்பேன், யார் கூடயும் சேர்ந்து உட்கார மாட்டேன், என்னுடைய ஓய்வு நேரத்தை பயனுள்ள விதத்துல பயன்படுத்துவேன். அப்போதான் நீங்க ஒரு நாள் கேட்டீங்க, என்ன நாட்டையா பிடிக்க போற அப்படின்னு. அப்போதான் அந்த அம்மாவுக்கே நினைவு வந்தது, என்னுடைய கடும் உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இது மூலமா தான் இன்னைக்கு சக்கரவர்த்தியா உயர்ந்திருக்கேன், நீங்களே எனக்கு மரியாதை கொடுக்கிற அளவு என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். ஆமா நேயர்களே, நமக்கு கிடைத்த பெரிய கொடையாகிய இந்த வாழ்க்கையை வீணாக்காமல் பயனுள்ள செயல்களில் ஈடுபட்டு வாழணும். கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தையும் சிறப்பா பயன்படுத்தணும். வாழ்க்கைய பயனுள்ள விதத்துல வாழ்வோம். நேரத்தை மதித்து சிறப்பா பயன்படுத்துவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு செல்வம். ஆனால் நான் அதிகமான ஒரு பாடு பண்புகளை இருந்து பண்பாடு பட்டு கிளம்பி வந்திருக்கேன். அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன். கஷ்டம்னா அப்படி இப்படி கஷ்டம் கிடையாது. எங்கள் அம்மாவோட ரொம்ப நான் தான் தலைமுறை. எங்கள் அம்மாவுக்கு வந்து 10 மக்கள். அந்த சின்ன சிறுசுகளை தூக்கி தொடச்சி வளர்க்குறது என்னுடைய கடமை தான். ஆனால் அம்மாவுக்கு கூட இருந்து உதவி செய்கிறது நான் தான். ஆனால் ஃபஸ்ட்டில் இருந்து வியாபாரத்துக்கு எங்கள் அம்மா கூட போனேன். அப்போ என்ன வயசுக்கு வரப்போ ஆரம்பத்தில் நான் வீட்டில் இருந்துட்டேன். அப்புறமா என்னை கட்டி கொடுத்துட்டாங்க. கட்டி கொடுத்தாலும் நான் வீட்டில் இருந்தே நிறைய தொழில் பார்த்தேன். எப்படி தொழில்னா, மால் மடியல்களுக்கு லாஞ்சிகளுக்கு கொண்டு வீட்டுக்கு கூட கொடுப்பாங்க. அதில் 1 மடி 2 மடிக்குன்னு 3 மடிக்குன்னு இப்படி ஆளுக்கிற தகுதியை தக்குன்னு கொடுப்பாங்க. இதனால் இது வெற்றியோகமாக இது முடித்து கொண்டு நம்மளுக்கு மடியை தந்துடும், இந்த நூலை கொண்டு போய் மடி ஆக்கி தந்துடும், அப்போ இந்த பிள்ளைகிட்ட நம்பிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் 2 மால் 3 மால் கொடுத்தாங்கன்னா எனக்கு 3 மடி 2 மடிக்கு மால் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்து முடியவும் எனக்குள்ளேயே அந்த முடிவு இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் கடையை இப்படி பெட்டி கடை மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன். என்னை கட்டி கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா. நான் என்ன செஞ்சேன், எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கொஞ்சம் குடியார், அப்போ அவங்க கையை நம்ம பார்க்க முடியல. அப்போ நம்ம எப்படி வேலை கற்றுக்கிறணும்னு நினச்சிக்கிட்டு நானாகவே ஒரு முடிவு எடுத்து ஒரு பெட்டி கடை வச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து எனக்கும் இப்போ 45 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதுவரையும் நான் அப்பவும் ஒரு பெட்டி கடை தான் வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது அதே கடையை மறுபடியும் வச்சு ஒரு 10 வருஷம் நடத்தினேன். அப்புறமா பிள்ளைகளுக்கு ஆக்கணும் பொங்கணும்னு அந்த கடையோடு கிடந்து தான் ரொம்ப சங்கடப்பட்டேன். அதுக்கு முன்னாடி ஓஞ்சிட்டு ஒரு 10 வருஷம் லீவில் இருந்தேன். அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சேன், நான் எனக்கு தோதான ஒரு தொழில் கிடைக்கல. கடைக்கார போய் கருவாடு வாங்கிட்டு போய் உச்சப்புளி வேதாள மண்டபத்தில் இருந்து பிடிப்பேன். மண்டபம் ஒரு நாளைக்கு போவேன், வேதாளிக்கு ஒரு நாளைக்கு போவேன், உச்சப்புளிக்கு ஒரு நேரம் போவேன், யமனாங்குடம் ஒரு நேரம் போவேன், இருமை ஒரு நேரம் போவேன். இப்படி பல ஊர்கள் ராம்நாட்டுக்கு இங்கிட்டு இருந்து நான் போகாத ஊர் கிடையாது. அதில் போய் 2 ரூபா 3 ரூபாய்க்கு செலவு கொண்டு போவேன். அதுக்கு தக்கனே எனக்கு ஆதாயம் கிடைக்கும். 500 ரூபா 200 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா கிடைச்சிடும், சில வழியும் போக கொண்டுட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு புதிய நாள் வந்து தொடங்கியிருக்கு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லி அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளை என கடல் ஓசேஃபம் 90.4 மெழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம பகுதியில் மீனவர்களும் கடலுக்கு வந்து போயிட்டு திரும்ப வந்து வந்திருக்காங்க. நல்லபடியாக அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மீன்பாடு வந்து கிடைக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, நேற்று இரவு நம்ம ஊர் பகுதியில் நிறைய இடத்துல வந்து பள்ளம் தோண்டி வச்சுட்ருப்பாங்க. உங்களுக்கு வந்து தெரியும், இந்த குடிநீர் குழாய்கள்லாம் அமைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. நிறைய இடத்துல தோண்டிகிட்டு தான் இருக்காங்க. திடீர்னு வந்து பார்க்கும்போது என்ன திடீர்னு இந்த இடம்லாம் பள்ளமாக கிடக்கு, நேற்று இல்லையே அப்படின்னு வந்து யோசித்துப்பேன். நைட்டு 12 மணி 1 மணிக்கு வந்து நம்ம எஃப்எம்முக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய பள்ளம் தோண்டிட்டு போயிட்டுருந்தாங்க. நிறைய கடைகளில் இருக்கக்கூடிய பாதி வாசல்கள் தரைகள்லாம் வந்து பேத்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுவும் கரெக்டாக 1 மணிக்கு தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வேலையெல்லாம். அந்த நேரத்தில் பக்கத்தில் உட்காந்து நானும் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், என்ன எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தூக்க கழகத்தில் நிறைய வேலைகளை பரபரப்பாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு பள்ளங்களை தோண்டி அதுக்குள்ளே பைப்புகளை நைட்டோட நைட்டாக செட் பண்ணி அதையும் மொத்தமாக மூடி வச்சுட்டு அவங்க பாட்டில் போயிட்டாங்க. அதனால் வந்து பார்க்குறீங்க என்ன திடீர்னு இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உள்ள பைப் வைக்கிறதுக்காக தோண்டி போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 34 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டால் பெரிய அளவில் மழைக்கான வாய்ப்புகள் கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்ததாக இப்போ பாடல்கள் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இங்க வாயே
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 7:22 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 தாலுக்காலையும் தாலுக்காக்கு ஊர் ஊர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நியாய விலக்கடைகளில் பொது விநியோக திட்ட குறைதீர்ப்பு முகாம் வந்து நடைபெறுது. இது என்ன பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த ரேஷன் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருக்குது, அந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கே போய் வந்து பண்ணிக்கலாம் அந்த முகாமில். அது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பம் வந்து செய்கிறதுக்கு, குடும்ப அட்டைகளில் பிழை திருத்தம் வந்து இருந்தால் செய்கிறதுக்கு, புகைப்படங்கள் பதிவேற்றுறதுக்கு, பெயர்கள் வேறு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட பெயர்களை வந்து சேர்க்கறது, இல்லை சில பேர் கல்யாணம் ஆகிட்டு வேறு குடும்பத்துக்கு போயிருப்பாங்க அவங்களோட பேர் வந்து நீக்கிறது, முகவரி ஏதாவது மாற்றம் பண்ணணும்னா அதை மாற்றுறது, கைபேசி எண்ணை வந்து பதிவு பண்ணுறது, இல்லைனா கைபேசி எண்ணை மாற்றம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணலாம். இல்லை புதிய குடும்பத்தையும் வந்து பெறணும் அப்படிங்கன்னா அதுக்காகவும் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான சேவைகளுக்கு வந்து ஒரு குறைதீர் முகாம் வந்து நடைபெற இருக்கு. இது ஒவ்வொரு தாலுக்காலையும் தாலுக்காக்கு ஒரு ஊர் அப்படின்ற விகிதத்தில் வந்து நடைபெறும். இப்போ நம்மளோட ராமேஸ்வரத்துக்கு வந்து பார்க்கும்போது பாமன் அக்காமணம் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் யாராவது நம்ம ஊருக்குள்ளேருந்து இந்த ரேஷன் சார்ந்து ஏதாச்சும் ஒரு குறைகள் வந்து இருக்குது, சேவைகள் ஏதாச்சும் கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:34 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததா நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் இப்போதைக்கும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எப்போவுமே ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே தான் வந்திருக்கும். நம்மளுடைய மக்களுக்காக, இளைஞர்களுக்காக, இளம்பெண்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே தான் வந்திருப்பாங்க. இப்போ TNPSC குரூப் 2 மற்றும் 2A அந்த படிப்புகளுக்காக படிக்கிறவங்களுக்கு இலவசமான ஒரு வகுப்புகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. வகுப்புகள் மட்டும் கிடையாது, அங்கே நீங்கள் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கும். நிறைய அனுபவம் வாய்ந்த, இது ஏற்கனவே எக்ஸாம் எழுதினவங்க அவங்க அவங்களோட ஆலோசனைகள் வந்து வழங்குவாங்க. அப்பப்போ வகுப்புகளுக்கு நடுவில் தேர்வுகளும் நடக்கும், மாதிரி தேர்வுகளும் நடத்துவாங்க. அதுவும் TNPSC குரூப் 2 முன்னொரு வருஷத்துக்கான உள்ள அந்த பேப்பர்னா இருக்கும் இல்லையா, கடந்த காலத்துக்கான அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ், அதெல்லாம் அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து இருக்கும். இந்த மாதிரி பல வசதிகளை இலவசமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதனால் நீங்கள் TNPSC குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கு படிக்கிறீங்க, படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தாராளமாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் ராம்நாட்டில் வந்திருக்கு. நம்ம அங்கே போயிட்டு வர்றது மட்டும் தான் நம்மளுக்கான செலவாக இருக்கும், மிச்சப்படி எந்த செலவுமே இருக்காது. கொஞ்ச நேரம் தான், நம்ம மன விருப்பப்படி எல்லாரோட சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டால் நம்ம வந்து படிக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது, மெட்டீரியல்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்றவங்க போய் மெட்டீரியலை போய் பார்க்கலாம். நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும், அதை நம்ம எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல வாய்ப்புகளை அங்கே வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அதனால் யாருக்காவது தேவைனா போய் பயன்படுத்திங்க வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை. இப்போ அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு, விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:42 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இருந்திருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளிவுபாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததான் இன்றைக்கான விலை நிலவரம் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11573 ரூபாய்க்கும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,145 ரூபாய்க்கும் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,852 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இப்ப அடுத்ததான் 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 113,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அடுத்தது இப்ப இந்த விலை நிலவரங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்துல, ராமநாதபுரம் மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டத்திலயுமே முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் துவங்கி நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சீரும் சிறப்புமா நிறைய சிறுவர்கள், பள்ளி மாணவர்களா, கல்லூரி மாணவர்களா இருக்கட்டும் சரி, மாணவர் இளைஞர்களா இருக்கட்டும் சரி, பொதுமக்களா இருக்கட்டும் சரி, எல்லாருமே அவங்கவுங்களோட விளையாட்டுகளை விளையாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. இப்ப தெரிஞ்ச வழியில இந்த ரன்னிங் ரேஸ், தடகள போட்டிகள்லாம் இருக்குல்லையே, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எல்லா வீரர்களுக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்கள்னு சொல்லிடலாம். மொத்தமா ஏற்கனவே சொன்ன மாதிரி 47,000 அதிகமான மக்கள் நம்ம ஊர்ல இருந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. அவ்வளவு பேர் விளையாண்டு அதுல கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணி அது அவங்கள மாநில அளவிலான போட்டிக்கு வந்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்க போகுது. எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு இப்ப அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் கோசேப்பம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நேற்று நம்ம நேசக்கரங்க நிகழ்ச்சியில் மருத்துவர் வந்து பேசியிருப்பாங்க, மனநல மருத்துவர் வந்து பேசியிருப்பாங்க. ஒரு அதுக்கு முன்னாடி இந்த தற்கொலைகள் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது எவ்வளோ தவறானது அப்படின்ற பற்றியும் நிறைய வந்து பேசியிருப்போம். அது பேசுகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி தற்கொலை தடுப்பு தினம் அப்படின்ற ஒரு தினமாக வந்து வச்சுருக்காங்க உலகமெங்கும். ஏன்னா எக்கச்சக்கமான தற்கொலை அப்படிங்கிறது வந்து நடந்துட்டுருக்கு. அதுவும் ஒரு நம்ம உலகத்தில் ஆண்டுக்கு 7.20 லட்சம் பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 7.20 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும்னா பாருங்கள் கணக்கை. அது நம்ம பகுதியிலையுமே நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. என்ன அவ்வளோ ஒரு விரக்தி இந்த வாழ்க்கையின் மேலே, என்ன ஒரு சோகம் அப்படிங்கிறது தெரியல. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆற போட்டால் அது பாட்டில் நம்ம கொஞ்சமாக அந்த பிரச்சனையோட அந்த தீவிரம் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். அடுத்தடுத்து நம்ம வேலையை பார்க்க தான் போகிறோம். அதுக்கு நடுவில் அதை வந்து தாங்கிக்கிற அளவுக்கு ஒரு மனப்பக்குவம் வந்து பெருசாக நிறைய பேர்ட்ட இல்லையோ அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக வருது. இந்த மாதிரி தற்கொலை அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே வந்து நடக்கக்கூடாத ஒரு விஷயம் தான். ஏன்னா அது அவங்களோட நின்ற போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க குடும்பம், அவங்களோட வாழ்க்கை, அவங்கள சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே அது பெரிய அளவில் வந்து அஃபெக்ட் பண்ண தான் போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சோகம் இருந்தாலும் ஒரே விஷயந்தான், எல்லாருக்கும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கிறத தர ஒரு வழியே இல்லை. ஏன்னா அழுகிறவங்க கடைசியில் அழுதுகிட்டே மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. அழுகிறவங்களால் சிரிக்கவும் முடியும், சிரிச்சுக்கிட்டே இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கவங்களுக்கு சோகமும் வரும். அதனால் எல்லாம் கலந்து தான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை மட்டுமே இருக்குது, நம்ம மட்டும்தான் இப்படி கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம். நம்மளை தவிர இந்த உலகத்தில் இருக்க யாருக்குமே கஷ்டம் கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறது, வெளியே வரும்போது சிரிச்சு தானே ஆகணும். வணக்கம் சொல்கிறவங்களுக்கு நல்லா இருக்கலான்னு கேட்குறவங்களுக்கு நல்லா இருக்கேன்னு தானே சொல்லி ஆகணும். அதனால் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதனால் கடந்து போய் எப்படி சந்தோஷமாக இருக்கிறங்கிற வழியை பாருங்கள். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்தால் தட்டி விட்டுட்டு போய் நண்பர்களோட சந்தோஷமாக பேசிட்டு வாங்க, இல்லை கோயிலுக்கு போயிட்டு வாங்க, படத்துக்கு போங்க, எங்கேயாச்சும் போங்க, அந்த இடத்துல இருக்காதிங்க. யோசிச்சுட்டு ஒரே இடத்துல உட்காந்துருந்தா இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்துகிட்டே தான் வந்திருக்கும். அதனால் எல்லோரும் தன்னம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம்ப்பா, என் பேர் பவானி, எனக்கு வயசு 47. நான் வந்து கடற்கரைக்கு போறேன்னு சொல்றது, நான் 12 வயசுலயே நான் கடற்கரை போயிட்டேன். 12 வயசுக்கு முன்னாலேயே எங்கள் தாத்தா கூட வேலி அடைக்க போகிறது, செத்த அடைக்க போகிறது, இந்த கா ஊசி இதுகளை கோர்த்து கொடுக்கறது, குத்தூசி இதுகளை கோர்த்து கேட்பாங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 13 வயசுல எங்கள் அப்பா ரத்தம் எடுத்து அப்போ வந்து வளைய தூக்கி போட்டு கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நண்டுகளை கொண்டு போய் கம்பெனியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆன உடனே, ஒரு 15 வயசு இந்த மாதிரி ஆன உடனேலாம் நான் பெரியவள்ளி அவமுனே இருந்தே போவோம். போனப்போ இங்கேருந்து சீனிய பாத்தர்கா போயிடும், ஒருத்தர் வெள்ளம் ஆயிடுச்சு, வேதாளையில் வெள்ளம் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு ஊராக பிழைக்க போவாங்க, எங்கெங்கே பாடு வருதோ அந்தந்த இடத்துக்கு போகல, நடுத்தருவு, சீனிய பாத்தர்கா, வேதாளை, இந்த மாதிரி இடங்கள்லாம் வத்த போட்டிருப்பாங்க. வெள்ளம் அப்போ இன்ஜின் வளம் வந்துருச்சு, அது மாதிரி 4 மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, வலை வாங்க, வலை பிடிக்க போகணும்னு சொல்லுவாங்க. நண்டு வலை நல்லா நண்டு வரும், மீன் வரும், அதை வலையை வாங்கணும். வாங்கும்போது கையில் புண்ணாயிரும், ரத்தம் வரும், கீரும், சாப்பிட முடியாது, காந்தும், நம்ம தெரியாத வயசு தானே, என்னமோ கூட்டிகிட்டு போகிறாங்க, ஜாலியாக போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். லீவ் நாட்களில் ஃபுல்லாக போவோம். மற்ற மாதிரி வந்து ஸ்கூலுக்கு போகிற நாட்களுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இந்த லீவ் வர நாள் ஃபுல்லாக கடலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவேன். அப்புறம் ஒரு நேரம் கடலுக்கு போகும்போது வலை குலுகிருச்சு பத்தாறில். நாங்கள் இங்கேருந்து ஒரு பரப்பாரோடு தாங்கிட்டே போய் தான் வலை விடணும். எங்கள் அண்ணன் தாங்க, நானும் அவன் தான் கடலுக்கு போயிருந்தோம், ரெண்டு பேரும் தான் போனது. அதோட வலை உடஞ்சோட தாங்கிட்டே போக நெடுவ தூரத்தில் போக, நண்டு வலை போட சொன்ன இடத்த நான் வலையை போட்டுனாக்க எடுத்து எடுத்து போட கீழே பத்தாறில் குழி வலை பின்னாலே எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதோட தான் 2 பூசையை போட்டேன், அங்கேயே வச்சு குத்தி தண்ணியில் போட்டு போயிடுவேன், என்ன வலை விடுறேன்னு. அதுக்கப்புறம் தான் அது ஒழுங்காகவே கற்றுக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டாக பத்தாறில் குழு தான் வலை வச்சு அன்னைக்குன்னு 4 சிங்கி 1 7 கிலோ நண்டு பிடிச்சிட்டு வந்தோம். எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அண்ணன் நான் என்ன 2 பேர் 3 பேர் போகிற தொழில் தானே, அது சின்ன தேவையில்லைங்க தானே, சின்ன சின்ன தானே, இப்போ தானே பெருசு. முதப்புறம் 1 சிலிண்டர் இன்ஜின், அதானே 2 சிலிண்டர் 1 சிலிண்டர்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன இன்ஜினுங்கிறான். அதே மாதிரி இப்போ அங்கேருந்து வேதாளையிலேருந்து நாங்கள் காலிவினி வரோம், பாமலை தொழில் வருது, வடக்க பாடு வருது, தோண்டரைக்கில் பாடு வருது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வள்ளத் தங்கறது கொண்டு வந்துடுவேன், நானே கொண்டு வந்துடுவேன். சீனியப்பாருந்து வள்ளத்தை கொண்டு வந்து பாமன் பாலத்தை பொத்து இங்கே கொண்டு கரையில் ஏற்றிடுவேன். ஏற்றி அம்மரத்துக்கு போட்டோம்னா அங்கே நகரத்தை போட்டோம், இங்கே அம்மரத்துக்கு போட்டோம்னா இங்கே கரையை நிற்கிறாள் வாங்கி கட்டிடுவாங்க. நம்ம அணியத்தில் மேலே மாடைக்கிறணும் வேற. 12 வயசுலேயே போய் ஒரு 4 வருஷத்துக்குள்ளேயே நல்லா கற்றுக்கிட்டேன். 4 வருஷம் போய்கிட்டே பள்ளிக்கூடமும் போனேன், போய் 10th வரை படித்தேன். நான் போகும்போது 3rd ஸ்டாண்டர்ட்லேயே நான் கடற்கரை போயிட்டேன். அப்படி போய் போய் நான் 10th வரை படித்தேன். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
1: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவம் மிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: நேரம் சரியாக 8:18 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக விளையாட்டு தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீராங்கனை, ஒரு பெரிய ஒரு வீராங்கனை அப்படின்னு வந்து சொல்லலாம். எனக்கு அவங்கள பார்க்கும்போதே ஒரு மோட்டிவேஷன் வந்து ஆகிடும். அவங்க யார் அப்படின்னா சீத்தல் தேவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சீத்தல் தேவி அவங்களோட பேர். அவங்களுக்கு இப்போ வயது அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப குட்டி பொண்ணு தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு 19 வயது தான் இப்போ தான் ஆயிருக்கு. இப்போ தான் 19 வயசே வந்து ஆயிருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வில்வித்தை வீராங்கனை. வில்வித்தை வீராங்கனை அப்படிங்கிறதுனால என்ன, அதில் என்ன பெருசாக சாதனை பண்ணிட்டாங்களா, பெரிய பேர் கூட கேள்விப்படாத பேராக வந்திருக்கே அப்படின்னு கேட்டால், பெரிய பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னாடி அந்த சாதனை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி சொல்லணுன்னா, அவங்களுக்கு ரெண்டு கையுமே கிடையாது. ஒரு வில்வித்தை வீராங்கனை ஆனால் ரெண்டு கையுமே கிடையாது அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட காலால் அந்த அம்பை வந்து பிடிச்சிக்கிடுவாங்க. அம்பை பிடிச்சிட்டு அந்த வில் இருக்கு இல்லையா, அந்த வில்லை வந்து காலால் பிடிச்சிட்டு அம்பு இருக்கு இல்லையா, அம்பை தன்னோட வாய் பற்களால் வந்து கடிச்சு இழுத்து கரெக்டாக எய்ம் பண்ணி, கரெக்டாக வந்து அந்த டார்கெட்டை வந்து எய்ம் பண்ணி வந்து சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி வில்வத்தை வந்து பண்ணுவாங்களாம். இதில் வந்து பண்ணி கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான பதக்கத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ உலக பாரா வில்வத்தை அப்படின்ற ஒரு போட்டி வந்து நடந்துகிட்ருக்கு. இதுலேயுமே தங்கம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட சேர்த்து நம்ம இந்தியாவுக்கு 13 பதக்கங்கள் வந்து கிடச்சிருக்கு. இப்படி நிறைய பதக்கங்கள் நம்ம இந்தியா வந்து அங்கங்கே வாங்கிட்டுருக்கு. எனக்கு இந்த சீத்தல் தேவியை பற்றி நீங்கள் தெரியலை அப்படின்னா தெரிஞ்சுங்க. உண்மையிலேயே அவங்களோட கதை ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ரெண்டு கையுமே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு கையுமே இல்லாதவங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமைக்கு வந்து போனதாலும், இவங்க அந்த மாதிரிலாம் போகாமல் வாயால் எப்படி வந்து குறிப்பாக்குறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு, வாயால் அம்பை கடித்து கரெக்டாக வந்து வில்லை வந்து பிடிச்சி அவங்களோட இலக்குகளை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க அந்த அம்பு மாதிரியே. அந்தளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை எல்லாருக்கும் வந்து வேணும். நீங்கள் யாராச்சும் இந்த சீத்தல் தேவியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக படித்து பாருங்கள். உண்மையில் உங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.
1: You know what? Guess who's back? We back!

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொலைச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4

நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய தபால் நிலையங்களில் வேலை பார்க்கறதுக்காக ஒரு அதிகாரிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வேலை வாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. நம்மளுடைய கிராம தபால் பணியாளர் அப்படின்ற ஒரு பதவி, ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிவில் கிளை போஸ்ட் மாஸ்டர், உதவி போஸ்ட் மாஸ்டர் அப்படின்ற பணியில் நிறைய ஊர்களில் வந்து வேலைவாய்ப்புகள் வந்துருக்கு. கிராமம் அப்படின்னு சொன்னால் கிராமத்துக்குள்ளே இருக்கிறது கிடையாது, நம்ம ஊரே கிட்டத்தட்ட ஒரு கிராமம் தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் வேலைவாய்ப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. நிறைய மாவட்டங்கள் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 2100 இடங்கள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க கிராம தபால் பணியாளர் அப்படின்ற அந்த ஜிடிஎஸ் பணியில். இதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் 10th வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு அடுத்த செட்டில், அதாவது நாங்கள் 11th படிச்சுட்டு இருக்கும்போது 10th வகுப்பில் ஒரு பையன் வந்து நல்ல ஒரு மார்க் எடுத்தாங்க, 494 மார்க் நினைக்கிறேன். அப்படி எடுக்கும்போது நேராக போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நேராக வந்து, நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை இருக்குது, வரினா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவர் வந்து, நான் படிக்கிற காலங்கள் நிறைய கிடக்கு, காலேஜ்னால் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிராகரிச்சிட்டாரு. இந்த மாதிரி 10th வகுப்பு முடிச்சிருந்தா போதும், நீங்கள் வந்து வேலை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தபால் நிலையத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு நம்மளோட சான்றிதழ் சரிபார்ப்பு முறை போதும். விண்ணப்பிக்கிறதுக்கு indiapost.gov.in அப்படின்ற இணையல முகவரியில் விண்ணப்பிச்சுக்கலாம். indiapost.gov.in அப்படின்ற இணையல முகவரி. இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய தபால் நிலையங்களில் உங்களுக்கும் ஒரு வேலை நிச்சயமாக வந்து கிடைக்கும், காத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ഇതുവരെ വരും തകവലുകളോട് വെളുപ്പപ്പാട് നമ്മ കടൽ ഓസയപ്പം 90.4.
1: நேரம் சரியாக 8:42 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பெற இன்னைக்கு கடலுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கக்கூடிய நம்ம மீனவர்களுக்கு, மீனவ மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்கணும்னு சொல்லிடலாம். நல்ல ஒரு மீன்பாடு வந்து வரட்டும், சிறப்பாக அவங்கள தொழில்கள் வந்து அமையட்டும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடலுக்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க, எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக அவங்களுக்கு நல்ல ஒரு பாடு வந்து கிடைக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே வந்து 10 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து எக்ஸாம்கள்லாம் தொடங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாம்கள்லாம் வந்து தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நடுவில் வந்து 2-3 லீவு வேறு இருக்குது. அந்த விடுமுறைனா முடிச்சுட்டு தான் வந்து எக்ஸாம் வந்து தொடங்குவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சில பேர்னா அந்த எக்ஸாம் வந்து எழுதிட்டுருக்காங்க, படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, நல்லபடியாக வந்து படிங்க, நல்லபடியாக வந்து எழுதுங்க. எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் நீந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை இன கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஏ செல்வி, கமலா வீட்டுல என்ன ஆச்சு தெரியுமா?
1: என்னாச்சுக்கா? எனக்கு தெரியாதே.
0: என் பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு காசு கட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நாள்ல போயிருவான்னு சொன்னால.
1: ஆமா,
0: அது ஏதோ நெட்ல வந்த விளம்பரத்தை பார்த்து பதிஞ்சாங்களாம். அவங்களும் விசாக்கு காசு அனுப்பு, டிக்கெட்டுக்கு காசு அனுப்புன்னு சொல்லவும் வெளிநாடு போகணும்னு ஆசையில இவங்களும் கட்டிட்டாங்களாம். இப்போ போன் பண்ணா எடுக்கவே மாட்டாங்களாம்.
1: அக்கா, அப்ப கட்டின பணம் எல்லாம்
0: போச்சு.
1: ஆசைப்பட்டா மட்டும் போதாது, ஆசைப்பட்டத அடையிறதுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும்ல.
0: அதை சொல்லு.
2: சமூக வலைதளத்தில் வெளிநாடு வேலை வாய்ப்பு என்று வரும் விளம்பரத்தை நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டால் விசா பெற்றுத் தருவதாக கூறி பணம் செலுத்த சொல்லி பின் வேலை பெற்றுத் தராமல் ஏமாற்றி வருகின்றனர். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. தாய்லாந்திற்கு வரும் இந்திய சுற்றுலா பயணிகள் விசா இன்றி 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,500 கோடிக்கும் மேலான மதிப்பில் 3 பல்தட ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, மேற்குவங்க மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இம்முடிவு அம்மாநிலங்களின் பாரம்பரியம் மற்றும் வனவிலங்குகள் தொடர்பான சுற்றுலாவை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் சரக்கு போக்குவரத்து செலவுகள் குறையும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பேரிடர் மீட்புப் படை உபகரணம், தடய அறிவியல் பரிசோதனை உபகரணங்கள், ராணுவத்தினருக்கான பொருட்கள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இந்தியா தொடர்ந்து நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் சார்பில் நேபாளத்திற்கு இதுவரை 130 டன்னுக்கு மேலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. தேடுதல் மீட்பு மற்றும் தடயவியல் பணிகளில் ஈடுபடுவதற்காக 54 பேர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துதல், வர்த்தக வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துதல் தொடர்பாக இருநாட்டு அமைச்சர்களும் ஆலோசித்தனர். வேளாண்மை வனம் தொடர்பான ஆசியான் இந்தியா இடையே அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிலிப்பைன்ஸ் வேளாண் துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிடியூ லாரலும் இணைந்து தலைமை தாங்கினார்கள். அப்போது பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வேளாண்மை, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வேளாண்மை, மண்வளம், நீர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு, அறுவடைக்கு பிந்திய வேளாண்மை, வேளாண் காடுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் வேளாண் துறை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர். சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இது இம்மாதம் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாய்லாந்திற்கு வருகை தந்த நாள் முதல் 6 மாதத்திற்கு செல்லுபடியாகக்கூடிய பாஸ்போர்ட்டை பயணிகள் வைத்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. அதேபோன்று திரும்ப செல்வதற்கான பயணச்சீட்டுகள், தங்கும் விடுதிகளுக்கான முன்பதிவு, தெளிவான பயணத்திட்டங்கள் ஆகியவை வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. தாய்லாந்திற்கு வருகை தருவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பாக அதிகாரப்பூர்வ குடியேற்ற இணையதளம் வாயிலாக தாய்லாந்து டிஜிட்டல் வருகை அட்டையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் அரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். சண்டிகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது கல்வி, உயர்கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, வேளாண்மை, பசுமை எரிசக்தி, விளையாட்டு சுற்றுலா, முதலீடு, இளைஞர்களுக்கான உலகளாவிய வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட துறைகளில் ஹரியானா ஆஸ்திரேலியா ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை குறித்து விவாதித்தனர். ஹரியானா மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதித்தனா். ஈரான் நாட்டின் முன் ஒப்புதல் இன்றி பிராந்திய கடற்பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மண்டலத்திற்குள் நுழையும் கப்பல்கள் மீது தடை விதிக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஒப்புதல் இன்றி கப்பல்கள் அப்பகுதிக்குள் நுழைந்தால் பின்னர் அவை ஓர்முஸ் நீரினை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. அத்துடன் துறைமுகம், காப்பீடு மற்றும் இதர சேவைகள் மறுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் இரண்டு சிறப்பு ரயில்கள் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனருக்கு நாளை இரவு மணி 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு மணி 7:30 இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8:00 தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையொட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் கடந்த 3 நாட்களாக வெப்பம் நிலவிய நிலையில் ஆலப்புழா, எர்ணாகுளம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை நேற்று இயல்பை விட 3-4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. இதற்கிடையே திருவனந்தபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் இன்று முதல் நாளை காலை வரை கடலில் அலை உயரக்கூடும் என்றும் கடல் அரிப்பு ஏற்படும் என்றும் தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும் ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண்ஜாஜ், எச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் கிரண் ஜார்ஜ் தாய்லாந்தின் ஓங்ஸாப்பையும், எச் எஸ் பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்காக்கையும் வென்றனர். இரண்டாவது சுற்றில் தருண் மணப்பள்ளி தைவானின் யூ காய்வாங்கையை வென்றார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-2, 10-7 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் கோவாகோவா, ஜாசிகோவா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. தாய்லாந்திற்கு வரும் இந்திய சுற்றுலா பயணிகள் விசா இன்றி 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
3: நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மக்களே, துன்பம் வரும்போது நினைத்து கொள்ளுங்கள், நாம் பிறக்கும் போது அழுது கொண்டுதான் பிறக்கிறோம். அதனால துன்பமும் இன்பமும் நம்ம வாழ்க்கையில வந்து எப்பவுமே பழகி போன ஒரு விஷயம். அதனால துன்பத்தையும் நம்ம சரியா ஏத்துக்கணும், நம்மளுக்கு வர்ற இன்பத்தையும் ஏத்துக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்து நம்மளும் ஒரு சமூகத்துல ஒரு ஆளாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்க்கை நிகழ்ச்சிகளை போயிடுவோம். உங்க விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 70 94 43 99 99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. ராமநாதபுரம் சின்னக்கடையிலே ஓம் சக்தி நகரில் இருக்காங்களாம் அசினா அவங்களுடைய அண்ணி பகிரா பானு, பதிகா பானு அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். பதிகா பானுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அவங்க நாத்துனா அசினா தெரிவிச்சிருக்காங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு சம்சாரம் அது மின்சாரம் அந்த படத்திலிருந்து அழகிய அண்ணி அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஊத்தங்கரையிலிருந்து முனியசாமி அவங்க எல்லாருக்கும் வணக்கத்தையும் சொல்லிட்டு கடலை அசைக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு குஷ்பு பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. பாடல்கள் இரண்டும் வருது, தொடர்ந்து கடற்கோசை பண்பலை 90.4 வாழ்த்துக்களோடு வாருங்கள். வாழ்த்துக்களை

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: சிவமாளி தாசன், வயசு 70 வயசு ஆச்சு. அப்புறம் கட்டுமரத்தில் போவோம், பெரிய மரம் சின்ன மரம் இருக்கும், தண்டை எடுத்து தான் மீனை பிடிப்போம். கடலுக்கு போனால் ஓங்கியே எப்பவும் பார்க்கலாம், இந்த கரவழியோட கிடக்கும். கண்டவங்க சும்மா தான் நாலஞ்சாத்துல கிடக்கும். இந்த மீன் நினைச்சிங்கன்னா சிகப்பா, அந்த மீன் சிகப்பா வர்ற லக்கத்தில் தண்ணி ஒசை கட்டிச்சு விட்டுட்டு அப்படியே வாயை பிறந்துடும். இந்த கண்டாவிங்கி பெரிய ராட்சத மீன், அது அதோட வாயை பிறந்தோட மீன் பூரா உள்ளே போயிடும், அதோட அப்படியே போகும். அது வாழ்ந்த தெரிய அழகாக போகிறது. என்ன செய்ய கிளம்பும், கிளம்பு பண்ண உடனே தண்ணியை புஷர் விலங்க ஒசக்க அடிங்க, தண்ணி கிளம்பும் ஒசக்க அப்படியே வாயை பிறந்துடும். ஆண் வாயை பிறந்த உடனே அந்த அந்த போதில் தண்ணி அந்த அதில் போகிற மீன் பூரா அப்படியே அது வாய்க்கு போய் அவ்வளோ போயிடும். இதுக்காக தான் அடிக்கும் தண்ணியை மேலே. இந்த மீனுக்குள்ள போன உடனே அது இறை தேடி போதில் அந்த தண்ணி அடிச்சுட்டு வாயை பிறந்துடும். வாயை பிறந்த உடனே அப்படி மீன் பூரா உள்ளது. இதுதான் அதுக்கு அதுக்கு வேலை. இறை எப்படி ஓடி பிடிக்கிறாப்பில் இருக்காது, அப்படி அடித்து சிகப்பு மீன் போய் அடிச்சுட்டு தோணிடும். இதோட நாங்கள் பார்த்துட்டு கரையை வந்துடுவோம். இரண்டு காத்து அந்த கட்டுமர தோழியே இரண்டு காத்து வர வரும். அந்த மீன் ஒன்றும் செய்யாது, விளம்பரம் நினைச்சா லேசாக அடித்தாலும் போது பன்னெண்டு ரூபாய் ஆள் இருக்காது, எதுவும் இருக்கிற களியாக்கி விட்டுரும். உருவம் வந்துக்கிட்டு எப்படி குறைஞ்ச ஒரு 30-2 இருக்கும். இப்போ வலையில் பட்டுச்சுன்னா அடித்து வலை நாசம் அப்படி பிச்சுக்கு போயிடும், சில நேரத்தை சுற்றிட்டு கடந்துடும். அதே நேரத்தில் இப்போ இந்த கொம்புன்னு சொல்கிறது இருக்குது, கொம்பை கொண்டைன்னு சொல்லி இருக்குது, அது வலையில் பட்டுவோம். வலையில் விட்டு கரையை ஒன்று வந்தோம்னா அதில் தூவி வந்துக்கிட்டு நல்ல ரேட்டு போகும். தூவி அதை வெட்டி எடுத்து போயிடுவாங்க. அது என்னைக்கு மீன் கருவாட்டுக்கு மீனுக்கு போயிடும். இதுதான்
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: டேய் சாப்பிட வாடா.
2: என்னம்மா சாப்பாடு?
3: ஆமக்கறி.
2: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசையில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
3: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
2: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
3: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
4: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.

0: காய்கறிகளை வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் இந்த எல்லா காய்கறிகள்லையும் நம்மளுக்கு இந்த பீட்ரூட்டில் தான் நிறையா சத்துக்களும் நிறையா வந்து நம்மளுக்கு ஒரு மருந்துகளும் இருக்குது. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம 6 மாதத்துக்குள்ள அப்புறம் நம்ம வந்து முட்டையில் சோறு வந்து எப்படி ஊட்டுறோமோ அது மாதிரி ஒரு 6 மாதம் சென்ற உடனே நம்ம அந்த பீட்ரூட்டை வந்து லைட்டாக தேங்காய் மாதிரி திருகி அதை சீவி அழகாக வச்சு அந்த முட்டையில் பரட்டி கொடுக்குற மாதிரி குழந்தைகளுக்கு இதுவும் கொடுத்தா ஒரு நல்லது. பீட்ரூட் வந்து சாப்பிடக்கூடாது, அது வந்து சுகர் உள்ளவங்க மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. மறுக்கு இந்த பீட்ரூட்டில் வந்து நம்ம உடம்புல எல்லா நோய்கள்லையுமே ஒரு முக்கால்வாசி நோய்களுக்கு இந்த பீட்ரூட்டில் வந்து எதிர்ப்பு சக்தி இருக்குது. அது இரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, சுகராக இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ரெஷரு, எலும்பு வலி, மூட்டு வலி மற்றும் இந்த கேன்சரு, புற்றுநோய் எல்லாத்துக்குமே இதை வந்து தடுக்கிற மருந்து இந்த பீட்ரூட்டில் இருக்குது. அது நிறையா சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
1: வணக்கம், நான் சித்தார் ரோட்டிலேருந்து விஜயாசா பவிலை பேசுகிறேன். நாளைக்கு என் மைத்தினர் முகமது சுக்ரி அவருக்கு வந்து நாளைக்கு கல்யாணம். எனக்கு இன்று கல்யாணம் நாள். எங்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்தி நிறம் மாணவர் பூக்கு என்ற பழக்கிலிருந்து 1000 மலர்களே மலருங்கள் இந்த பாடல்கள் போடவும். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. என்ன சித்தார் கோட்டையிலேருந்து ரிஜாசா பவுலி என்ன, அவங்களுக்கு இனிய கல்யாண நாள் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு அவங்க முகமது சுக்ரி அவங்களுக்கு வந்து திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இருவருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள், கல்யாண நாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. நிறம் ஆறாத பூக்கள், நிறம் மாறாத பூக்கள், அழகான பாடல் அது. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்டு யாருன்னு கேட்போம்.
2: வணக்கம், தங்கமான தங்கமன்னனுக்கு இனிய காலை வணக்கம். நான் கடலாடி வட்டம் சவரியார் பட்டணத்திலிருந்து ராபர்ட் பேசுகிறேன். இன்று என்னுடைய அண்ணன் அந்தோனி அருள் இவர்களுக்கு 26ஆம் ஆண்டு திருமண நாள் மற்றும் என்னுடைய தம்பி ரூபன் விண்ணரசி இவர்களுக்கு 4ஆம் ஆண்டு திருமண நாள். இந்த இருவரையும் வாழ்த்தி காதலர் தின படத்திலிருந்து நினைச்சபடி நினைச்சபடி மாப்பிள்ள அமைஞ்சதடி இந்த பாட்டை ஒளிபரப்பு செய்யவும். இருவருக்கும் எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: அந்தோனி அருள் அவங்களுக்கு, ரூபன் விண்ணரசி இருவருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை. சவரியார் பட்டணத்திலிருந்து ராபர்ட் அண்ணா தான் சொல்லியிருக்காங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்வம் எனது சார்வாக தெரிவித்துட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து ராமநாதபுரத்திலிருந்து சுல்தானா அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அவங்க மாமா முகமது மஜூத் இவங்களுக்கு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஏன் மாமா மதுரவீரன் மனசுக்கேத்த சூரன் அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அது முரளி படம் அப்படின்னு நினைக்கிறேன். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி தாங்க. அடுத்து மண்டகம் முகேஷ் அம்பானி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
4: காலை முதல் வணக்கம். முகேஷ் அம்பானி மண்டபம். பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம்மின் 90.4 வழியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தங்கமான வாழ்த்து. காலை 9 முதல் 10 வரையிலான நிகழ்ச்சி. வாழ்த்துக்களை சொல்லி பாடல் விரும்பி கேட்கும் நேயர்கள், தங்கமான வாழ்த்தில் திருமண வாழ்த்து, பிறந்தநாள் வாழ்த்து, புதுமனை புகுவிழா வாழ்த்து என்று ஏராளமான நிகழ்வுகளின் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லி பாடல் விரும்பி கேட்கும் நேயர்கள் மனது எல்லையில்லா ஆனந்தம் அடைகின்றது என்பதனை பாடல் விரும்பி கேட்கும் நேயர்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. நான் வாழ்த்து சொல்ல முடியாவிடனும் கேட்டவர்களுடன் கலந்து சிறப்பிக்க ஒரு பாடல் தாருங்கள் உங்கள் சாய்ஸில். நன்றி. மண்டபம் முகேஷ் அம்பானி.
3: மண்டபத்திலிருந்து முகேஷ் அம்பானி அண்ணா தான் பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பாடல் அன்பேவா படத்திலிருந்து டிஎம் சௌந்தரராஜன் சுசீலாம்மா வாய்ஸில் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்னு ஒரு அழகான பாடலும் வருது. அடுத்து ராஜேஷ் கண்ணன் தரவுத்தோப்புலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. கமலஹாசன் அவங்க நடித்த படத்தில் இருந்து கடல் மீன்கள் தாளாட்டு தேவானம். ஏன்னா கடலில் போய் அவங்கவுங்க உழைத்து கரையேறு மீனவர்கள் அனைவருக்கும் ஒரு சலிப்பில்லாத ஒரு பாடலாக அவங்க மீன் பிடித்து கொண்டிருக்கும்போது நம்ம கடலோசை வந்து நிறையா பாடல்களை அவங்க கொடுக்குது. அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டுட்ருக்காங்க. அதில் இதுவும் ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். அடுத்து சகோதரி அமளி அவங்க வந்திருக்காங்க, நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளராக. நிறையா பேரல் இதில் பாடல் கேட்க முடியாதவங்க அதில் நீங்கள் அவங்க அழகான தலைப்பு இன்றைக்கி ரொம்ப பிடிச்ச தலைப்போடு வந்திருக்காங்க. தலைப்பை கேளுங்க, பதிலை சொல்லுங்கள், பாடலை அள்ளுங்க. உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01. நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில மத்திய குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரகம் மற்றும் இந்திய சமுதாய வானொலிகள் கூட்டமைப்பு இணைந்து வழங்குற தூய்மையான மற்றும் நீர்வளமிக்க கிராமத்தோட 2வது அத்தியாயத்தை தான் கேட்க போறோம். வாங்க கேட்டுட்டு வரலாம்.
3: சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு இணைந்து வழங்கும் தூய்மையான மற்றும் நீர்வளம் நிறைந்த கிராமத்தின் கதை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: வணக்கம் மக்களே, நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா ஆர்வமோட காத்திருந்த நம்ம நிகழ்ச்சி இதோ வந்துருச்சு. நான் சுஜல், இது ஸ்வச் சுஜல் கிராமத்தின் கதை. நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?
5: எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் தான் ஸ்வாச்சிகா.
4: நம்ம வீடு சுத்தமா இருந்தா மனசுக்கு சந்தோஷம். அதே மாதிரி நம்ம தெரு, நம்ம ஊர், நம்ம கிராமம் எல்லாமே சுத்தமா இருந்தா வாழ்க்கையே ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி.
5: ஆமா சுஜல், இப்ப பார்த்தா நாடு முழுக்க ஒவ்வொரு கிராமத்திலயும் தூய்மை பத்தின விழிப்புணர்வு அதிகமாயிட்டே இருக்குது. இந்த நல்ல பழக்கத்தை இன்னுமே வலுப்படுத்த வேண்டியது நம்ம எல்லாரோட பொறுப்பு.
4: ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா அது ரொம்ப முக்கியமானது. வீட்டுல இருக்கிற கழிப்பறைய எப்பவும் சுத்தமா வச்சுக்கறணும். சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் கழிப்பறைய பயன்படுத்தினதுக்கு அப்புறமும் கண்டிப்பா சோப்பு போட்டு கை கழுவணும்.
5: தூய்மைன்றது வெறும் சுத்தமா இருக்கிறது மட்டும் இல்ல, அது நம்மளோட குடும்பத்தையும் நம்ம குழந்தைகளையும் நோயில இருந்து காப்பாத்துற ஒரு நல்ல பழக்கம். அதனால நாம மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும், ஏன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களும் இந்த ஒரு பழக்கத்தை கடைபிடிக்கணும்.
4: நம்ம நிகழ்ச்சி வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லங்க,
5: தூய்மைங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறணும். அந்த எண்ணத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கிறது தான் நம்மளோட நோக்கம்.
4: உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மனசும் உற்சாகமா இருக்கும்.
5: அதனால இப்ப ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? என் வீட்டையும் சுத்தமா வச்சுக்கிருவேன், என் தெருவையும் சுத்தமா வச்சுக்கிருவேன், என் கிராமத்தையும் சுத்தமா வச்சுக்கிருவேன்.
4: சுற்றுப்புறம் சுத்தமா இருந்தா நோய்களும் தூரமா போயிரும்.
5: இந்த அசுத்தம், துர்நாற்றம், கொசு, ஈ இவங்க எல்லாரோட தலைவி யாருன்னு தெரியுமா? நம்ம நாடகத்துல வரப்போற தூசிக்கா தான். தூய்மையா இருந்தா அவளுக்கு இந்த ஊர்ல இடமே இருக்காது.
4: அதுதாங்க ஸ்வச்ச சுஜல் கிராம இயக்கம் சொல்ல வர ஒரு முக்கியமான செய்தி. நாம எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டா நிச்சயமா வெற்றி நம்ம பக்கம்தான்.
5: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தூய்மை பாரத இயக்கம் பற்றி நிறைய பயனுள்ள தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த இயக்கத்தோட முதல் கட்டத்துல எப்படி இந்தியாவை திறந்த வெளி மலம் கழிப்பு இல்லாத நாடா, அதாவது ODF-ஆ மாற்றினாங்க. 2வது கட்டத்துல எப்படி ஒவ்வொரு கிராமத்தையும் ODF பிளஸ் மாடல் வில்லேஜா மாத்திக்கிட்டு வராங்க, அதையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லங்க, கழிப்பறை பயன்பாடு, திடக்கழிவு, திறக்கழிவு மேலாண்மை, தூய்மை பத்தின விழிப்புணர்வு, நல்ல பழக்கங்களை உருவாக்குறது இப்படின்னு எல்லாத்தையும் இந்த இயக்கம் வலியுறுத்துது.
4: சுவாச்சிகா, ODF-னு சொன்ன உடனே சில பேருக்கு அது என்ன அப்படின்னு யோசனை வரும்ல?
5: அட, அது ரொம்ப ஈஸியாச்சே. ODF-னா ஓபன் டெஃபிகேஷன் ஃப்ரீ, அதாவது யாரும் திறந்த வெளியில மலம் கழிக்காம எல்லாருமே கழிப்பறைய மட்டும்தான் பயன்படுத்துற கிராமம். இதனால கிராமமும் சுத்தமா இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பும் தனி உரிமையுமே கிடைக்கும், குழந்தைங்களோட ஆரோக்கியமும் மேம்படும்.
4: அப்படித்தான். இப்ப நம்ம கிராமங்கள் அதையும் தாண்டி ODF பிளஸ் மாடல் வில்லேஜா மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது கழிப்பறை மட்டும் இருந்தா போதாது, அது நல்ல முறையிலையும் பராமரிக்கப்படணும். குப்பைகள் தெருவுல கிடக்க கூடாது, கழிவு நீர் தேங்க கூடாது, பொது இடங்கள் எல்லாம் சுத்தமா இருக்கணும்.
5: அதோட வீடுகள் மட்டும் இல்ல, அரசு பள்ளி, அங்கன்வாடி, ஊராட்சி மன்ற அலுவலகம் அப்படின்னு எல்லா இடங்கள்லயுமே கழிப்பறை வசதி இருக்கணும். வீட்டுல இருந்தும் பொது இடங்கள்ல இருந்து வரக்கூடிய திடக்கழிவு, திறக்கழிவை சரியான முறையில மேலாண்மை செய்யணும்.
4: இதுக்கெல்லாம் அரசாங்கம் மட்டும் முயற்சி செஞ்சா போதாது, மக்களாகிய நாமளும் கை கோர்க்கணும். ரேடியோ வழிய நாங்க பேசுற விஷயங்கள் உங்களை வந்தடையுது. நாங்க பேசுற விஷயங்களுக்கு செயல் கொடுக்க வேண்டியது நம்ம எல்லார் கையிலயும் இருக்கு.
5: அதனாலதான் இன்னைக்கு நாட்டுல 500,000+ மேலான கிராமங்கள் ODF பிளஸ் மாடல் கிராமங்களா மாறி இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, 5.50 லட்சத்துக்கும் அதிகமான கிராமங்கள்ல சாம்பல் கழிவு நீர் மேலாண்மை நடைமுறையில இருக்குது. 5.32 லட்சத்துக்கும் அதிகமான கிராமங்கள்ல திடக்கழிவு மேலாண்மையுமே சிறப்பா நடக்குது.
4: ஒவ்வொரு கிராமமும் சுத்தமா இருக்கணும்னு தூய்மை பாரத இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டு வர்றாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கணும்னு ஜல்ஜீவன் மிஷன் செயல்படுது. அப்புறம் என்ன, நம்ம கிராமமும் முன்னோடி கிராமமா மாறும்.
5: அதனால தொடர்ந்து கேளுங்க ஸ்வச் சுஜல் கிராமத்தோட கதைய. இப்போ இந்த திட்டத்தை பத்தி இன்னும் தெளிவா சொல்ல நம்மளோட சிறப்பு விருந்தினர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்கங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: நமஸ்கார் சாத்தியம், மே ஐஸ்வர்யா சிங், சங்யுக்த சச்சிவ் ஏவம் மிஷன் டைரக்டர், ஸ்வச் பாரத் மிஷன் கிராமியம்.
7: வணக்கம் நண்பர்களே, இந்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்தின் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையின் தூய்மை பாரத இயக்கத்தின் இணை செயலாளரும் மிஷன் இயக்குனருமான ஐஸ்வர்யா சிங் பேசுகிறேன். ஸ்வச் சுஜல் கிராமத்தின் கதையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இன்று நாம் தூய்மை பாரத இயக்கம், ஸ்வச் சுஜல் கிராமம் இந்த இரண்டின் முக்கியத்துவம், அதிலும் முக்கியமாக இதில் நாம் எல்லாரும் எப்படி பங்கேற்கலாம் என்பதை பற்றி பேச போகிறோம். நண்பர்களே, 2014 ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தூய்மை மற்றும் திறந்த வழி மலம் கழிப்பதை ஒழிப்பது பற்றி பேசி நாட்டின் கவனத்தை ஈர்த்தார். அதைத் தொடர்ந்து 2014 அக்டோபர் 2 தூய்மை பாரத இயக்கம் தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமத்தையும் திறந்த வழி மலம் கழிப்பு இல்லாத கிராமமாக, அதாவது ODF கிராமமாக மாற்றுவது. இந்த பயணத்தில் அரசு மட்டும் இல்லை, நீங்கள் போன்ற பொதுமக்களும் தோள் கொடுத்து நின்றதால் தான் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியது. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கத்தின் மூலம் நாடு முழுவதும் 11 கோடிக்கும் அதிகமான கழிப்பறைகள் கட்டப்பட்டன. அதன் பலனாக மகாத்மா காந்தியடிகளின் 150வது பிறந்த நாளான 2019 இந்தியா திறந்த வழி மலம் கழிப்பு இல்லாத நாடாக, அதாவது ODF என்ற நிலையை அடைந்தது. இந்த இயக்கத்தின் மிகப்பெரிய வெற்றி கழிப்பறைகள் கட்டப்பட்டதல்ல, மக்களின் மனப்போக்கு மாறியது. வீடுகள், ஊராட்சிகள், சுய உதவி குழுக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என அனைவரும் தூய்மையை ஒரு நல்ல பழக்கமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நம்முடைய பயணம் அங்கேயே நிற்கவில்லை. 2020 முதல் தூய்மை பாரத இயக்கத்தின் 2 பணிகள் தொடங்கின. இதன் நோக்கம் ODF கிராமங்களை ODF பிளஸ் மாடல் கிராமங்களாக மாற்றுவது. ODF பிளஸ் மாடல் கிராமம் என்றால் என்ன? திறந்த வெளி மலம் கழிப்பு இல்லாத கிராமம் மட்டுமல்ல, அந்த கிராமத்தில் உருவாகும் திடக்கழிவு, திரவக்கழிவு, பிளாஸ்டிக் கழிவு ஆகிய அனைத்தும் முறையாக மேலாண்மை செய்யப்படும் கிராமம். வீட்டு கழிவு நீர் தேங்காமல் இருக்க வேண்டும். குப்பைகள் சரியான முறையில் சேகரிக்கப்பட வேண்டும். பொது இடங்கள் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் ODF பிளஸ் மாடல் கிராமத்தின் அடையாளம். மார்ச் 31, 2026 நிலவரப்படி நாடு முழுவதும் 500,000+ அதிகமான கிராமங்கள் ODF பிளஸ் மாடல் கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த பணிகள் இன்னும் வேகமாக நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதேபோல் ஸ்வச் சுஜல் கிராமம் என்றால் தூய்மையான குடிநீர் வசதி, சிறந்த சுகாதார வசதி, ODF பிளஸ் மாடல் அந்தஸ்து, இந்த மூன்றும் இணைந்திருக்கும் கிராமம். நண்பர்களே, தூய்மை பாரத இயக்கம் என்பது அரசின் திட்டம் மட்டுமல்ல, இது நம் எல்லாருடைய மக்கள் இயக்கம். கழிப்பறைகள், கழிவு மேலாண்மை மையங்கள், பிளாஸ்டிக் கழிவு சேகரிப்பு மையங்கள், இப்படி பல வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றை சரியாக பயன்படுத்துவதும் தொடர்ந்து பராமரிப்பதும் நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பு. அதேபோல் நம் ஊரில் உள்ள குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் தூய்மையின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள். நம் கிராமத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வசதிகளை அவர்களுக்கும் காட்டுங்கள். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய தூய்மையான இந்தியாவை உருவாக்க போகிறார்கள். அதனால் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோம். நாடு முதலில், எப்போது முதலில், நம்ம வீடு, நம்ம தெரு, நம்ம கிராமம் சுத்தமாக இருக்க நாமும் உழைப்போம்.

0: மாட்டோம். நாமும் குப்பை போட மாட்டோம், பிறரையும் குப்பை போட விட மாட்டோம். நம்ம கிராமத்தை ODF பிளஸ் மாடல் கிராமமாக மாற்றவும், ஏற்கனவே ODF பிளஸ் மாடலாக இருக்கும் கிராமங்களில் உள்ள வசதிகளை பாதுகாக்கவும் முழு ஒத்துழைப்பு அளிப்போம். இந்த நம்பிக்கையோடு நான் ஐஸ்வர்யா சிங் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தூய்மையாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். தூய்மை பாரத இயக்கம் என்ற மக்கள் இயக்கத்தில் நீங்களும் இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.
1: மக்களே, ஒரு அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வரலாம், வசதிகளை உருவாக்கி கொடுக்கலாம், ஆனா அதை சரியா பயன்படுத்தி தொடர்ந்து பராமரிச்சு நம்ம கிராமத்தை சுத்தமா வைக்கிறது நம்ம எல்லாரோட பொறுப்பும் கூட. அதுக்கு நம்ம எல்லாரோட ஒத்துழைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
2: சுஜல், உன்கிட்ட ஒரு சூப்பரான செய்தி ஒன்னு சொல்லணும்.
1: அப்படியா? அப்படி என்ன விஷயமா சொல்ல போற?
2: இந்த நிகழ்ச்சியோட முதல் அத்தியாயம் நாடு முழுக்க இருக்கிற 100 சமுதாய வானொலி நிலையங்கள்ல ஒளிபரப்பானதுக்கு பிறகு நீ, நான், ஏன் நம்ம தூஷிகா கூட ரொம்ப பிரபலம் ஆயிட்டோம்.
1: என்ன சொல்ற சுவாச்சிகா, நிஜமாவா? அது எப்படி?
2: ஆமாப்பா, நம்ம கதாபாத்திரங்களை வச்சு பல கிராமங்கள்ல தெருமுனை நாடகங்கள், தெருக்கூத்து, விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொல்ல வர்ற தூய்மை செய்திய மக்கள் மக்களுக்கே நாடகமா சொல்லி கொடுக்கறாங்க.
1: ஆகா, இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சு. எந்த ஊர்ல அப்படிப்பட்ட நாடகம்லாம் நடக்குது?
2: வாங்க, உங்களை ராம்பூர் கிராமத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க மக்கள் மேடையேறி நடிக்கிற ஒரு அருமையான தெருமுனை நாடகத்தை கேட்கலாம். அந்த நாடகத்தோட தலைப்பு என்னன்னு தெரியுமா? தூஷிகாவோட தோல்வி தூய்மை பாரத இயக்கத்தோட வெற்றி. வாங்க நாடகத்தை கேப்போம்.
0: தீமை தலை தூக்கும் போதெல்லாம் அதை எதிர்த்து நிற்க நன்மையும் எழும். இது ராமூர் கிராமத்தோட கதை. ஒரு காலத்துல அசுத்தம் இந்த ஊரையே ஆட்டி படைச்சது. அந்த அசுத்தத்துக்கு உருவமா இருந்தது தூஷிகா, தூய்மை கடையாளமா இருந்தது ஸ்வச்சிகா. அந்த தூய்மை செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்த்தது சுஜல் குமார். ஒரு பெரியவரோட நல்ல அறிவுரை எப்படி ஒரு கிராமத்தையே மாற்றுச்சுன்னு வாங்க கேப்போம். தூஷிகாவின் தோல்வி தூய்மை பாரத இயக்கத்தின் வெற்றி.
3: இதோ நான் தான் தூஷிகா. இந்த சாக்கடை, இந்த குப்பமேடு, இந்த அசுத்தமான வீடுகள், பயன்படுத்தாம கிடக்குற கழிப்பறைகள், இதெல்லாம் என்னோட ராஜ்யம். கழிப்பறை கட்டிட்டா மட்டும் போதாது, அத சுத்தமா வைக்கலன்னா அங்க நான் தான் குடியேறுவேன். நாளைக்கு பாத்துக்கலாம், அப்புறம் சுத்தம் பண்ணிக்கலாம்னு சொல்றவங்கள நான் சீக்கிரமாவே நோய்வாய்ப்படுத்துவேன். அசுத்தமான கழிப்பறை, உடஞ்ச குழாயி, தேங்கி கிடக்குற கழிவு நீர், இதெல்லாம் எனக்கு பிடிச்ச இடம். என் வேலை மக்களை நோயாளி ஆக்குறது.
4: வீட்டுல கழிப்பறை இருக்கு, ஆனா தண்ணீர் வர்ற குழாய் உடஞ்சு போச்சு. ரமேஷோட அப்பா கிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன், இன்னும் சரி பண்ணவே இல்ல. இப்படி இருந்தா மறுபடியும் வெளியில போக வேண்டிய நிலை வந்துருமோ? நம்ம ஊரு ODF கிராமம்னு சொல்லிக்கிட்டு இப்படி இருக்க கூடாதே.
3: இன்னொரு வெற்றி எனக்கு தான்.
5: தலைவரே, நம்ம ஊர்ல சில கழிப்பறைகள் பழுதாகி கிடக்குது, யாரும் அதை சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் போன மாசம் 4 பசங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சோன்னு தோணுது.
4: குப்பை தொட்டி இருக்கு, ஆனா அதை பயன்படுத்தாம கண்ட கண்ட இடத்துல குப்பை போடுறாங்க. ஊரே அசுத்தமாயிருச்சு.
5: வீட்டுக்குள்ள இடம் இருந்தும் கழிவு நீரை வெளியே விட்டுறாங்க, அதனாலதான் தெருவெல்லாம் தண்ணியா தேங்கி நிக்கி.
3: அப்படித்தான் இருக்கணும். உங்களோட அலட்சியம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கழிப்பறைய சுத்தம் பண்ண மாட்டீங்க, குப்பைய குப்பை தொட்டில போட மாட்டீங்க, ஊரையே அசுத்தமா வச்சிருப்பீங்க. அப்பதான் நான் ஜெயிப்பேன்.
0: அந்த நேரத்துல இந்த ஊரையே மாற்றணும் என்ற கனவோட ஒரு இளைஞன் அந்த கிராமத்துக்குள்ள வர்றார். அவர்தான் சுஜல் குமார்.
1: வணக்கம் அண்ணன்மார்களே, வணக்கம் அத்தாச்சிமார்களே, வணக்கம் அக்காமார்களே, வணக்கம் அம்மாமார்களே, வணக்கம் அப்பாமார்களே. என்னங்க இந்த ஊரே இவ்வளவு அமைதியா இருக்கு? எல்லாரும் ஏன் கவலையா இருக்கீங்க? எதுக்கு இவ்வளவு அசுத்தம்?
4: இவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாரு.
5: ஆமா ஆமா, புதுசா வந்திருக்காரு போல.
1: எல்லாமே எனக்கு புரியுது. இந்த ஊர்ல இருக்கிற சோகத்துக்கும் மக்கள் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் இந்த அசுத்தமான சூழல் தான்.
3: ஆமா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். சொல்லு, என்ன பண்ண போற? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னையும் என் வலையில சிக்க வச்சிருவேன்.
1: ஆஹா, நீதான் தூஷிகாவா? அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு நீதான் காரணம். சரி சரி, இனி பாரு இந்த ஊர்ல இருந்து உன்னை எப்படி விரட்டுறேன்னு.
3: நீ எதுக்கு

0: என்ன விரட்ட போற? நான் யாரையும் தேடி போய் பிடிக்க மாட்டேன். யாரு அசுத்தமா இருக்காங்களோ, யாரு வீட்டு கழிப்பறைய சுத்தமா வைக்க மாட்டேங்கிறாங்களோ, ஈர குப்பை உலர்ந்த குப்பைன்னு கூட பிரிக்க தெரியாம எல்லாத்தையும் ஒன்னா போடுறாங்களோ, சமையலறை கழிவுகளை கண்ட இடத்துல வீசுறாங்களோ, அவங்க வீட்டுக்கு தான் நான் போய் குடியேறுவேன். அவங்களோட அலட்சியம் தான் என்னோட பலம், அதான் என்னோட வெற்றி. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வச்சு தூய்மையோட வாழ்றதுக்கு கத்து கொடுக்க வேண்டியது உன்னோட வேலை தானே சுஜல்.
1: தோஷிகா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இப்ப மக்கள் இல்ல, மாற்றம் நிறைய வந்துருச்சு. இப்ப எல்லாரும் கழிப்பறைய தொடர்ந்து பயன்படுத்துறாங்க, அத சுத்தமாகவும் வச்சுக்கிறாங்க. ஈர குப்பை உலர் குப்பை இதெல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு குப்பை தொட்டில போடுறாங்க, ஊரையும் சுத்தமா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தூய்மை பாரத இயக்கம் மூலமா அரசாங்கமும் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்ப புரியுதா உனக்கு?
0: சரி, மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு வருதுன்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா வீட்டுல இருந்து வர்ற சாம்பல் கழிவு நீரை சரியா கையாள்றதும், கழிப்பறை கழிவுகளை பாதுகாப்பா மேலாண்மை செய்யறதும் அவ்வளவு சீக்கிரமா எல்லா ஊர்லயும் நடக்கும்னு நினைக்காத.
2: அது உன்னோட பழைய கணக்கு தூஷிகா. இப்ப எல்லாமே மாறிட்டு இருக்கு. வீட்டு அளவுலயும் சரி, சமூக அளவுலயும் சரி, உறிஞ்சி குழிகள் அமைக்கப்படுது. தேவைப்படுற இடங்கள்ல அந்தந்த கழிவுகளை சுத்தப்படுத்த கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் மாதிரி வைக்கப்படுது. இதையெல்லாம் இன்னும் நான் விரிவா சொல்லி தரேன். ஆனா அதுக்குள்ள இந்த ஊர் மக்கள் உன்னை எப்படி விரட்டி அடிப்பாங்கன்னு மட்டும் பாரு.
3: அதுக்கப்புறம் சுஜல் சும்மா இருக்கல, ஊர் முழுக்க திருமுனை நாடகங்கள் நடத்துறார். குழந்தைகளுக்கு விளையாட்டு மூலமா தூய்மையின் முக்கியத்துவத்தை புரிய வைத்தார். பெரியவர்களோட உட்கார்ந்து பேசினார். ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்.
1: மக்களே, கழிப்பறைனா அது வெறும் செங்கலும் சிமெண்டும் மட்டும் இல்லங்க, அது நம்ம குடும்பத்தை நோயிலிருந்து காப்பாத்துற ஒரு பாதுகாப்பு கவசம். அதனால வீட்டு கழிப்பறைய சுத்தமா வைக்கிறதும், அதை பராமரிக்கிறதும், குப்பைய சரியான முறையில மேலாண்மை செய்யறதும், சமையலறை கழிவு நீரை முறையா வெளியேற்றதும் இது அரசாங்கத்தோட பொறுப்பு மட்டும் இல்ல, நம்மளோட பொறுப்பும் கூட, நம்ம ஒவ்வொரு குடும்பத்தோட கடமையும் கூட. நீங்களும் ஆரோக்கியமா இருங்க. இத கடைபிடிக்கிறது மூலமா நாமளும் ஆரோக்கியமா இருக்கலாம், மத்தவங்களையும் தூய்மையாவ அளவுக்கப்படுத்தலாம்.
3: மெல்ல மெல்ல ஊர்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது. மக்கள் தங்களோட கழிப்பறைகளை தினமும் சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. சமுதாய கழிப்பறைகளையும் சேர்ந்து பராமரிக்க ஆரம்பிச்சாங்க. ஈரக்குப்பை உலர்குப்பை தனித்தனியா சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. சாம்பல் கழிவு நீரை சரியான முறையில வெளியேற்றவும் நடவடிக்கை எடுத்தாங்க. இதையெல்லாம் பார்த்த தூஷிகாவுக்கு பயம் வர ஆரம்பிச்சது. அவ ஊர் சந்தில ஒளிஞ்சுகிட்டு இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா.
0: ஏய், என்ன நடக்குதுங்க? சாக்கடை எல்லாம் சுத்தமாயிருச்சு, கழிப்பறை குழாயவும் சரி பண்ணிட்டாங்களா? துர்நாற்றம் எல்லாம் எங்க போச்சு? கொசுவையும் காணமே, கழிவு நீரும் தேங்கலையே. ஐயோ, இந்த ஊருக்கு என்ன ஆச்சு?
3: அந்த நேரத்துல ஒரு பிரகாசமான ஒளியோட ஸ்வச்சிகா அங்க தோன்றினா.
2: மக்களே, உங்களோட விழிப்புணர்வும் ஒற்றுமையும் தான் என்ன இந்த ஊருக்கு வர வச்சிருக்கு. எங்க கழிப்பறைகள் தினமும் பயன்படுத்தப்படுதோ, எங்க அது சுத்தமா பராமரிக்கப்படுதோ, எங்க ஈரக்குப்பை உலர்குப்பை பிளாஸ்டிக் கழிவு எல்லாம் சரியான முறையில மேலாண்மை செய்யப்படுதோ, அங்கதான் ஸ்வச்சிகாவான நான் வாழ்வேன்.
3: அதுக்கப்புறம் ஊரு முழுக்க மீண்டும் ஒரு தூய்மை புரட்சி ஆரம்பிச்சது. வீடு, தெரு, பள்ளி, பொது இடம் எங்க பார்த்தாலும் ஒரே சுத்தம்.
0: ஐயோ, என்ன இது? ஸ்வச்சிகாவோட ஒளி என்னோட அசுத்தத்தையே விழுங்குது. நான் பரப்புன நோயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. சுஜல் சொன்ன வார்த்தையை கேட்டு மக்கள் எல்லாரோட பழக்கமா மாறிடுச்சு. இப்ப நான் எங்க போவேன், யார் வீட்டுல போய் தங்குவேன்? எல்லாரும் கழிப்பறைய தினமும் சுத்தம் பண்றாங்க, சாக்கடை எல்லாம் சுத்தமா வச்சிருக்காங்க, குப்பை எல்லாம் சரியான முறையில மேலாண்மை பண்றாங்க, வீட்டுல இருந்து வர சமையல் கழிவு நீரை கூட தோட்டத்துக்கோ உறிஞ்சு குளிக்கோ அனுப்புறாங்க. அப்போ இனி எனக்கு இந்த ஊர்ல என்ன வேலை?
3: அதுக்கப்புறம் ஸ்வச்சிகா, சுஜல், கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்துறாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து முழக்கம் எழுப்புது.
4: சுத்தம் செய்வோம், சுத்தம் செய்வோம்,
5: சுத்தம் செய்வோம், சுத்தம் செய்வோம்,
4: வீட்டையும் நாட்டையும் சுத்தம் செய்வோம்,
5: வீட்டையும் நாட்டையும் சுத்தம் செய்வோம்,
4: கழிக்காதே கழிக்காதே,
5: கழிக்காதே கழிக்காதே,
4: திறந்த வெளியில் மலம் கழிக்காதே,
5: திறந்த வெளியில் மலம் கழிக்காதே,
4: சுத்தம் செய், சுத்தம் செய்,
5: சுத்தம் செய், சுத்தம் செய்,
4: அடிக்கடி கைகளை சுத்தம் செய்,
5: அடிக்கடி கைகளை சுத்தம் செய்,
4: கொட்டாதே கொட்டாதே,
5: கொட்டாதே கொட்டாதே,
4: பொது இடங்களில் குப்பைகளை கொட்டாதே,
5: பொது இடங்களில் குப்பைகளை கொட்டாதே,
4: விடாதே விடாதே,
5: விடாதே விடாதே,
4: வீட்டின்

0: தெருக்களில் விடாதே.
1: அந்த பேரணிய தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்தா தூஷிகா ஊர் எல்லையில உட்கார்ந்து சோர்ந்து போய் அழ ஆரம்பிச்சா.
2: நீங்க எல்லாரும் இவ்வளவு மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. தூய்மை பாரத இயக்கத்தோட மக்களோட ஒத்துழைப்பும் சேர்ந்ததுனால உங்க மனசும் மாறிடுச்சு, உங்க பழக்கமும் மாறிடுச்சு. இனி இந்த ஊர்ல எனக்கு இடமே இல்ல, நான் கிளம்புறேன்.
1: தூஷிகா தோற்று போனதை கொண்டாட ஊர் பெண்கள் சுவச்சிகாவுக்கு பூமாலை அணிவிக்கிறாங்க. குழந்தைகள் கை தட்டி ஆடி மகிழறாங்க.
3: இந்த வெற்றி என்னோடது மட்டும் இல்லங்க, நம்ம எல்லாரோட வெற்றியும் தான். உங்க ஒவ்வொருத்தவங்களோட முயற்சி தான் தூஷிகாவை தோற்கடிச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க, தூய்மைய ஒரு நாள் மட்டும் கடைபிடிச்சா போதாது, அத நம்ம வாழ்க்கையோட ஒரு பழக்கமா மாத்திக்கிறணும். அப்பதான் இந்த தூஷிகா திரும்பி வரவே முடியாது.
2: செல்லுகுட்டிங்களா, எதுக்கடா தினமும் கழிப்பறையை சுத்தம் பண்ணணும்? எப்படியும் மறுபடியும் அழுக்கதானே ஆகும். ஒரு நாள் சுத்தம் பண்ணலனா என்ன ஆயிரப் போகுது? குப்பை கொஞ்சம் சேரட்டும், தண்ணி கொஞ்சம் தேங்கட்டும், அதுல என்ன தப்பு?
4: அதுலதான் பெரிய தப்பு இருக்கு தூஷிகா. அசுத்தமான கழிப்பறையில இருந்தோம், தேங்கிய கழிவு நீர்ல இருந்தோம், சுத்தி கிடக்குற குப்பைகள்ல இருந்தா நோய்கள் பரவும். நாங்க தினமும் அத சுத்தமா வச்சுக்கிட்டே இருந்தா உன்னால ஊருக்குள்ள கால் இல்ல கை கூட வைக்க முடியாது.
2: ஏ என்ன கலாய்க்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிரா மக்களை திருப்பி விடுறீங்களா?
3: இல்ல தூஷிகா, நாங்க யாரையும் உனக்கு எதிரா தூண்டிவிடல. அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஈரக்குப்பை உலர்குப்பைன்னு பிரிச்சு சரியான முறையில போடணும். வீட்டுல இருந்து வரக்கூடிய சமையல் கழிவு நீருக்கான உறிஞ்சி குழி அமைக்கணும். சரியான சாக்கடை வசதிய உருவாக்கி அதை பராமரிக்கணும். நெகிழி குப்பைகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். தேவைப்படுற இடங்கள்ல கழிவு நீர் சுத்திகரிப்பு அமைப்புகளை உருவாக்கணும். இல்ல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற சுத்திகரிப்பு நிலையங்களோட இணைக்கணும். இதெல்லாம் இப்ப மக்கள் புரிஞ்சுகிட்டு நடைமுறைப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இப்ப உனக்கு இடம் இல்ல.
1: அந்த நாளுக்கு பிறகு ராம்பூர் கிராமம் பழைய ராம்பூர் இல்ல. ஒவ்வொரு வீட்டிலும் கழிப்பறை பயன்படுத்தப்படுது. யாரும் கண்ட இடத்துல குப்பை கொட்டுறது இல்ல. தெருக்களில் கழிவு நீர் தேங்கி நிற்பதும் இல்ல. குழந்தைகள் ஆரோக்கியமா விளையாடுறாங்க. பெண்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழுறாங்க. தூஷிகா தோற்று போயிட்டா. இதுதான் தூய்மையான குடிநீர் பாதுகாப்பு கொண்ட ஸ்வச் சுஜல் கிராமம்.
3: எப்படி இருந்துச்சு நண்பர்களே, நல்லா ரசிச்சீங்களா? நானும் சுஜல் குமாரும் கதாபாத்திரங்களா வந்த இந்த மாதிரியான தெருமுனை நாடகங்கள் பல கிராமங்கள்ல நடத்தப்பட்டுகிட்டு இருக்கு. தூய்மை பாரத இயக்கம் பற்றி மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் இன்னும் இருக்கிற குறைகளை சரி செய்யவும் தான் இந்த நாடகங்கள் ரொம்ப உதவுது. இது வெறும் வானொலி நிகழ்ச்சி மட்டும் இல்லங்க, இது மூலமா மக்கள் தாங்களே இந்த இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமா மாத்தி இந்தியாவோட வளர்ச்சிக்கு பங்களிச்சிட்டு இருக்காங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஒரு ஸ்வச்சாகிரகி நம்மோட இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம்.
4: ஸ்வச்சாகிரகியா, அது யாருங்க?
3: ஸ்வச்சாகிரகினா கிராமம் கிராமமா போய் தூய்மை பத்தின விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்க. கழிப்பறைய சரியா பயன்படுத்தணும், கைகளை சோப்பு போட்டு கழுவணும், குப்பைய சரியான முறையில கையாளணும், இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறவங்க தான் இந்த ஸ்வச்சாகிரகிகள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்வச்சாகிரகி இப்ப நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கூட பேசலாம்.
5: கடலோசை நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தாலும் உங்க ஊர்ல இப்ப உங்க ஊர் வந்து அழகா இருக்கு, தூய்மையா இருக்கு அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருக்கிறது அந்த ஊர்ல வேலை பார்க்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள். அந்த ஊரோட சுத்தத்தோட சாம்பியன்ஸே அவங்க தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எவ்வளவு குப்பைகள் நம்ம வீட்டுல இருந்து போயிட்டு இருக்கு. டன் கணக்குல ஒவ்வொரு நாளும் குப்பைகள் வந்து வெளியே கொட்டிட்டு இருக்கோம். ஒரு நாள் அவங்களாம் லீவ் போட்டாலும் நம்ம ஊர் என்ன ஆகும் அப்படிங்கறத யோசித்து கூட பார்க்க முடியல. அவ்வளவு குப்பையை வந்து என்ன மழை பெஞ்சாலும் சரி, ஊருக்குள்ள ஏதாச்சும் காய்ச்சல்
6: உங்களுக்கு
7: ஆடு மாடு கொண்டாந்து வச்சிடாத, அதையும் தான் இது பண்றான். பழம்பழம் எல்லாம் அணிவிக்கிறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி.
6: சரி, இந்த மாதிரினா பொருட்கள் ரொம்ப வந்து பார்க்கவே ஒரு மாதிரி அயர்வா இருக்க பொருள்லாம் நீங்க வந்து கையை வந்து வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கலாம். அது அப்ப எப்படி இருக்கும் அந்த சூழல்ல அப்ப உங்களுக்கு?
7: ரொம்ப ஈஸியா நாரி போகுது, வாந்தி வந்துருது.
6: சரி, இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கு?

0: இருக்காது தம்பி, சாப்பிட நேரம் இருக்காது, நேரமே இருக்காது. 2 மணி 3 மணி ஆகும் போய் வீட்டுல சாப்பிட.
1: திரும்ப வீட்டுக்கு போய் சாப்பிடணும்.
0: வீட்டுல இதுல வச்சு சாப்பிட முடியாது தம்பி.
1: உங்களுக்கு மக்கள் அது உங்களை மரியாதையா நடத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போதுமானதா இல்லாக இல்ல கொஞ்சம் மதிக்கதான் மாட்டேங்கிறாங்களா பிள்ளைங்க?
0: யாரு ஊர்ல உள்ளதான் மதிக்கிறாங்க, இல்ல வேற யாரும்.
1: என்ன பண்றாங்க அவங்களுக்கு?
0: என்ன பண்றாங்க, குப்பை கொண்டாந்து வீசிட்டு போயிடாங்க. போட சொல்ற இடத்துல போடுறாங்கல்ல, அதைத்தான் செய்யறாங்க.
1: இப்ப நீங்க குப்பைய வந்து இங்க போடுங்க இல்ல வண்டியில போடுங்கன்னு சொன்னா என்ன எப்படி சொல்றாங்க அவங்க? என்ன சொல்றாங்க?
0: உங்களுக்கு
1: ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க? எந்த வேலையில நீங்க இப்ப எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க உங்களோட சேர்த்து? நீங்க நம்ம ஊர்ல
0: 10 பேர் வேலை பார்ப்போம். 10 பேர்
1: இதுல சில நேரத்துல வந்து இந்த குப்பையெல்லாம் அள்ளி போறது வந்து 4 மணிக்கு போட்டுருந்தா உடம்பு வலிதான் வந்து வரும். ஏன் ஊசியை
0: போட்டுக்கிட்டு மாத்திரையை போட்டுக்கிட்டு வாரது இருந்துக்கிறாங்க?
1: நீங்க நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு சொல்ற ஒரு கோரிக்கையா இல்லாதான் இந்த விஷயத்த வந்து எங்களுக்காக பண்ணுங்க அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? என்ன பண்ண சொல்லுவீங்க மக்களை?
0: அது ஒண்ணு பண்ண மாட்டேன் கேட்க மாட்டாங்க.
1: பரவாயில்ல சொல்லுங்க, என்ன என்ன வேணும் உங்களை?
0: மரமட்டைய தனியா போடுங்க சொல்லுங்க, குப்பையை தனியா போட சொல்லுங்க, மூட்டையில தனியா போட சொல்லுங்க, ஒன்னா போட்டுருவாங்க தம்பி. எல்லாமே ஒன்னாத்தான் இருக்கணும் மட்டும் அள்ளி போட்டு கருத்து பாருங்க, கண்ணால பாக்கட்டி இல்ல
1: எல்லாத்தையும் தனித்தனியா போட்டு உங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கும்.
0: ஆமா வேலை ஈஸியா இருக்கும். இந்த ஊர்ல போட மாட்டாங்க தம்பி.
2: பாட்டியா சுவாஜிகா, இந்த ஸ்வச்சாகிராயிங்க செய்யற வேலை சாதாரண விஷயமே இல்ல. அவங்கள மாதிரி நாமளும் நம்ம ஊர்ல தூய்மைக்காக ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலே பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்.
3: ஆமா சுஜல், தூய்மை பாரத இயக்கம் உண்மையிலே இந்தியால ஒரு பெரிய மாற்றத்தை தான் உருவாக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு கிராமமும் ODF பிளஸ் மாடல் கிராமமா மாறிக்கிட்டே இருந்தா நம்ம நாடு இன்னும் ஆரோக்கியமாவும் முன்னேற்றமாவும் இருக்கும் இல்லையா?
2: நீ சொல்றது ரொம்ப சரிதான். நான் கூட சின்ன வயசுல எங்க ஊர்ல உள்ள ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்ப எங்க ஆசிரியர், நாம கண்டிப்பா கழிப்பறையை தான் பயன்படுத்தணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கழிப்பறையை பயன்படுத்தினதுக்கு பின்னாடியும் கைகளை சோப்பு போட்டு கழுவணும், குப்பைய கண்ட கண்ட இடத்துல போடக்கூடாது அப்படின்னு தினமும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்ப கத்துக்கிட்ட அந்த நல்ல பழக்கம் தான் இன்னைக்கு என் கூடவே இருக்கு. அதனாலதான் நானும் இந்த இயக்கத்துல ஆர்வமா பயணிக்கிறேன்.
3: அடடே, நீ ஒரு கிராமத்து ஸ்கூல்ல தான் படிச்சியா?
2: ஆமா, என்னோட ஆரம்ப கல்வி முழுக்க என்னோட கிராமத்துல தான். அதனாலதான் தூய்மைங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு நல்ல பழக்கமா மாறணும்னு என்னால முடிஞ்ச விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கேன்.
3: இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது சுஜல், தூய்மை பாரத இயக்கத்துக்கு கீழே தான் மாநிலம் மாவட்டம் கிராமம்னு ஒவ்வொரு மட்டத்திலையும் சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குது. அதுல முக்கியமானது கிராம குடிநீர் மற்றும் சுகாதார குழு. இந்த குழு தான் கழிப்பற கட்டுறது, தூய்மை பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, ODF பிளஸ் மாடல் கிராமமா உருவாக்குற பணிகளை ஒருங்கிணைக்கிறதுன்னு இப்படி நிறைய முக்கியமான பொறுப்புகளை கவனிச்சிட்டு இருக்காங்க.
2: அப்படியா, இப்பதான் எனக்கு புரியுது. நம்ம தெருக்குத்தல நடிச்ச அக்கா கூட தெரியும்ல, அவங்களும் இந்த கிராம குடிநீர் மற்றும் சுகாதார குழுல உறுப்பினரா இருக்காங்க.
3: அப்படியா, இப்ப எல்லாமே எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு.
2: சரி நண்பர்களே, இப்ப நாம நிகழ்ச்சியோட ஒரு சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம். போன நிகழ்ச்சியை கேட்டு நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய நேயர்கள் பதில்கள் அனுப்பி இருக்கிறாங்க. அதாங்க தூய்மையான கிராமம் பத்தின நல்ல ஸ்லோகன்ஸ் எழுதி அனுப்ப சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா?
3: ஆமா, அப்பனா நம்ம நேயர்களும் நல்ல ஸ்லோகன்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்களா?
2: நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க, அதுல இருந்து பெஸ்ட் 3 செலக்ட் பண்ணிருக்கோம். தூய்மையான கிராமம் நம் எல்லோரின் லட்சியம், தூய்மையை போற்றுவோம், வளமான வாழ்வை உருவாக்குவோம். தங்கச்சி மடத்துல இருந்து ஆரோக்கியம் அப்படின்றவங்க அனுப்பியிருக்காங்க, சூப்பர்ல. அடுத்ததா அக்கால் மடத்துல இருந்து ராஜ், அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, தூய்மையான கிராமம் ஆரோக்கியத்தின் அடையாளம், குப்பையை அகற்றுவோம், மகிழ்ச்சியை வளர்ப்போம். ஹடடே, நல்லா இருக்கே. அடுத்ததா பாத்தீங்கன்னா மண்டபத்துல இருந்து முருகன், அவங்க என்ன அனுப்பியிருக்கிறாங்க, தூய்மையான கிராமம் தமிழ்நாட்டின் பெருமை, தூய்மையை காப்போம், தலைமுறையை பேணி காப்போம். சூப்பர்ல,
3: வாவ், ஸ்லோகன் செம்மையா இருக்குது. போட்டியில கலந்துகிட்ட எல்லா நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
2: சரி மக்களே, இந்த வார கேள்வியும் சொல்லிடுறேன். ஈர குப்பைனா என்ன, உலர் குப்பைனா என்ன, அதோட ஈர குப்பைக்கும் உலர் குப்பைக்கும் எந்த நிற குப்பை தொட்டிய பயன்படுத்தணும், இதுதான் இந்த வாரத்துக்கான கேள்வி.
3: உங்க பதில்களை உடனே எங்களுக்கு அனுப்புங்க. சரியான பதில் அனுப்புற நேயர்களோட

0: பெயர்கள் அடுத்த எபிசோட்ல அறிவிக்கப்படும். உங்க பதில்களை அனுப்ப வேண்டிய எண் 709-443-9999.
1: சரி நண்பர்களே, நேரம் வந்துருச்சு, நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்னலாம் பத்தி பேசணும், ஸ்வச் சுஜல் கிராமத்தோட கதை, இதுல கழிப்பறை எப்படி சரியா பயன்படுத்தணும், எப்படி பராமரிக்கணும், திடக்கழிவு திரவக்கழிவு மேலாண்மை ஏன் முக்கியம், தூய்மை பாரத இயக்கம் எப்படி செயல்படுது, அதோட முன்னேற்றம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: அடுத்த எபிசோட்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் அப்படின்ற இலக்கோட செயல்படுற ஜல் ஜீவன் இயக்கம் பற்றி விரிவா பேசலாம். அது எப்படி செயல்படுது, இது வரைக்கும் என்னென்ன சாதனைகள் நடந்திருக்குது, அதை எல்லாத்தையும் உங்க கூட பகிர்ந்துக்கிற போறோம்.
1: அது மட்டும் இல்லங்க, ஜல் உற்சவ் ஜல் அர்ப்பன் திவாஸ்னா என்ன, ஒரு ஒரு வீட்டுக்கும் குழாய் மூலம் தண்ணீர் எப்படி போகுது, குடிநீரோட தரத்தை பரிசோதிக்கிறதுல பெண்கள் எப்படி முக்கிய பங்கு வகிக்கிறாங்க, ஜல் ஜீவன் இயக்கத்தோட முக்கியமான அம்சங்கள் என்ன, இதையெல்லாம் பத்தி அடுத்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம்.
0: அது வரைக்கும் உங்களோட பதில்களை எங்களுக்கு அனுப்ப மறந்துடாதீங்க. வீட்டு கழிப்பறைய சுத்தமா பராமரிங்க, மத்தவங்களுக்கும் தூய்மையோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுங்க, நெகிழி பைகளை முடிஞ்ச வர தவறுங்க, குப்பைகளை கண்ட இடத்துல போடாம குப்பை தொட்டில போடுங்க, தூய்மையை பரப்புங்க, நம்ம ஊரையும் நம்ம நாட்டையும் இன்னும் அழகா மாத்துவோம். தூய்மையான இந்தியா, அழகான இந்தியா.
1: சரி நண்பர்களே, இதோட நாங்க விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.
2: என்ன மக்களே, கதை எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? நம்மளையும் சரி, நம்ம வீட்டையும் சரி, தெருவையும் சரி சுத்தமா வச்சுக்கணும், கழிப்பறையும் சுத்தமா வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல தூசிக்கா வந்து உட்காந்துக்குவாங்க. தூசிக்காவை நீங்க விரட்டணும் அப்படின்னா, விரட்டினாதான் சுவாஜிக்கா வருவாங்க. ஸோ நம்மளையும் சரி, நம்ம வீட்டையும் சரி ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். அப்பதான் தூய்மையான பாரதமா நம்ம மாத்த முடியும், ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சிக்குள்ளேயே நம்ம போலாம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஆரோக்கியமா வாழ்றதுக்கு சுத்தமான குடிநீர் எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க. 709-443-9999. கால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் வழியாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, அடுத்ததா பாடல்கள் வருது. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: பட்டி சிரிக்குது, காதல் என்னும் புயலுக்கு போ கூற பிக்க அடிக்குது.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:42 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமல ஜெனிஃபர். தண்ணீரை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஆரோக்கியமா வாழ்றதுக்கு சுத்தமான குடிநீர் எவ்வளவு முக்கியமா நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. தண்ணீரை ஃபில்டர் பண்ணக்கூடாது, கேன் தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது, பாட்டில் அடைச்சி வைக்கிற மினரல் வாட்டரையும் குடிக்கக்கூடாது. அப்படின்னா சுத்தமான தண்ணியை எப்படி தான் குடிக்கிறதுன்னு நமக்கு தோணலாம். உண்மையிலேயே நமக்கு இதை பற்றி நிறைய சந்தேகம் வரும். ஏன்னா இப்போ எதை பார்த்தாலும் தண்ணீரை பற்றி ஒரு பயமுறுத்துகிற தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தண்ணீரை குடிக்காதீங்கன்னு சொல்கிறதுலையும் அதை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். அதனால் நம்ம மனசுலேயே ஒரு கேள்வி வந்துடும், நம்ம வீட்டு பைப்பில் வர்ற தண்ணியை அப்படியே குடிக்கலாமா, தண்ணி நல்லா இருக்குமான்னு யோசிப்போம். அந்த பயத்தில் தான் நிறைய பேர் கேன் தண்ணியையும் பாட்டில் தண்ணீரையும் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் இதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்குது. நம்ம வீட்டில் பைப்பில் வர்ற தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சு குடிக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கிறதால அதில் இருக்கக்கூடிய பல நோய் கிருமிகள் அழியுது. துணியில் வடிகட்டினா போதாதான்னு சில பேர் கேட்கலாம். முன்னாடி காலத்தில் தண்ணீரை ஒரு சுத்தமான துணியில் வடிகட்டி பயன்படுத்துறது வழக்கமாக இருந்துச்சு. அது தண்ணீரில் இருக்கிற சில அழுக்குகளை நீக்க உதவும். ஆனால் இப்போ வெறும் துணியில் வடிகட்டினா மட்டும் போதாது, குறிப்பாக குடிக்கிற தண்ணியை பாதுகாப்பான முறையில் சுத்திகரித்து பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் தண்ணீரை காய்ச்சி குடிக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் நினைக்கக்கூடாது. தண்ணி எந்த இடத்துலேருந்து வருது, அது சுத்தமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். தண்ணீரோட தரம் பற்றி சந்தேகம் இருந்தால் பெரியவங்க இல்லை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக என்னென்னா, நம்ம குடிக்கிற தண்ணியை சுத்தமாக வச்சுக்கணும். காய்ச்சிய தண்ணீரை சுத்தமான பாத்திரத்தில் வைக்கணும், பாத்திரத்தை மூடி வைக்கணும். எங்கிருந்து வந்த தண்ணின்னு தெரியாமல் சந்தேகம் இருந்தால் தண்ணீரை அப்படியே குடிக்கக்கூடாது. அடுத்ததா களத்திலிருந்து வாஸ்கோட காமா அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
4: ஆரம்ப காலகட்டங்களில அந்த கிணத்து தண்ணீர் தான் நல்லாவே எப்பவுமே சுத்தமா இருக்கும், அது நமக்கு பயனுள்ளதா இருந்துச்சு. இப்ப உள்ளதெல்லாம் அவ்வளவும் உப்புக்கு மினரல் வாட்டர்னு சொல்கிறாங்க, அதில் வந்து உப்பு தன்மை இல்லாமல் போகுது, சுண்ணாம்பு சத்து இல்லாமல் போகுது, அதில் எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அதே ஒரு வாரத்துக்குள்ள அந்த தண்ணியை மூடி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் பூச்சி வருது, நாங்கள் நேரம் பார்க்குறோம். அது வந்து எப்போவுமே உடம்புக்கு நம்ம கிணத்தண்ணியை வந்து எத்தனை ஒரு மாதம் வச்சா கூட எந்த பாதிப்பும் கிடையாது, ஆனால் மினரல் வாட்டர்லாம் வைக்க முடியாது. அன்னாடி அன்னைக்கு குடிக்கணும், அப்படி இல்லாமல் ரெண்டு வாரம் ஒரு வாரமாக வச்சு குடிக்கிற மாதிரி உள்ள தண்ணீர்லாம் அதெல்லாம் கிடையாது.
5: இப்போ உங்களுக்கு உங்களோட பகுதிகளில் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு தூய்மையான தண்ணி, சுத்தமான தண்ணி வந்து கிடைக்குமா? கலப்படம் வந்து கலக்காம சாக்கடைகள் எதுவும் கலக்காமல்?
4: அப்படின்னா நம்மள்ட சாக்கடையெல்லாம் கிடக்கிற அளவுக்குள்ள தண்ணிகள் கிடையாது ஐயா. இருந்தாலும் நாங்கள் அந்த இன்னொரு காலகட்டங்களில் போய் இந்த கடற்கரை ஓரத்துலேயே பள்ளம் தோண்டுவாங்க, அங்கே குத்துவாறு இந்த சைடுகள்லாம் நம்ம அம்மா இருக்கிற காலகட்டங்களில், அம்மா அப்பா இருந்த காலகட்டங்கள், இந்த நாள் உலக இதுக்கெல்லாம் போவோம். ஓரத்துலேயே தான் கடற்கரை அலை வந்து அடிக்காத அளவுக்கு அங்கிட்டு வந்து தோண்டி கொடுப்போம். அந்த தண்ணி மாதிரி ஒரு தண்ணி நாங்கள் வாழ்க்கையிலே பார்த்தது அவ்வளோ அருமையாக இருக்கும். மினரல் வாட்டர்லாம் நமக்கு தண்ணியே கிடையாது, அந்த மாதிரி தண்ணியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம போய் தோண்டிலாம் நம்ம குடிக்க முடியாது, அந்த பக்கமே போகிறதில்லை.
5: நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க, உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுங்க?
4: எனக்கு நான் எப்பவும் கேட்குற பாட்டு தான் கடலோரம் வலை வீசுங்க, இந்த பாடல் போடுங்க. கடலோரம்
5: ஆனந்த ரகம் படத்துலேருந்து இந்த பாடலை கொடுத்துலாம். நன்றி ஐயா.
4: சரி,
3: முன்னைக்குமே எங்க அந்த நாளையில அந்த ஃபில்டர் தண்ணி அப்படிங்கிற ஒண்ணுலாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சேராங்கோட்டைக்கு போவாங்க தண்ணி தூக்குறதுக்காக, சேராங்கோட்டைக்கு போவாங்க. ஒரு சின்ன குழி தான் இருக்கும், அதுல ஒரு சின்ன வாளியோ இல்லை ஒரு பெரிய பட்டியல் மாதிரி பெரிய கம்பில் ஒரு செரட்டை, அந்த செரட்டையை வந்து ஜாயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சுத்தி உட்காந்துக்கிட்டு ஒரு குடம் தண்ணி தான் அந்த ஒரு, மற்றபடி அது குடிக்கிறதுக்கு மட்டும்தான், கிணத்தண்ணிலேயே சோறாக்கிக்கிடுவாங்க. ஆனால் குடிக்கிறதுக்கு மட்டும் அந்த தண்ணி அவ்வளவு சுத்தமா இருக்கும். அது கடற்கரைக்கு பக்கத்துல தான் இருக்கும், தோண்டி தண்ணி ஒரு ஒரு குடமா பிடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு ரொம்ப 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்குலாம் நடந்து போயிட்டு அந்த ஒரு குடம் தண்ணிக்காக அம்மாமார்கள்லாம் போயிருப்பாங்க. அந்த தண்ணி அவ்வளவு சுத்தமா இருக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இப்போதான் நம்ம சுத்தமான தண்ணி சுத்தமில்லாத தண்ணி அப்படின்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம். இதை பத்தி இன்னுமே தகவல்கள் தெரிஞ்சிருக்கலாம், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்ததா பாடல் வருது, இது கடல் ஓசை FM 90.4. வாஸ்கோட காமா நான் கேட்ட பாடலுமே அடுத்து வந்துட்டே இருக்கு.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு வாசுபடகாமா, நான் பாமல் இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் சொன்னால், நான் கடலில் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு நம்ம ராமேஸ்வரம் எப்பவும் பிடிக்கிறது தான் வழக்கம். நாங்கள் சேலாவட்டணத்துலேருந்து நேராக தொழில் பார்த்துட்டு சேலாவட்டணம் பிடிப்போம், இல்லைன்னா ராமேஸ்வரம் வருவோம். இவங்க சேலாவட்டணமும் வராமல் ராமேஸ்வரமும் வராமல் நேர நெடுந்தீவை பார்க்க எல்லாம் ஓடிக்கிட்டுருக்கு. அது மழை டயம் கிடையாது, வெங்காரமான டயம் தான். பொழுதுக்கு கிளம்பி வருது, பொழுதுக்கு நிறைய வெள்ளம் போகுது. பெரிய ஆளுக்கு தான் அப்போ உள்ள நேரங்கள், நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னே இருக்கு. பெரிய ஆளுக்கிட்ட சொல்கிறேன்னா, என்ன வண்ண நெடுந்தீவை பார்த்து ஓடுற மாதிரி தெரியுது, வழக்கு திருப்பி நேர எதுக்க ஓடியாங்க, தக்கவாத்து வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க பேச்சு எக்கூட இல்லை, உனக்கு என்னப்பா தெரியும், சும்மா கேப்பா நீ சின்ன சொல்லி என்னை சொல்கிறாங்க. கடைசியில் சொல்லி பார்த்தும் கேட்கல, மறுபடியும் ஓடி வராங்க. ஓடி வந்தால் நேர நெடுந்தி ஓரத்தில் ஓடிட்டு வரத்து திருப்புறாங்க. திருப்பி எதுக்கு எடுத்து ஓடி வரும்போது கச்சதீவை நெருக்கி, கச்சதீவை ஓரத்தில் வரும்பொழுது டீசல் இல்லாமல் ஏறாகி ஏறாகிற அளவுக்கு ஆகிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாப்புல அப்படியே லேசாக வழியை விட்டு தீவில் போய் பிடிச்சிட்டேன். அப்படியோ நான் கச்சதீவில் போய் பிடிக்கிறோம், அப்போ கச்சதீவில் பிடிப்போம். கச்சதீவில் பிடிச்சாச்சு. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு வள்ளத்தில் அவங்க அந்த கட்டுமரத்தை வச்சுக்கிட்டு கடவை தூண்டிக்கு வர்றவங்களாக இருந்திருக்காங்க. நம்ம நரிக்குண்டு ராமேஸ்வரம் நரிக்குண்டு பக்கத்தில் தொழில் பார்க்குறவங்க வத்தையே, அவங்க தற்சமையெல்லாம் அங்கே கிடக்காங்க. அங்கே கிடந்தால் அங்கே அவங்க சோறாக்கி அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இப்போ கரையை போக முடியாமல் அவங்களும் கிடக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் டீசல் தரோம், எங்களை இழுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சரி பண்ணிட்டு அவங்களுடைய சமைச்ச சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் தீவில் இருந்துட்டு அவங்கள கட்டி இழுத்துக்கிட்டு அவங்க டீசல் கொடுத்தாங்க. அதை இழுத்துக்கிட்டு கரையை வந்து சேர்ந்தேன். இந்த அனுபவங்கள்ல நம்மளுக்கு ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அனுபவம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமர நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஆரோக்கியமா வாழ்றதுக்கு சுத்தமான குடிநீர் எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. எப்பயுமே குளிர்ச்சியான தண்ணியை குடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீர் எடுத்து குடிக்கிறமே, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க வீட்டில் ஒரு மண்பானையை வச்சுக்கலாம். அதில் தண்ணியை ஊற்றி வச்சா தண்ணி இயற்கையாகவே குளிர்ச்சியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ஜில்லுன்னு இல்லைனாலும் குளுமையாக ஏதோ ஓரளவுக்கு இருக்கும். மண்பானையில் தண்ணி வச்சா அது சுத்தமாயிடுமா அப்படின்னு கூட கேட்கலாம். மண்பானைகளில் இருக்கிற நுண்ணிய துகள்கள், தண்ணீரில் இருக்கிற துளைகள், தண்ணீரில் இருக்கிற தூசி வந்து பிடிக்க உதவலாம். அந்த துளைகள் இருக்குல்ல, அதில் போய் நம்ம தண்ணி மேபி தண்ணி வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னா அதில் உள்ள தூசிகள் ஃபுல்லாக அந்த மண்பானையோட துளைகளில் வந்து ஒட்டிக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் மறக்கக்கூடாது. மண்பானை வச்சாலே மாசுபட்ட தண்ணி முழுசாக சுத்தமாயிடுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. புதுசாக ஒரு மண்பானையை வாங்கினோம்னா வாங்கின உடனே அதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. முதல்ல பானையை வாங்கணும். வாங்கி முடிச்சு நம்ம அரிசி களையும்ல அந்த தண்ணியை வந்து முதல் நாள் ஊற்றி வச்சுட்டு மறுநாள் எடுத்து கீழே ஊற்றுவாங்க. மறுபடியும் இன்னொரு நாள் ஊற்றி வைப்பாங்க, அதை எடுத்து கீழே ஊற்றுவாங்க. இப்படியே அரிசி களைஞ்ச தண்ணியை ஒரு 1 week வாரம் முழுக்க ஒரு 10 கூட ஊற்றி அந்த பானையை பழக்குவாங்க. அதுக்கப்புறமா தான் அதில் தண்ணியை ஊற்றி பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி மண்பானையை அடிக்கடி சுத்தம் பண்ணணும். பழைய தண்ணியை ரொம்ப நாளாக அதில் வச்சுக்கிட்டே இருந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆக மண்பானை நம்ம பழைய காலத்தில் நல்ல பழக்கங்களில் ஒன்று. தண்ணி இயற்கையாகவே குளிர்ச்சியாக குடிக்க ஒரு எளிய வழியும் கூட. ஆனால் பாதுகாப்பான குடிநீரை மண்பானையில் சேமித்து வைக்கிறது தான், பயன்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின நல்ல பழக்கங்களை மறந்துடாமல் அதில் எது நமக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதை மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரலாம். அடுத்ததாக ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: அன்பு தங்கை அமளி ஜெனிபர் அவர்களுக்கு வணக்கம். சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன் அம்மா.
2: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நான் நல்லா இருக்கேண்ணா. சொல்லுங்கண்ணா, நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு சுத்தமான குடிநீர் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க?
3: கண்டிப்பாமா,
2: சுத்தமான குடிநீர் இப்ப கிடைக்குதா நமக்கு?
3: இப்ப வந்து இல்லம்மா, நான் வந்து எனக்கு வயசு ஒரு 15-20 வரையிலும் கூட எடுத்துக்கிட்டீங்க, இப்ப எனக்கு 62-20 வரையிலுமே எங்க ஊர் ஏரியில மழை பெய்ஞ்சி குட்ட குட்டையா தண்ணி நிக்கும். அப்படியே முகம் பார்க்கலாம், அந்த கண்ணாடி இருக்கு, கண்ணாடி மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனா 10 ஆழத்துக்கு கூட காசு போட்டு காசு எடுப்போம். அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கு தண்ணி.
2: ஓகேண்ணா,
3: அந்த தண்ணியை நாங்க அப்படியே குடிப்போம், வடி கட்ட மாட்டோம், ஒண்ணும் இல்ல, அப்படியே மந்திட்டு அது புல்லு அதெல்லாம் புல்லுக்குள்ள அந்த தண்ணி இருக்கும்.
2: ஆமா, அந்த நாளையில நம்ம இது ஃபில்டர் வாட்டர்னு ஒண்ணு தெரிஞ்சிருக்காது, அப்பெல்லாம் அது வரவே இல்லை, அப்படிதானே?
3: ஆமா ஆமா ஆமா, அப்பெல்லாம் ஃபில்டர் வாட்டர் இந்த ஆர்ஓ வாட்டர் எல்லாம் என்னன்னே
2: தெரியாது. சாப்பாடாக்குவோம், அந்த குழி தோண்டி நம்ம தண்ணி ஒரு ஊத்து, அந்த ஊத்த தோண்டி தண்ணி எடுக்கிறதா நம்ம குடிச்சுக்குவோம், அப்படிதானே?
3: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அப்படி அந்த தண்ணி எல்லாம் குடிக்க உள்ள உடலுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் இருந்தது, உடலுக்கு நல்ல ஒரு சத்து இருந்தது, உடல் ஊக்கம் இருந்தது. இன்னைக்கு வந்து தண்ணி வந்து நல்ல தண்ணி அப்படின்னு, இயற்கையான தண்ணி குடிக்கணும்னா எங்கேயுமே குடிக்க முடியலம்மா. காரணம்னா எல்லா ஆழ்துணை கிணறுலயும் போய் சாக்கடை தண்ணி ஊறுது, கெமிக்கல் ஊறுது. அதே மாதிரி ஆற்றுலயும் பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப ஒண்ணு கர்நாடகாவில இருந்து வர தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா கலரே மாறி போய் வருது, கெமிக்கல் தான். அந்த அந்த ஏரியாவில சாய தொழில் அது இதுன்னு செய்யறாங்க, பாக்குறாங்க, அதை அடைச்சு வச்சுக்கிறாங்க, நைட்ல திறந்து விட்டுறாங்க.
2: ஓகேண்ணா,
3: அது குடிக்கிற தண்ணியில கலந்து தண்ணிய பாய்சன் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி தண்ணிய வந்து என்ன பண்ணுங்கன்னா, நாங்க கிட்டத்தட்ட 15 நாங்க கடைபிடிக்கிறோம். என்ன கடைபிடிக்கிறோம்னா, காலையில எழுந்த உடனே 7 தண்ணி நாங்க சுட வைப்போம்.
2: ஓகேண்ணா,
3: அதுல வெந்தியம் சீரகம் போட்டுக்குவோம்.
2: ஓகேண்ணா,
3: குடி அத அந்த தண்ணிய மறுபடியும் அந்த 7 லிட்டர் தண்ணி ஒவ்வொரு லிட்டர் பாட்டிலா ஊத்தி எங்க குழந்தைங்க பேர குழந்தைங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு லிட்டர் பைய பேக்ல வச்சு விட்டுருவேன்.
2: வெந்தயமும் சீரகமும் போட்டு குளிர்ச்சிக்காக.
3: வெந்தயம் வந்து உங்களுக்கு வயிறுல வந்து புண்ணு ஏற்படுறத தடுக்கும். அதே மாதிரி ஈர்ப்பு ஈரசக்தி வந்து உருவாக்கும். சீரகம் வந்து உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். சுறுசுறுப்பை தட்டி விடும்.
2: ஓகேண்ணா, இப்ப அதான் பயன்படுத்திட்டே இருக்கீங்க
3: 15 ஆண்டு காலமாக. இப்ப பாத்தீங்கன்னா 7 லிட்டர் தண்ணி இப்ப முடிஞ்சிருச்சு, காலையில வச்சு முடிச்சுட்டோம். 5 லிட்டர் நாங்க எடுத்துட்டு வந்தோம், 2 லிட்டர் குழந்தைங்களை கொடுத்து விட்டோம்.
2: மறுபடியும்
3: பாத்தீங்கன்னா ஈவினிங் 5-6 மணிக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுக்குவோம்.
2: ஆனா
3: ஈவினிங் கொதிக்க வைக்கிற தண்ணியில நாங்க சீரக வெந்தயம் போடுறது இல்ல.
2: ஓகேண்ணா,
3: அதை கொதிக்க அதை கொதிக்க
2: நைட்டு நார்மலா குளிர் ஆயிரும்ல, ஹீட் குறைஞ்சிரும், அப்ப வெந்தயம் வந்து ஓவர் கூலிங் ஆயிரும். சொல்லுங்கண்ணா.
3: ஆமா, அதனால வந்து நாங்க நைட்ல வந்து அந்த மாதிரி அதான் பச்சை தண்ணி நாங்க வந்து குடிக்கிறது இல்ல, ஃபில்டர் பண்ண தண்ணி எங்க குடும்பத்துல யாருமே தொடறதே இல்ல.
2: சரி, இந்த தண்ணி வந்து கிணத்து தண்ணியா இல்ல பைப்ல வர்ற தண்ணியா?
3: பைப்ல ஆத்து தண்ணி தான், காவேரி தண்ணி தான், மேட்டூர் தண்ணி தான்.
2: ஓகேண்ணா, ஓகேண்ணா.
3: அந்த மேட்டூர் தண்ணி பைப்ல எங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துருது.
2: ஓகேண்ணா.
3: அந்த குடத்துல புடிச்சு வச்சிருந்து மறுபடியும் அந்த தண்ணிய காசிதான் குடிக்கிற வந்து பச்சை தண்ணி குடிக்கிறதே இல்ல.
2: ஓகேண்ணா.
3: அது என்ன காரணம்னா, நீங்க உடல் ரீதியா நமக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா கெமிக்கல் தான் இருக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாம் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும். அதனால தண்ணிய எந்த அளவுக்கு சுட வச்சு நம்ம அதான் எல்லாருமே கொஞ்சம் சூடு ஆறுநூத்தி குடிப்பாங்க. நான் வந்து நல்லா சுருக்குன்னு டீ குடிக்கிற மாதிரி ஒரு 1/2 லிட்டர் வெறுவத்தில காலையில குடிச்சிருவேன்.
2: ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா.
3: அப்படி குடிக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து உடல்ல இருக்கிற கெட்ட நீர் போல வெளியே வந்துடும்.
2: ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
3: அதனால வந்து நான் நல்லா இன்னைக்கு நம்ம குழந்தைகளோ நாமளோ நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சாக்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சுட வச்சு குடிக்கிறது நல்லது. அதுக்கு அங்க கிணத்து தண்ணியை கூட குடிக்கலாம், ஒண்ணு தப்பு கிடையாது, அது சுட வச்சு தான் குடிக்கணும்.
2: சுட வச்சு பயன்படுத்தலாம்.
3: ஆமா, கிணத்து தண்ணி நீங்க ஆர்ஓ வாட்டரை வந்து மேக்சிமம் வந்து தவிர்த்தா நம்ம முழங்கால் வலிய வந்து நம்ம கண்டிப்பா நம்ம வலி முழங்கால் வலி ஏற்படுறத தவிர்க்கலாம்.
2: தண்ணில உள்ள சத்து போயிரும்ல. ஒரு மாதிரி நல்லா இருந்தாலுமே அது நம்ம உடம்புக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை தான் கொண்டு வருது.
3: சொல்லுங்கண்ணா. நீங்க அதிகாலனால 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி நீங்க வெந்திய சேரகம் அது ஒண்ணும் இல்ல, நீங்க பாருங்க 2 விரல்ல புடிச்சு போடணும் சேரகம். வெந்திய மட்டும் ஒரு டீஸ்பூன் போடலாம்.
2: சீரகத்தண்ணியை வெங்காயத்தை எல்லாம் வெட்டி போட்டு குடிங்க, இதை குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு நல்ல தகவலே கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நன்றினா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: உரிமை குரல்மா.
2: ஓகேண்ணா. சூப்பரான ஒரு தகவலை கணேசன் அண்ணா சொல்லிருக்காங்க. என்னதான் நம்ம மண்பானையில வச்சு குடிச்சாலும் அது குளுமையை தரலாம் அப்படின்னு சொன்னாலும், இன்னைக்கு ஒரு தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சீரகம் வெந்தயம் இதை போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சா நம்ம வந்து ரொம்ப சுறுசுறுப்பா அப்படிங்கிறத இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து கணேசன் அண்ணா ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. சில பேர் கடைப்பிடிக்கலாம், நானுமே நாளையிலேருந்து கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அடுத்ததாக கணேசன் அண்ணா கேட்ட பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:24 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஆரோக்கியமா வாழ்றதுக்கு சுத்தமான குடிநீர் எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. கால் பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல, நீங்க வாட்ஸ்அப் மூலியமா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு. தண்ணியை ஒழுங்கு குடிக்காம இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? முதல்ல நம்ம உடம்பு தான் அதுக்கான அறிகுறியை காட்ட ஆரம்பிக்கும். தாகம் எடுக்கும், வாய் வறண்டு போகும், உடம்பு சோர்வா இருக்கும், சில நேரத்துல தலை சுத்துற மாதிரி கூட இருக்கும். அதுவும் சுத்தம் இல்லாத தண்ணியை குடிச்சோம்னா இன்னும் பிரச்சனை. அந்த தண்ணீர்ல கிருமிகள் இருந்துச்சுன்னா வயிற்றுப்போக்கு, வாந்தி, வயிற்றுவலி மாதிரியான தொந்தரவுகள் வரலாம். அதனால தாகம் தீந்தா போதும்னு எந்த தண்ணியும் குடிச்சிடக்கூடாது. குடிக்கிற தண்ணி சுத்தமானதா பாதுகாப்பானதா இருக்கான்னு பார்த்துதான் குடிக்கணும். அதே மாதிரி தண்ணீர்ல குறைவா குடிக்கிற பழக்கமும் நல்லதில்லை. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுதுல சிறுநீரக முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு தண்ணீரும் தேவை. தண்ணி போதுமான அளவு கிடைக்காம போனா சிறுநீரகம் வேலை செய்யறதுல பாதிப்பு ஏற்படலாம். சில பேருக்கு சிறுநீரக கற்கள் வரக்கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரி, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி தான் குடிக்கணும் இதுக்கு எல்லாம் அப்படின்னு கேட்டா, இதுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி அளவுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு தண்ணீர் தேவைப்படும். ஒருத்தருக்கு தேவைப்படுற அளவு இன்னொருத்தருக்கு தேவையான அளவா இருக்காது. வெயில் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு

0: சரியாயிடுன்னு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து அப்படியே இருந்தால் பெரியவங்க கிட்ட சொல்லி தேவையான மருத்துவ ஆலோசனையை பெறலாம். அதனால சுத்தமான தண்ணீரை குடிக்கணும், தண்ணியை ஒதுக்கி வைக்கக்கூடாது, உடம்புக்கு தேவையான அளவு தண்ணியை தொடர்ந்து குடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா களத்திலிருந்து துரை இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
2: என் பேர் துரை, நான் டெய்லர் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
1: ஐயா, இப்ப நம்மளோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சுத்தமான குடிநீர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க?
2: சுத்தமான தண்ணி எங்கே சார் கிடைக்குது? சுத்தமான தண்ணி கிடைக்கிறது இந்த காவிரி தண்ணிங்கிறாங்க, அதுலயும் பல தூசி இது துன்பு அது இதுன்னு வார்த்தை செய்யுது. சுத்தமான தண்ணி கிடைக்கிறது
1: அது எவ்வளவு முக்கியம்?
2: சுத்தமான தண்ணி கிடைச்சுன்னா நல்லதுதான். நம்ம அதை வடிகட்டி தான் பிடிக்கிற மாதிரி இருக்கு. பைப்பில் வந்தால் கூட வந்துக்கிட்டு வடிகட்டி அதை சுத்தப்படுத்திட்டு நம்ம குடிக்கணும். அப்படின்னா நம்ம உடலுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும். அது வந்ததோடு பிடிச்சி குடித்தோம்னா அதில் பல தூசி இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும்.
1: சரி, இப்போ நீங்கள் ஏட்டமாக இருக்கும்போது சின்ன வயசில் இருக்கும்போது தண்ணி எப்படின்னு சொல்ல முடியல?
2: அப்போலாம் வந்துக்கிட்டு இந்த சின்ன பழம் கேட்டுக்கிட்டு நல்ல எண்ணி ஊற்றுன்னு ஒரு இது இருந்துச்சு. அதில் வந்துட்டு சாதாரணமாக ஒரு சின்ன கிடங்கு மாதிரி தோண்டி இந்த ஆப்பைன்னு சொல்லுவாங்க, ஆப்பை அந்த ஆப்பை போட்டு அள்ளிட்டு போவாங்க. இந்த சுத்தமான தண்ணி அந்த தண்ணியெலாம் வந்துட்டு இப்போ அதெல்லாம் இல்லாமல் போச்சு. அதெல்லாம் இல்லாமல் போச்சு, அதெல்லாம் அப்படியே கலப்போக்கில் மூடிடுச்சு. ஆப்பை போட்டு அள்ளுவாங்க, கூட கூடமாக கொண்டு வந்து நல்லா இருக்கும் தண்ணி, சுத்தமான தண்ணி.
1: இப்போ
2: இருக்கிற தண்ணி வந்துக்கிட்டு நம்மளாம் டேஸ்ட்டு படுத்து பார்த்தா படுத்து குடித்தோம்னா டேஸ்ட்டாக தெரியும். மற்றபடி தண்ணீரில் எந்த டேஸ்ட்டும் கிடைக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல.
1: அவருடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுங்கள்?
2: சின்ன தம்பியில் ஒரு பாடல் கொடுத்துருங்க.
1: நல்ல ஒரு பாடலாக கொடுத்துலாம். நன்றி.
2: நன்றி.
0: துரை என்ன அருமையான கருத்துக்களே தந்தாங்க. அடுத்ததான் இன்னொரு நேயருமே குந்துகால்ல இருந்து வெயிட் பண்றாங்க. யாரு என்ன பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களாண்ணா?
3: நல்லா இருக்கேன்.
0: நான் நல்லா இருக்கேன்னா சொல்லுங்கண்ணா. நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு சுத்தமான குடிநீர் எவ்வளவு முக்கியம்? இப்ப சுத்தமான குடிநீர் எல்லாம் கிடைக்குதா? நீங்க என்ன தண்ணி யூஸ் பண்றீங்க? பைப்பு தண்ணியா?
3: குடிக்க
0: முடியல. சரி, ஒருவேளை கரண்ட் இல்ல, ஃபில்டர்ல தண்ணி இல்ல, என்ன பண்ணுவீங்க?
3: நம்ம ஃபில்டர் தண்ணி குடிக்கலாம், வாட்டர் தண்ணி தான் குடிக்கலாம். வண்டி தண்ணி.
0: வண்டி தண்ணி. ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா. சரி, அந்த தண்ணியை குடிச்சு, சரி திடீர் இந்த சுத்தமான தண்ணீரை நம்ம குடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபில்டர் வாட்டரை குடிக்கிறோம்ல, அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதா? அந்த நாளையில எல்லாம் இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணல இல்ல?
3: இல்ல, அது வந்து கெமிக்கல் தண்ணி தான் எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும்.
0: இந்த பைப்பு தண்ணியை நீங்க வாங்கி வச்சாலுமே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்க குடத்துல புடிச்சு
3: வச்சதுக்கு
0: அப்புறம் அந்த தண்ணியில
3: சும்மா ஒரு இதான் வெளியே வருது.
0: ரெண்டு நாளையில ஃபில்டர் அந்த சுத்தம் போயிருது, அதுக்கப்புறம் சுத்தமின்மை ஆயிருது அப்படின்னு சொல்லிருங்க.
3: நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி
0: குடிச்சேன். எல்லாரும் சொல்லிடுவோம் ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும், நான் குடிக்கிறேன். ஆனா செய்யறமா குடிக்கிறமா? நீங்க மூணு லிட்டர் குடிச்சிருவீங்களா
3: எப்படினாலும்?
0: சரிண்ணா, சரிண்ணா.
3: மூணு லிட்டர் குடிச்சா ரெண்டு லிட்டர் வந்து கொத்தமல்லி காஞ்சது.
0: கொத்தமல்லி? கொத்தமல்லி விதைகள்.
3: மல்லி, சீரகம்.
0: ஓகேண்ணா. கொதிக்க அதை போட்டு ஊற வச்சிருவீங்களா? கொதிக்க வைப்பீங்களா?
3: முன்னாடியே
0: குடிச்சிடணும்.
3: ஆமா, காலையில எழுந்திருச்சு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள 2 லிட்டர் கண்டிப்பா.

0: என்ன படத்துல இருந்து என்ன பாடல்
1: வேணும்?
0: குமார் அண்ணா அருமையான தகவலை தந்திருக்காங்க. அவங்க வந்து கணேசன் ஒரு தகவல் தந்தாங்க, குமார் அண்ணா வந்து மல்லி விதைகளை போட்டு கொதிக்க வச்சு குடிப்போம், அது 6 மணிக்கு முன்னாடியே குடிப்போம், 6 மணிக்கு அப்புறம் நாங்கள் குடிக்க மாட்டோம், நார்மல் வாட்டர் தான் குடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே மழை தண்ணி வந்து இந்த ஆர்எஸ் மங்கலம் இந்த மாதிரி ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு வடிகால் வந்து மேலே ஒரு பெரிய ஓசையெல்லாம் ஜாயின் பண்ணி அதை அப்படியே நம்ம டேங்குக்கு வர்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆர்எஸ் மங்கலத்தில் தண்ணி உப்பாக தான் இருக்கும், அந்த தண்ணிகளை வந்து நார்மலாக மேலே கழுவிக்கலாம், தலைக்கெல்லாம் ஊற்றணும்னா நம்ம இங்கேருந்து போகும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும், அவ்வளோ உப்பு கறிக்கும், தலையில் ஷாம்பு போட போட நிறைய வராது, அந்தளவுக்கு உப்பு கறிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மழை எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டே இருப்பாங்க. மழை வந்தவுடனே 2-3 டேங்கர் இருக்கும், அதில் அப்படியே அந்த மழைநீர் சேகரிப்பு வடிகாலை வச்சு அந்த தண்ணியை அந்த டேங்கை ஃபுல்லாக நிறச்சி வச்சுருவாங்க. அடுத்த மழை வர்ற வரைக்கும் அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்ததான் இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்ண்ணா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சரி, நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு சுத்தமான குடிநீர் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க?
2: நம்ம இது மின்னல் வரது கூட நம்ம வந்து இந்த போர் தண்ணி இந்த கிலோமீட்டர்
0: போர் தண்ணியா?
2: அதான் மேடம், நம்ம சுத்தமான தண்ணி.
0: சரி அண்ணா, அதெல்லாம் சோறு ஆக்கும்போது சோறு ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும், நொசு நொசுன்னு போயிருந்தது குடிக்க முடியுது, ஓகே, ஆனால் சோறுலாம் ஆக்க முடியாதுல்ல? அதில்
2: இல்லை, சோறு சாப்பிட்றதான் ஆக்கிறோம்.
0: ஓகேண்ணா, அப்போ நல்லா இருக்கு, உங்கள் தெரு தண்ணி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்,
2: உங்கள் ஏரியா தண்ணி. ஆமாம் மேடம்.
0: சரி, அப்போ நீங்கள் அந்த தண்ணி தான் அப்போ குடிப்பீங்களா?
2: ஆமாம், குடிக்கிறதான் இப்போ செலவுக்கு குணம் இருக்கு, அதுதான் மேடம்.
0: சூடு பண்ணிடுவீங்க குடிக்கிறதுக்குண்ணா?
2: ஆமாம், ஆமாம், குடிக்கிறதுக்கு சூடு பண்ணிடுறோம்.
0: அப்போ இந்த ஃபில்டர் தண்ணிலாம் வருது 10 ரூபாய்க்கு, அதெல்லாம் வாங்க மாட்டீங்களா? எத்தனை வருஷமா கிணத்து தண்ணியே குடிக்கிறீங்க? தொடக்கத்துல இருந்தேவா?
2: நான் தொடக்கத்துல இருந்தே குடிக்கிறேன். ஃபில்டர் தண்ணி குடிக்கிறது நம்ம ரத்தம் ஓடாது, நமக்கு வந்து ரத்தம் ஓடுதுன்னா.
0: ஓகேண்ணா. சரி, இந்த பைப்லைன்ல தண்ணி வரும்போது குடிக்க மாட்டீங்களா?
2: இல்ல மேடம்,
0: பைப்ல தண்ணி விடுறாங்கல்ல.
2: அது எப்படி பண்ணுறது? வீட்டு வீட்டு லைன் கிட்டக்கறல பைப் பண்ணுறது.
0: ஓகே, அது
2: எப்படி பண்ணுவோம்?
0: ஓகேண்ணா, நன்றிண்ணா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துலேருந்து என்ன பாடல் வேணும்?
2: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்.
0: கண்டிப்பாக தந்துடலாம்ண்ணா. தேங்க்யூண்ணா.
2: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ. பாருங்க, பூபாலண்ணா தான் இங்கிருந்து பேசுகிறாங்க. அவங்க வந்து கிணத்து தண்ணியை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். கிணத்து தண்ணியில் ஒரு சில கிணத்து தண்ணிகளையெல்லாம் நம்ம வந்து சோறாக்கும் போது வந்து மஞ்சள் பிடிச்சிக்கிட்டு நொசு நொசுன்னு. நம்ம ஏரியாக்களில் ஒரு சில இடங்களில் இன்னுமே அந்த கஞ்சி பயன்படுத்துகிற பழக்கம் இருக்குது. கஞ்சி தான் காலையில், அது குடித்தாதான் ரொம்ப தெம்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த கிணத்து தண்ணியில் நம்ம சோறாக்கி அதில் தண்ணி ஊற்றும் போது கஞ்சி நொசு நொசுன்னு ஆயிடுது. அதனால் ரொம்ப பேர் ஆர்ஓ வாட்டருக்கே மாறிட்டே வர்றாங்க. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததா துரை அண்ணா கேட்ட பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:41 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஆரோக்கியமா வாழ்றதுக்கு சுத்தமான குடிநீர் எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததா வாட்ஸ்அப்லயாவே ஒரு நேர்மே கோயம்புத்தூர்ல இருந்து கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
4: தண்ணீர் வந்து இறைவனுடைய ஒரு அவதாரம் மட்டும் இல்ல, ஒரு இயற்கையினுடைய ஒரு ஆசீர்வாதமும் கூட. சோ என்னைய பொறுத்த மட்டும் வந்து சுத்தமான தண்ணீர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கை கூடிய மழை மட்டும்தான் வந்து சுத்தமான தண்ணீர். அப்படிப்பட்ட ஒரு மழையை வந்து நீங்க புடிச்சு வச்சோ அல்லது நிலத்தடி நீராக அதை சேமிச்சு வச்சோ நீங்க வந்து பயன்படுத்தலாம், அதுல வந்து எந்த ஒரு மாசுமே இருக்காதுங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல தண்ணீரை நம்ம இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். இன்னும் ஒரு சில ஆண்டுகள் போச்சுன்னா அதை வந்து நம்ம ஒரு பயன்படுத்துவதற்கு கூட நம்ம வந்து அந்த தண்ணி காசு கொடுத்து வாங்குவதற்கு கூட நம்ம கிட்ட வந்து பொருளாதாரங்கள் இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி ஒரு காலகட்டங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா மரங்களை நட்டு வச்சு நம்ம வந்து மழை நீரை வந்து இயற்கையை வந்து நம்ம காப்பாற்றிக்கிறோம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் வந்து எப்போவுமே வந்து மழைநீர் மட்டும்தான். நாங்கள் வந்து இயற்கையாக வரக்கூடிய கார்பரேஷன் வாட்டராக இருக்கட்டும், மாநகராட்சி குடிநீராக இருக்கட்டும், அல்லது இயற்கையாக வரக்கூடிய மழைநீராக இருக்கட்டும், இது ரெண்டு தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து தண்ணியை சுட வச்சு குடித்ததில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, உடலுக்கு தேவையான சத்துக்கள். இப்போ இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு தண்ணி பாட்டில் வெளியிலேருந்து வாங்கி குடிக்கிறவங்களுடைய உடல் வேறு ஒரு பகுதிக்கோ அல்லது வேறு ஒரு மாவட்டத்துக்கோ போகிறாங்க, அல்லது வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி ஒத்துக்கிறாது. ஆனால் அதே இது இயற்கையாக வரக்கூடிய மாநகராட்சி குடிநீரையோ அல்லது ஒரு மழைநீரையோ குடிக்கிறவங்களுக்கு எந்த ஊருக்கு போனாலும் எந்த தண்ணியை குடித்தாலும் ஒன்றும் இருக்காது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம், அது இறைவன் கொடுத்த வரம். சாப்பிடாம கூட ஒரு மனுஷன் இருந்துடலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் ஒரு மனிதனால் வாழவே முடியாதுங்க. அதனால் நீங்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து பாதுகாத்து அதனுடைய முக்கியத்துவத்தையும் புனிதத்துவத்தையும் வந்து நீங்கள் காப்பாற்றுங்க. எல்லா மக்களும் நம்மளே இன்னைக்கு சொல்லப்போனால் நம்மளுடைய உலகமே மூன்றில் ஒரு பங்கு நீரால் தான் வந்து சூழப்பட்டிருக்கு, சரிங்களா? ஒரு பகுதி தான் நிலம். அப்போ அதிகமான தேவை வந்து மனிதனுக்கு தண்ணீர் மட்டும்தான், அதுதான் வந்து நம்மளுடைய உடலில் வந்து அனைத்து விஷயங்களையும் மேங்க வைக்குது. அதனால் தண்ணீரை சேமிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நன்றி
3: ஜெரால்டு, அவங்க ரொம்ப அருமையான தகவலையும் தந்திருக்காங்க. அடுத்ததா இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
5: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வழியாக காலை 10 முதல் 12 வரை ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நேசக்கரங்கள் நிகழ்ச்சி. அறிவிப்பாளர் ஜெனிபர், அமிலி ஜெனிபர், உங்கள் அறிவிப்பு தனித்தன்மை வாய்ந்ததாக உள்ளது. நன்றியுடன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தினம் தினம் ஓர் தலைப்பு என்றால் இன்றைய தலைப்பு இப்படியாக உள்ளது. நீர் எவ்வாறு நாம் அருந்த வேண்டும், அதே சமயம் உணவுகளையும் நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை மையமாக வைத்து நல்லதொரு நிகழ்ச்சி. நீரின்றி அமையாது உலகு என்பார்கள். ஆரோக்கியம் என்று சொல்லும் வாக்கியமே ஆரோக்கியம்தான். நீர் மட்டுமல்ல ஆதாரம் ஆரோக்கியம் என கொள்ள, உண்ணும் உணவிலும் தான் உள்ளது. ஆரோக்கியம் மேன்மை கொள்ள. குழந்தை பருவத்தில் இருந்து வரும் பழக்கம்தான் நாம் முதியவர் ஆயினும் அப்பழக்கம் தொடர்ந்து வரும். அதற்குத்தான் பெரியவர்கள் இதை இப்படி செய் அதை அப்படி செய் என்று பொருள் கூறுவார்கள். அந்த பொருள்படும் விதிமுறைகளை பெரியவர்கள் கூறும் சமயம் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். ஓர் குறிப்பிட்ட காலம் வரை உணவு உண்ணாமல் நாம் வாழலாம், ஆனால் நீர் மட்டும் இல்லாமல் உயிர் வாழ சாத்தியமில்லை. ஆக நீர் அருந்துவதையும் உணவு உண்ணுவதையும் கால விதிமுறைகளை கொண்டு பயன்படுத்தி கொண்டு வந்தால் ஆரோக்கியம் தானாக வரும் என்பதனை கடலோசை பண்பலை வழியாக நான் கூறிக்கொள்ள கடமைப்படுகிறேன். நன்றி. மண்டபம் முகேஷ் அம்பானி. பாடல் நீருக்கு ஏற்றாற்போல் ஒரு பாடலை பதிவிடுங்கள், ஒலிக்க விடுங்கள். நன்றி.
3: அடுத்ததா இன்னொரு நேயருமே கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ரிஜாசா அண்ணா தான் அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
6: வணக்கம். நான் சித்தாரோடையிலிருந்து ரிஜாசா போலி பேசுகிறேன். இன்றைய தலைப்பு அருமையாக இருக்குது. குடித நீர் நீங்கள் என்ன தண்ணி வந்து யூஸ் பண்ணி குடிக்கிறீங்க அப்படிங்கிற இந்த தலைப்பு எல்லாருடைய கருத்துகளையும் கேட்டோன்னு இவருடைய கருத்துகளையும் இப்போ எங்களை பற்றி எங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு மண்பானையில் எப்போவும் தண்ணி இருக்கும். வீட்டில் சுடு தண்ணியை காய்ச்சி அதை எப்பவும் ஊற்றி வச்சுருப்பாங்க. நாங்கள் மண்பானை தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். வெளியில் போகும்போது டிஸ்டல் வாட்டர் போத்தரில் ஊற்றிக்கிட்டு தான் வெளியில் போவோம். இப்போ நான் வந்து ஊர் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு ஈவினிங்கில் ஒரு கடை போட்டிருக்கேன். அந்த கடைக்கு மண்பானையில் தான் தண்ணி வச்சுருப்பேன். அந்த மண்பானை தண்ணியில் மண்மணல் தண்ணியை பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள ஹோட்டல்காரவங்களேருந்து எல்லாரும் வந்து அவங்களே குடிச்சிருவாங்க. அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்தாங்கன்னா மண்பானை தண்ணியும் கொடுப்பாங்க, குடிப்பாங்க. அந்த மண்பானை தண்ணிக்காக எனக்கு வியாபாரம் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதனால் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து தண்ணீர் பழக்கம் வந்து ஒடியில தண்ணியில ஒழிச்சிக்கிட்ட சந்தனத்தை அந்த பாடல் போடுங்க. இன்று எனக்கு வந்து திருமண நாள், நேற்று எனக்கு பிறந்த நாள். நாங்கள் நல்லபடியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.
3: சித்தார்கோட்டையிலேருந்து நம்ம ரிஜாசா அண்ணா சூப்பரான தகவலை தந்திருக்காங்க. அவங்க கடையில் வந்து மண்பானை தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த மண்பானை தண்ணியை பக்கத்து கடையில் உள்ளவங்களும் சரி, ஸ்கூல் பள்ளி குழந்தைகளும் சரி, இந்த தண்ணியை பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்மளுமே இந்த கோடை காலத்தில் மண்பானை தண்ணியை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக இன்னொரு நேருமே கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எங்கேருந்து யார் என்ன தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
7: இனிய நற்காலை வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர். குடிநீர் அப்படிங்கிறது சுத்தமான குடிநீராக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கிடைப்பது அப்படிங்கிறது அடிப்படை உரிமை, அடிப்படை தேவை. அது நிச்சயம் சீர்தூக்கி பார்க்கணும். குளங்கள், குட்டைகள், நீர்நிலைகள், ஏரிகள் இது எல்லாமே தூர்வாரணும். மக்களுக்கு சுத்தமான ஒரு குடிநீர் அப்படிங்கிறது இப்ப தங்குத்தடி நின்று கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கமே நிறைய முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்குது. வீட்லயே கூட பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஃபில்டர் யூஸ் பண்ணி தண்ணீரை வடிகட்டி குடிக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. அந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது அபரீதமான ஒரு வளர்ச்சியாக நான் பாக்குறேன். கடல் நீரை கூட சுத்திகரிச்சு குடிநீராக மாற்றக்கூடிய அந்த ஒரு திட்டமும் அரசாங்கம் மிக சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு உயிரினமும் அந்த தண்ணீரை தரமான தண்ணீராக குடிக்கணும். ஏதாவது அழுக்கு, ஏதாவது தரமற்ற தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா தகுந்த நபர்கள் கிட்ட புகார் செய்து அந்த சுத்தமான நீரை பருகுவது நம்மளுடைய உரிமைங்கிற புரிதலையும் ஏற்படுத்திக்கணும். நன்றி. வேலூர் சந்திரசேகர்.
3: இன்னொரு நேயருமே கருத்து சந்திரசேகரனா சூப்பரான கருத்துக்களை தந்திருக்கீங்க. இன்னொரு நேயருமே கருத்துக்கள் தந்திருக்காங்க. அவங்க யார், எங்கிருந்து தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
8: நாங்கள் மயிலாடுதுறையிலேருந்து செந்தில்குமார் சிற்பி பேசுகிறோம் மேடம். குடிநீர் என்பது ரொம்ப மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயம். அது அதை நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சு குடிக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து மேக்சிமம் வந்து ஆரோ வாட்டரை தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ நாங்கள் எல்லா ஊருக்கு போகிறோம், ஹைதராபாத் போகிறோம், பெங்களூர், இங்கே இலங்கை யாழ்ப்பாணத்தில் வேலை பார்த்துருக்கோம். எல்லா இடத்துலையும் குடிநீரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு நீர் கலந்ததுருக்கும். யாழ்ப்பாணத்தில் கொதிக்க வச்சு தான் குடிப்போம், நிறைய உப்பு கலந்துருக்கும். அது கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சட்டி அடியில் ஃபுல்லாக உப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அது மேலால் மொண்டு தான் குடிப்போம். இதுமாதிரி ஹைதராபாத் பக்கம் வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் வந்து ஆரோ வாட்டர் இருந்தாலுமே நாங்கள் வந்து போர் வாட்டர் தான் அதிகமாக பயன்படுத்துறது, குடிக்கிறது குடிநீர் எல்லாம். இன்னொன்று நிறைய தண்ணி குடிக்கணும். குடிக்கிறதுனால எனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது. அது டாக்டர் சொன்னாங்க நீங்கள் தண்ணி நிறையா குடிக்காததுனால தான் கிட்னி ஸ்டோன் வந்ததா சொல்லி சொன்னாங்க. அதுமாரி தண்ணி நிறையா குடிக்கணும். அதுமாரி யூரின் வந்தாலும் அதை அடக்காமல் வெளியே தின்னும். அது இது பண்ணதுனால தான் எனக்கு கிட்னி ஸ்டோன் வந்ததா சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதனால் அனைவரும் நலமாக இருந்து நல்லதொரு குடிநீரை குடித்து நல்ல வாழ்வை வாழணுங்கிறது எங்களோட பொறுப்பான வார்த்தை. நன்றி. சிங்காரால் மேளன் படத்திலிருந்து போட்டு வைத்த காதல் திட்டம் சாங் டெடிகேட் பண்ணவும். நன்றி, வணக்கம்.
3: செந்தில் அண்ணா மயிலாடுதுறையிலிருந்து அருமையான கருத்துக்களை வந்து நமக்கு தந்திருக்காங்க. அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி எவ்வளவோ விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். சாப்பாடு எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ ஓய்வு எடுக்கணும், உடம்பை எப்படி பார்த்துக்கணும், எல்லாமே யோசிக்கிறோம். ஆனால் நம்ம தினசரி வாழ்க்கையோட ஒரு பெரிய பகுதியாக இருக்கிற தண்ணியை பற்றி மட்டும் பல நேரம் யோசிக்கிறதே இல்லை. தண்ணி நம்ம வாழ்க்கையில் ஒரு தனி விஷயமா இல்லை, அது நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே கலந்துக்கிற ஒரு விஷயம். காலையில் எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் தண்ணி நம்மளோட வாழ்க்கையில் பயணிச்சுட்டே தான் இருக்குது. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையோட ஒரு அடிப்படை பகுதியே நம்ம தண்ணி தான். நம்ம உடம்புக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்ம உடம்போட செயல்பாடாகவும் பிரதிபலிக்கும். அதனால் தண்ணீரை மட்டும் அலட்சியமாக பார்க்கக்கூடாது. இங்கே இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். நோய் வந்த பிறகு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அன்றாட வாழ்க்கையில் சில விஷயங்களை சரியாக பார்த்துக்கிட்டா பல பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். அந்த வகையில் பார்த்தா சுத்தமான குடிநீருக்கு ஒரு முக்கியமான இடமும் இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணி சின்ன விஷயமாக தெரியலாம், ஆனால் அந்த தண்ணி சுத்தமானதாக இருக்கணும்னு நினைக்கிற எண்ணம் சின்ன விஷயம் கிடையாது. அது நம்ம மேலையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் மேலையும் நமக்கு இருக்கிற அக்கறையையும் காட்டுது. நம்ம ஆரோக்கியத்தை பற்றி நாம் உண்மையிலேயே அக்கறை காட்டுறோம்னா நம்ம தினசரி குடிக்கிற தண்ணீர்லேருந்தே அந்த அக்கறையை ஆரம்பிக்கலாம். அதுதான் சுத்தமான குடிநீரோட உண்மையான முக்கியத்துவம் அப்படிங்கிறது சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய நேயர்கள் வாரீங்க. அவங்க வந்து ஒரு 11:30 முன்னாடியே நீங்கள்லாம் கால் பண்ணலாம். எல்லாருமே ஒரே நேரத்தில் வர்றீங்க, பாடல்கள் கேட்குறீங்க. அந்த பாடல்கள்லாம் ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ரொம்ப பேர் பாட்டு கேட்டிருக்கீங்க, முடிஞ்சால் தந்துடலாம், இல்லைன்னா நாளைய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு பாடல்களை கேளுங்க, நான் தரேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு நாளைய நிகழ்ச்சியில் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அம்பலி ஜெனிஃபர். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நீக்க அதற்கு தக. இந்த குரல் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு குரல் தான். அதாவது கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்த்துற ஒரு குரல்னே சொல்லலாம். கல்வி கத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை கத்துக்கும் போதே குறை இல்லாம முழுசா அதை கத்துக்கணும். அப்படி நம்ம கத்து

அந்த கல்வியால நம்மளோட வறுமையுமே நம்ம போக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க தான் தரணி வாசுதேவன். இன்னைக்கான நெய்தல் பெண்ணு நிகழ்ச்சியில நம்ம இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கடலூர் மாவட்டம் எறும்பூர் பகுதியை சொந்த ஊரா கொண்டவங்க தான் தரணி வாசுதேவன். இவங்க ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க வீட்டுல இவங்களை சேர்த்து மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா இவங்க 3 பேரையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது விவசாயம் செஞ்சுட்டு வந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க 3 பேரையுமே நல்ல விதமா படிக்க வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது தரணி வாசுதேவன் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே அவங்க படிச்ச ஸ்கூல்ல அவங்க முதல் மாணவியா வந்திருக்காங்க. முதல் மாணவியா வந்ததுனால அவங்களோட மேல் கல்வி செலவையும் அரசு ஏத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு முடிச்சுக்கிட்டு சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழகத்துல டிகிரியும் முடிச்சு சென்னையில ஒரு தனியார் கம்பெனில 1.5 வருஷம் வேலை பார்த்திருக்காங்க. அப்பதான் இவங்க கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே, நீங்க 10th 12th அப்புறம் காலேஜ் எல்லாத்துலயுமே நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, ஏன் நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு கேட்கவும் இவங்களும் சரி எழுதுவோமே அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4 தேர்வுக்கு எழுத ஆரம்பிச்சு. ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்குமே சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம ஒரு சில இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்னுருவோம்ல. அதே மாதிரிதான் இவங்களுக்கு அந்த குரூப் 4 தேர்வு எழுதுக்கு முன்னாடி சரியான வழிகாட்டுதல் இல்லாததுனால இவங்களுமே ஃபர்ஸ்ட் எழுதின தேர்வுல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிதம்பரத்திலேயே ஒரு தனியார் பயிற்சி நிறுவனம் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா, 1 தடவை நம்ம அமௌண்ட் பே பண்ணா போதும், பாஸ் ஆகுற வரைக்கும் நம்ம எத்தனை தடவைனாலும் இதுல தேர்வு எழுதி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபரையும் கொடுத்திருக்காங்க. எல்லா இடங்களையும் நம்மளுக்கு இந்த ஆஃபர் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. ஆனா இவங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. அதனால அங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டிட்டு அங்க படிச்சுக்கிட்டே 2023 குரூப் 4 தேர்வையும் 2024 குரூப் 2 தேர்வையும் எழுதியிருக்காங்க. இதுல குரூப் 4 தேர்வுல இவங்க தேர்ச்சி அடைஞ்சு சிதம்பரம் தாசில்தார் அலுவலகத்திலேயே 2 ஆண்டுகளுக்கு 2 வருஷத்துக்கு தட்டச்சு பிரிவுல பணி செய்யறதுக்கான வேலையும் கிடைச்சிருக்கு. நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம முதல் மாச சம்பளத்தை வாங்கிட்டு வரும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அதே மாதிரிதான் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரிதான் தரணி வாசுதேவனுக்கும் அவங்களோட முதல் சம்பளத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது மொத்த குடும்பமே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் இப்படியே இங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதே 7 மாசத்துக்கு முன்னாடிதான் குரூப் 2 தேர்வோட ரிசல்ட்டும் வந்திருக்கு. அதுலயும் இவங்க பாஸ் ஆகவும் வேலை பார்த்துட்டு இருந்த டைபிஸ்ட் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சென்னை அயனாவரத்துல இருக்கிற தமிழக அரசின் மருத்துவம் மற்றும் ஊரக பணிகள் இயக்கத்தின் தொழிலாளர் ஈட்டுறுதி பிரிவுல நேரடியா நியமனமும் செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா அவங்களோட கல்வியும் அவங்க பார்த்த வேலையும் தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பெற்றோர் அவ்வளவு கஷ்டத்திலையும் அவங்கள படிக்க வச்சதும் தான். இப்போ அவங்களோட முதல் தங்கை செவிலியராகவும் 2வது தங்கை BA ஆங்கிலம் முடிச்சுட்டு தனியார் நிறுவனத்துல வேலையும் பார்த்துட்டும் வர்றாங்க. இன்னைக்கு அவங்க 3 பேருமே நல்லா சம்பாதிச்சு தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் அவங்க கற்ற அந்த கல்வியும் அவங்கள அப்பா அவங்கள படிக்க வச்சதும் தான். இனி வரப்போற நாட்கள்ல தரணி வாசுதேவன் எழுத இருக்கிற குரூப் 1 தேர்வுலையும் அவங்க வெற்றி பெறணும்னு கடலோசை FM 90.4 சார்பா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எவ்வளவு வறுமை நம்மகிட்ட இருந்தாலுமே படிப்புல நம்ம கவனம் செலுத்தி நல்லா படிச்சோம்னா கண்டிப்பா நம்மளும் வெற்றி வகை சூட முடியுங்க. ஒவ்வொரு பெற்றோருமே தன்னோட கஷ்டத்தினால குழந்தைங்களை படிக்க வைக்க முடியலன்னு சொல்லாம கட்டாயம் கல்விய குழந்தைங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணணும். ஒருவேளை வறுமையினால படிக்க வைக்க முடியல, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்றீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள் நிறைய இருக்குங்க. அங்கேயும் குழந்தைங்களுக்கு தரமான கல்விகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்மளோட கௌரவத்துக்காக குழந்தைங்களை ஏன் அங்கெல்லாம் கொண்டு சேர்க்கணும்னு யோசிக்காம குழந்தைங்களுக்கு கண்டிப்பான முறையில நம்ம நல்ல கல்வியை கொடுத்தோம்னா நாளைக்கு அவங்களோட எதிர்காலமும் நல்லபடியா இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், நன்றிகள். என் பேர் பிள்ளைப்பாளம் இருக்கேன். நாங்கள் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக கடலுக்கு தீவுக்காக சென்றோம். அப்போ செல்லையில் நாங்கள் போனால் டயம் நல்லா காற்று இதுகள்லாம் இல்லை. இந்த கனத்த நாள் பௌர்ணமி இந்த அம்மாசை இதுகளில் வந்து இருந்தாப்புல கடல் ஓட்டெடுக்கும், கடல் ஓட்டெடுக்கும், காற்று கிளம்பும். இந்த மாதிரி டயங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடக்கம் 2 தடக்கம் எப்படியும் ஏதாச்சும் எடுத்தோம். அதனால் அதோட சரி மறுநாளும் சரி இப்படியே கிடந்தோம்டா, நம்ம ஒன்றும் டீசர்ட் கூட பிடிச்சி போக முடியாது, சாப்பாடு கூட நட்டத்தில் போவோம். சரி காற்றை பார்க்காம கொண்டு இழக்கும்னு நாங்களும் கடல் ஓட்டினான்ட்டு காற்று இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வலையை கொண்டு இழக்கிட்டோம். ஒரு 6:30 இலக்கி முடிச்சாச்சு. 7:30 நாங்கள் வலை இழப்போனோம். இழப்போனோம்னு பார்த்தா 6:30 வலை இழக்க முடியும்.

0: எடுத்து கிளம்பிடுச்சு காத்து காத்து போயெல்லாம் கிளம்புனா நாங்கள் அது புது வலையை வலையை பிடிச்சி தான் ஆகணும். எப்படியும் அதுக்கு தீவு பக்கத்தில் இருக்கிறனாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் இருந்துச்சு. நாங்கள் தாண்டாலும் எப்படியும் நீஞ்சி தீவை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுகள் இருந்துச்சு. அதனால சரி வலையை கிளப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு மலையை கிளப்பிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் அஞ்சு பேர் போயிருந்தோம். கிளப்பிக்கிட்டு போயிட்டுருக்கையில் அங்கனாங்கன்னா இடையில இடையில கடல் விரிஞ்சு விரிஞ்சு வருது. அப்போ எல்லா கடலையும் சமாளித்து போகிறோம். இருந்தாப்புல ஒரு கடல் தான் வந்துச்சு. வந்தோடனே மூடிடுச்சு கடல். ஆட்கள்லாம் உழுவுற மாதிரி போய் போட்டு பிறல்ற மாதிரி ஆகி அதோட அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் செய்யாது ஒரு ஆதரவு சொல்லி அதோட வலையெல்லாம் பிடிச்சா கல்லும் கரட்டியும் போட்டு ஏற முடியல. ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக ஏறிடுச்சு. பாசி கல் போட்டு அமைஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு கிலோமீட்டரில் கரை இருக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் தைரியம். இதே ஆழ்கடல் இதுலலாம் இருந்து இந்த மாதிரி ஒரு இதுகள் விபத்து வந்துச்சுன்னா அதில் தப்புறதுக்கு சான்ஸ் இல்லை. தீ இருக்கிற நாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால அதோட வலையை பிடிச்சா பாசியங்கள்லேருந்து அடிச்சிருந்துச்சு. ஒரு வட்டி மீன் இருந்துச்சு. எங்களுக்கு எதாவது அந்த ஐஸ் காசுக்கு சாப்பாடு செலவுக்கு அது போகும். அதோட அளவை ஏற்றிக்கிட்டு அதோட உயிர் வளர்த்தம் போனோம்னு சொல்லி அதோட கரை வந்து சேர்ந்தோம். நாங்கள் கடலில் ஒரு 3 மணி நேரம் அந்த இதுக்கில் இருந்தோம். அதில் வலை பிடிக்கிறதுக்கு மட்டும் அந்த டைம் ஆயிடுச்சு. கல் அடித்ததுனாட்டி எங்களாண்டி வலையை கிளப்ப முடியல. கிளப்ப முடியாமல் புள்ள அங்கினாங்கன்னு ஏத்திரம் போட்டு தானே பெரிய வெள்ளங்கள் இல்லை. ஏற்றி கீத்தி அதோட வந்து அந்த தீவில் கொஞ்சம் அணைச்சிட்டு ஓட முடியாது கரையை. அதோட காலையில் தான் பாதி வலையை கழித்து வளத்தை கொஞ்சம் போட்டை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிட்டு சரி ஓடி நம்ம இதுக்கு மேலே கிடையக்கூடாது. காற்று கடை சரியில்லை. அதோட கரைக்கு சென்றோம். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: இணைந்திருப்பது கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. ஒரே ஒரு பொருள் தாங்க நம்மளோட சமையலுக்கு சுவையை கொடுக்கும், நம்மளோட உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கும், நம்மளோட செரிமானத்தை மேம்படுத்தும், முக்கியமா நம்மளோட முடியோட வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பித்தாங்க ஆகணும். அது என்ன பொருள்னு நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்களும் சொல்வீங்க. அதாவது அதுலயும் குறிப்பா முடியோட வளர்ச்சிக்குன்னு உதவுன்னு நான் சொல்லவுமே நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, கருவேப்பிலைதான். நம்ம வீட்டுல எல்லாம் சமைக்கும் போது கண்டிப்பா கருவேப்பிலை இல்லாம அந்த சமையல் இருக்கவே செய்யாது. ஏன்னா கூட்டு வைக்கிறதா இருக்கட்டும், குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த கருவேப்பிலை போட்டு தாளிச்சுதான் வைப்பாங்க. அப்படி தாளிச்சு நம்ம செஞ்சாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடும் போது அந்த கருவேப்பிலை மட்டும் தனியா ஒதுக்கி எடுத்து சாப்பிடுவாங்க. முக்கியமா இந்த செயலை யாரு செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க குழந்தைங்க. அதனால ஒரு சில அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாதம் சமைக்கும் போது அது கூட கருவேப்பிலை போட்டு சமைப்பாங்க. இல்லனா ஒரு சிலர் காலையில கஞ்சி குடிக்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா நைட்டே சாதத்துல கருவேப்பிலை போட்டு தண்ணி ஊத்தி அதை ஊற வச்சிருவாங்க. ஒரு சிலர் மல்லி புதினா கருவேப்பிலை போட்டு துவையல் மாதிரி அரைச்சு கொடுப்பாங்க. எப்படியாச்சும் ஒரு வகையில குழந்தைக்கு கருவேப்பிலையோட சத்து கிடைக்காதா அப்படிங்கிற இயக்கத்துலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம முடி நல்லா வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கருவேப்பிலைய பச்சையாவே சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பொடியா தயாரிச்சும் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் எண்ணெயில கருவேப்பிலைய போட்டு நல்லா காய்ச்சி தலைக்கும் தேய்ப்பாங்க. ஏன்னா கருவேப்பிலையில அவ்வளவு சத்து இருக்குங்க. சோ இன்னைக்கான நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில நம்ம கருவேப்பிலை பொடி செஞ்சு அதை எப்படி விற்பனை பண்ணி அதுல இருந்து லாபம் பார்க்கலாம் தான் தெரிஞ்சுக்க போறோம். சோ இதுக்கு முதல்ல நம்ம தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பாத்திரலாமா? பொதுவா கருவேப்பிலை பொடின்னு பாத்தீங்கன்னா வெறும் கருவேப்பிலை மட்டுமே அரைச்சி பொடியா யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் நல்லதுதான். ஆனா நம்ம வெறும் கருவேப்பிலை பொடியா நம்ம குழந்தைங்களுக்கு தண்ணில கலந்து கொடுத்தாலோ இல்ல சாதத்துல கலந்து கொடுத்தாலோ அதுல ஒரு டேஸ்ட் இருக்காது, ஒரு கசப்பு தன்மை இருக்கிறதுனால குழந்தைங்க அதிகமா அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதே இது அந்த கருவேப்பிலை கூட நம்ம இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து கொஞ்சம் டேஸ்டா கொடுத்தோம்னா கண்டிப்பா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம இட்லி கூடையோ தோசை கூடையோ கிரில்ல சுட சுட சாதத்துக்கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க. சரி, கருவேப்பிலை பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பாத்துடலாமா? முதல்ல நம்ம கருவேப்பிலை பொடி செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷா பறிச்ச, அதாவது மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்த கருவேப்பிலைகளை நல்லா கழுவி அதை வந்து ஃபேன் காத்து கீழேயோ இல்லைன்னா லைட்டா வெயில் படுற மாதிரியான இடத்துல வச்சு நல்லா காய வச்சு எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலைகளை எடுத்துக்கணும். அப்புறம் இது கூட உளுந்தம்பருப்பு, கடலை பருப்பு, அப்புறம் மிளகாய், அதாவது மிளகான்னு சொல்லும் போது பச்சை மிளகாய் இல்லைங்க, இந்த வத்தல் சொல்லுவாங்கல்ல சோப்பு கலர்ல இருக்குள்ள மிளகாய், அந்த மிளகாய், அப்புறம் ஜீரகம், மிளகு, உப்பு, அப்புறம் சமையல்னா கொஞ்சம் எடுத்துக்கிட்டா போதும். கடாயில எண்ணெய் சேர்க்காம உளுந்தம்பருப்பு, கடலை பருப்பை நல்ல பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். அதே கடாயில மிளகாய், ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையுமே போட்டு அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ கடைசியா நம்ம கொஞ்சோல எண்ணெய் மட்டும் சேர்த்து அதுல கருவேப்பிலைய நல்லா பொரிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருட்களையுமே நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அது கூட கொஞ்சோல உப்பு மட்டும் சேர்த்து நம்ம மிக்சில போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கணுங்க. தேவைப்பட்டா இதுல நம்ம உளுந்தம்பருப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்படி நம்ம ரெடி பண்ண இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம நல்ல காற்று புகாத, நல்ல காஞ்சு மாதிரி இருக்கிற ஒரு டப்பால போட்டு நம்ம சேமிச்சு வச்சுக்கலாம். நம்ம செஞ்ச இந்த பொடியை நம்ம சரியான முறையில பேக் பண்ணி நம்ம உள்ளூர்ல இருக்கிற கடைகள்லயோ இல்லைன்னா ஆன்லைன்ல கூட நம்ம விற்பனை செய்யலாம். இந்த கருவேப்பிலை பொடியை காற்று இல்லாத சின்ன சின்ன பாக்கெட்டுகள்லயோ இல்ல குப்பிகள்லயோ அடைச்சு கூட நம்ம அதை தயாரிச்ச முறை, அப்புறம் அதுல கருவேப்பிலையோட நன்மைகள் எல்லாத்திலையும் விளக்குற மாதிரியான லேபிள் ஒட்டி கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். நம்ம ஊர்ல நான் பார்த்த வரைக்கும் நிறைய வீட்டுல அதிகமான கருவேப்பிலை மரம் எல்லாம் இருக்கு. சோ வீட்டுல இருந்தே சுயதொழில் செய்யணும்னு ஆசை உள்ள பெண்கள் கண்டிப்பா இந்த கருவேப்பிலை பொடியை செஞ்சு கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த காலத்துல நிறைய பேருக்கு இந்த முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கு, அதனால கண்டிப்பா இந்த கருவேப்பிலை பொடி நல்ல முறையில விற்பனை ஆகும். விருப்பம் உள்ள பெண்கள் தாராளமா இதை கூட நீங்க சிறு தொழிலா செஞ்சு லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புலிகள் இருக்குமே, அத கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புலிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. ஒரு சில குழந்தைங்களோட உடம்ப நம்ம தொட்டு பார்த்தோம்னா நல்லா சூடா இருக்கும். அப்பதான் குளிச்சுட்டு வந்திருப்பாங்க. இருந்தாலுமே உடம்ப தொடும் போது ஒரு சூடு அவங்க உடம்புல எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லங்க, நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்குமே உடல் எப்பவுமே இப்படி சூடாவே இருக்கும். இப்படி இருக்கிறதுனால பெண்களோட உடம்புல நிறைய மாற்றங்கள் வரும். அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்களோட முடி அதிக அளவுல கொட்டும், வெள்ளப்படுதல் அதிகமா இருக்கும், முகத்துல பிம்பிள்ஸ் வரும், எப்பவுமே நெஞ்செரிச்சல் மாதிரி ஒரு உணர்வு, ஏசில தான் இருப்பாங்க இருந்தாலுமே ஒரு எரிச்சல் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இப்படி இருக்கிற பெண்கள் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, டெய்லியும் காலையில வெந்தயம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்க, இல்லனா தினமும் ஒரு இளநீர் குடிங்க, இல்ல காலையில எரிஞ்சு வெறும் வயித்துல இந்த பாதாம் பிசின்ல கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சு அதை பாலில் கலந்து குடிங்க, இல்லனா அதையும் தண்ணியில கலந்து குடிங்க, இல்ல வெறும் வயித்துல நீரா தண்ணியில கசகசா அரைச்சு குடிச்சு பாருங்க அப்படின்னு இப்படி நிறைய உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக பெரியவங்க சொல்லி அதை பண்ண சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு சத்தான பானம் குடிச்சு கூட நம்மளோட உடல் சூட்டை நம்ம குறைக்கலாங்க. அது என்னன்னா கேழ்வரகு கூழ், அப்புறம் பச்சை பயிறு பானம் தாங்க. கேழ்வரகுல இயற்கையாவே நம்மளுக்கு குளிர்ச்சி தன்மை இருக்கிறதால கண்டிப்பா நம்மளோட உடல் சூட்டை இது குறைக்கும்னே சொல்லலாம். இன்னைக்கான நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில நம்ம பெண்களோட உடல் சூட்டை இயற்கையான முறையில குறைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை உணவா உட்கொள்ளலாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக முதல்ல நம்ம கேழ்வரகு கூழ் எப்படி செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கேழ்வரகு கூழ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேழ்வரகு மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம், அதுக்கு தண்ணி ஒரு 2 கப், இதுல 1 பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சமா எடுத்துக்கலாம், அப்புறம் மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, அப்புறம் புளி கொஞ்சம், அப்புறம் உப்பு, அப்புறம் தயிர் 1/2 கப் எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல நம்ம கேழ்வரகு மாவை எடுத்து அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கடாயில 2 கப் தண்ணி விட்டு இப்ப கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்கும் போது நம்ம ஆல்ரெடியே கலந்து வச்சிருக்கோம்ல ராகி மாவு, கேழ்வரகு மாவு, அந்த மாவை ஊத்தி கலக்கணும். 10 நிமிஷம் நல்லா மாவு வெந்ததுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆறதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் உள்ள புளிச்சாறு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், உப்பு சேர்க்கணும். இது சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம தயிர் இல்லனா மோர் நல்லா கலக்கணும். இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு இந்த கேழ்வரகு கூழ் ரெடியா இருக்கு. இதை நம்ம ஆற வச்சும் குடிக்கலாம், இல்லனா ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட நம்ம சாப்பாட்டுக்கு இடையில குடிக்கலாம், இல்லனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூட நம்ம இதை எடுக்கலாம். நம்ம தினமும் ஒரு கேழ்வரகு குளிர்பானத்தை நம்ம குடிக்கும் போது நம்மளோட உடலை

இயற்கையாவே குளிர்க்க இது உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட வயித்துல எரிச்சல் இல்லாமலும் நீரிழிவு வராமலும் இது நம்மளை தடுக்குதுங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பச்சை பயிறு பானம், அதாவது சிறுபயிறு சொல்லுவாங்கல்ல பச்சை பருப்பு, அதுல செய்யற ஒரு பானம் தான். சோ இதுக்கு வந்து பச்சை பயிறு ஒரு அரை கப்பும், தண்ணி கொஞ்சம் அளவு எடுத்துக்கலாம், அப்புறம் இஞ்சி, அப்புறம் எலுமிச்சாறு, கொஞ்சம் பனவெல்லம், அப்புறம் கொத்தமல்லி புதினா நம்மளுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள். பச்சை பயிரை ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் அதை நல்லா கழுவிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கணும். இதுல நம்ம கொஞ்சம்ல தண்ணி கலந்து அதை சூடாக்கணும். சூடாக்கிட்டு அந்த சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் அது கூட எலுமிச்சாறு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, மிளகுத்தூள், கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்து மிக்சில போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி, நம்ம கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கிற மாதிரியே இருக்கும் போதே நம்ம இதுல கொஞ்சம் வெள்ளக்கட்டியும் சேர்த்து நம்ம இதை குடிக்கலாம். இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம், இல்லைன்னா நம்ம டைரக்டா ஆற வச்சு அந்த சூடெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஆற வச்சு கூட நம்ம குடிக்கலாம். இதுக்கு மேல நம்ம கொஞ்சம் ஃபிளேவர் டேஸ்டுக்காக நம்ம பாதாம் தூள், முந்திரி பருப்பு போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இயற்கையான முறையில பானங்களை எடுத்து நம்மளோட உடல் சூட்டை நம்ம குறைக்கலாம். நான் ஆரம்பத்துல சொன்ன பொருட்களையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம குறைக்கலாம், இல்லைன்னா காலையில இந்த 2 பானங்கள்ல ஏதாவது ஒன்ன எடுத்து கூட நம்மளோட உடல் சூட்டை குறைக்கலாங்க. நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்மளோட உடல் சூடு நம்ம நினைச்ச மாதிரியே குறையும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்பாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி தாங்க. மக்களுக்கு பல நலத்திட்டங்களை செய்யறதுல எந்த மாநிலம் முதல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழகம் தான் நம்ம சொல்ல முடியுங்க. ஏன்னா 2021 இருந்தே மக்களுக்காக நிறைய திட்டங்களை செஞ்சுட்டு வராங்க. சோ இந்த திட்டத்தோட பேரு அன்பு கரங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாம் நிறைய குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு போறதே இல்ல. குழந்தைங்கிட்ட போய் ஏன் நீ ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்ககிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்றது, எனக்கு அப்பா இல்ல, இல்ல எனக்கு அம்மா இல்ல, எனக்கு ரெண்டு பேருமே இல்ல, எங்க பாட்டி தான் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டு இருக்காங்க, இல்ல என்னோட சொந்தக்காரங்க தான் என்ன படிக்க வைக்கிறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களாலையும் எங்களை பார்க்க முடியல, அவங்க பிள்ளைங்களை அவங்க படிக்க வைக்கணும், அதனால கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி சொல்றாங்க. சோ இப்படி அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க, இல்ல யாராவது ஒருத்தங்க மட்டும் இல்லாத குழந்தைங்க, தங்களோட குடும்ப சூழ்நிலையினால தங்களால படிக்க முடியல அப்படின்னு இருந்தாங்கன்னா, அந்த குழந்தைங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள அரவணைச்சு அவங்கள பாதுகாத்து அவங்களோட 18 வயசு முடிகிற வரைக்கும் அவங்க வந்து இடையில, அதாவது அவங்களோட கல்வியை பாதியில நிறுத்தாம தொடர்ந்து

அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு மாசம் மாசம் 2000 ரூபாய் உதவித்தொகையா அவங்களோட கல்விக்காக கொடுத்து உதவணும் அப்படிங்கிற நோக்கத்துல கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த அன்பு கரங்கள் திட்டம். அது மட்டும் இல்லாம பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமும் அவங்க காலேஜ் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கல்வி அப்புறம் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை ஒரு நல்ல முறையில வழிகாட்டி அவங்கள கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த அன்பு கரங்கள் திட்டம். ஸோ இந்த திட்டத்துக்குள்ள நீங்கள் பயனடையணும் அப்படின்னா நீங்கள் யாரை போய் பார்க்கணும்னா நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குல்ல அங்கே போகணும். அப்படி இல்லைன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் நம்ம டைரெக்டாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். மாநிலத்தில் நிறைய இடங்களில் உங்களுடன் முதல்வர் திட்டம் நடந்துட்டுருக்கு, அந்த திட்டங்களில் போய் கூட நீங்கள் வந்து விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்ணி கொடுத்து அங்கேயும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை, ஆதார் கார்டு, அப்புறம் குழந்தையோட வயது சான்று, குழந்தையோட பேங்க் பாஸ்புக், இதோட நகல் எல்லாத்தையும் நம்ம இதுல இணைச்சு நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலோ இல்லனா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலகங்கள்கிட்டயோ கொடுத்து நம்ம இதுக்கு விண்ணப்பிக்கலாம். சோ எனக்கு படிக்க ஆசை இருக்கு, ஆனா என்னோட வறுமையின் காரணமா என்னால படிக்க முடியல, இல்ல என்னோட அப்பா இல்ல, எனக்கு அம்மா இல்ல, என்னோட பாட்டி கஷ்டப்படுறாங்க, அவங்களால என்ன படிக்க வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலமா நீங்களும் மாசம் மாசம் 2000 ரூபாய் வாங்கி உங்களோட பள்ளி படிப்பு செலவை நீங்க பாத்துக்கலாம். சோ இந்த திட்டத்து மூலம் நீங்க பயனடைறது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தை பத்தி சொல்லி கொடுத்து அவங்களையும் பயனடை வைக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: தம்பி வணக்கம்ப்பா. என் பேர் செல்வகுமார். ஆனால் எல்லோரும் பசங்க பிறகு என்ன தேவைன்னு சொல்லுவாங்க. எனக்கு தொழில் அனுபவம் வந்து கற்றுக் கொடுத்தது எங்கள் அண்ணன் தான். எங்கள் அப்பாட்ட நான் கூட தொழில் பழவலை. இன்றைக்கி வந்து 4 பேருக்கு நம்ம தொழில் பார்த்து கொடுக்குறோம்னா காரணமாக எங்கள் அண்ணங்காரன் தான். வலை இலக்கிறதுலேருந்து கம்பு தாங்குறதுலேருந்து தொழிலை கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பாட்ட பழவனங்களும் அவன்கிட்ட தான் பழகிருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக வலை இலக்கு மீன் வளைஞ்சிக்கிட்டு வரும்போது அவளி மீனுக்கு வளைஞ்சிட்டு இருக்கும்போது தீவுக்குள்ளே போவோம். நாங்கள் ரெண்டு பேரும் தான் போவோம். அந்த நேரத்தில் வலை ஏதாச்சும் பொழுதுச்சுன்னா அந்த கம்பை எடுத்து நான் நினச்சி போய் போட்டுருவான் மண்டையிலேயே. அப்போ அழுகிட்டு தான் இலக்குவேன். அவன்கிட்ட தான் அதிகமாக தொழில்கள். எனக்கு வந்து ஒரு தவிக்காத சூழ்நிலை என்ன நடந்துச்சு.

0: இப்போ வந்து இங்கிட்டு வடக்கு கிடக்கிற வத்தையை வந்து தெற்க கொண்டு போவோம். எங்கள் வத்தைக்கு வந்து அப்போ வந்து எங்கள் அப்பா வாங்கிக்கிற வத்தைக்கு வந்து விரிவு இருக்காது, லேசாக பத்தாருக்கு வந்தாலுமே வத்தை தாழ்றாப்புல அந்த அளவுக்கு கிடைக்கும். அப்போ வந்து அங்கிட்டு தீவுக்கு இந்த தீவு தெரியல, இந்த தீவுக்கு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு போகிறது. அப்போ ஒரு சின்ன சுற்றிக்கிட்டு வரும்போது ஒரு பாய் வச்சு ஓடி வர, பாய் வச்சு ஓடி வரும்போது அவங்க ஒழுங்காக இருந்துக்கடா வத்தை சும்மா அமட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ நான் என்ன செய்கிறேன், அமட்டாருன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், அந்த வத்தை மேலே பலவாயிலேருந்து நடந்து வரேன், நடந்து வத்தை பாய் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நடந்து வரேன். அப்போ வந்து தவறி தண்ணியில் விழுந்துட்டேன். விழுந்தது காரணம் என்ன இருந்ததுன்னா, அது வந்து இன்னமும் தான் அது எனக்கு ஒரு சூழ்நிலை மறக்க முடியாத விஷயம். மறு பெரிய பெரிய கடல்லாம் போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் தவிக்கான கஷ்டமான புயலுக்கெல்லாம் நான் கிடக்கல. ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து பெரிய மனுஷன் நினைச்சா கூட எனக்கு இன்னும் அதுதான் ஓடும். தண்ணி விழுந்ததும் நினைச்சிட்டாப்புல எங்கள் அண்ணன் எதுவுமே யோசிக்கலை, வத்தை பாயில் ஓடிக்கிட்டே இருக்கு. யோசிக்காமல் என்னென்று என்னை நீஞ்சி வந்து கரையை அந்த தீவில் இறக்கி விட்டுட்டு அந்த ஆள் போய் வந்து அந்த வத்தையை நீஞ்சிக்கிட்டே போய் பரவாயில்ல தூரத்தில் வந்து அந்த வத்தையை மறு மீட்டிட்டு வந்தாப்புல காப்பாற்றி விட்டுட்டு அந்த ஆள் வந்து மறு வத்தையை மீட்டிட்டு நீஞ்சியை கொண்டு வந்தாப்புல. அதான் என்னோட வந்து அன்னைக்கு ஒரு சூழ்நிலை, அன்னைக்கு தவக்கமான தான் அன்னைக்கு எனக்கு அனுபவம் தெரியாது அவ்வளோ நீங்கிறதுக்கு. கரெக்டாக எனக்கு 16 வயசு இருக்கு நடந்தது. என்ன வந்து காப்பாற்றிருக்கான், அவன் வந்து நம்மளை வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க, இல்லை வீட்டில் அவனாம் அடி வாங்குவான், அதனால தான் அவனுக்கு ஒரு பயம். அவன் நம்பி தானே வீட்டில் எங்களை என்ன அனுப்பியிருப்பாப்புல, அது எங்களா வேணும்னு சொல்லும்போது அவன் தான் பதில் சொல்லியிருந்தான், அவனுக்கு ஒரு ஆவாச ஒரு பயந்தேன். நன்றியப்பா.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று ஆதவன் மற்றும் சுரா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: Thank you.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசல் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட அம்புளுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று ஆதவன் மற்றும் சுரா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: அடிமை விலக உடைப்பான், தன்னிழலை கூட மிதித்தால் வெற்றி கண்திறப்பான்.
1: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அமங்கியாசங்காகம் ஜிஞ்சேஸ் காகம் நுங்காசம் பிசகம் ஜிம்பேபா.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று ஆதவன் மற்றும் சுறா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: லைசன் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர் எஸ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: ஜென் கவிதைகள் வந்து ரொம்ப முக்கியமான பௌத்த மரபிலிருந்து வந்த கவிதைகள். அதுல ஒரு கவிதை இருக்கு. ஒரு மழை காலத்தில் வந்து ஒரு போர் வீரன் வீடு திரும்பி வந்துட்டு இருக்கிறான். யுத்தம் முடிந்து திரும்பி வரான். பெரிய உடைவாளோட அவன் வரான். வரும்போது மழைக்கு எங்க போறதுன்னு தெரியாம ஒரு இடத்துல நிக்கிறான். அது ஒரு குளம். இந்த குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவளை அவனை பார்த்து சிரிக்குது. அப்போ அந்த தவளையும் அந்த போர் வீரனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடலை தான் அந்த கவிஞர் எழுதியிருக்கிறார். அந்த தவளை அந்த போர் வீரனை பார்த்து சிரித்த உடனே அவன் கேட்கறான், பயமா இல்லையா அப்படின்னு. அந்த தவளை சொல்லுது, எதுக்கும் நான் பயப்படவே மாட்டேன், நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்னு. அவன் உடைவாளை உருவி காட்டுறான். உடைவாளை உருவி காட்டினோடனே அது சொல்லுது, உன்னுடைய உடைவாளுக்கு வேண்டுமானால் வந்து ரத்தத்தை ருசிக்கிற தன்மை இருக்கலாம், எனக்கு ரத்தம் பிடிக்காது, ஆனால் நான் மழை பிடிக்கக்கூடியவன், நான் மழை நீரையை ஆராதிக்கக்கூடியவன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் நினைத்தா உன்னை ஒரே துண்டில் ரெண்டாக வெட்டிட முடியும் அப்படின்னு அது சொல்லுது. நீ என்னை கொல்லுவேன்னு பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் ஆனந்தத்தின் போக்கில் நான் பாட்டு கத்தி பாடிக்கிட்டே இருப்பேன், அதை உன்னால் தடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த தவளை சொல்லுது, உன்னை விட பெரியது என்னிடம் ஒன்று இருக்குன்னு. என்னன்னு கேட்டோடனே சொல்லுது, பாடுகிற சுதந்திரம், பேசுகிற சுதந்திரம், குரல் கொடுக்கிற சுதந்திரம் இருக்குன்னு சொல்லுது. அப்படின்னா ஒரு கவிதையில் தவிர உலகில் வேறு எங்குமே ஒரு தவளையும் போர் வீரனும் சந்தித்துக் கொள்ளவே முடியாது. ஒருவேளை அப்படி சந்திப்பே நடந்திருந்தால் கூட யாரும் பதிவு பண்ணவே மாட்டாங்க. உலகில் இவ்வளவு பெரிய பெரிய போர்க்கள காட்சிகள் இருக்கும்போது ஒரு கவிஞன் எங்கேயே சந்திக்க வைக்கிறான்னா ஒரு தவளையும் போர் வீரனையும் சந்திக்க வைத்து, உன்னுடைய உடை வாழுக்கு இங்கே வேலையே இல்லை, இது மழை பெய்கிற நேரம், அந்த இன்னிசையை கேட்கிற நேரம், இங்கே நீ போர் வீரனாக இருந்தா யாரோ கட்டளை, யாருக்கோ சண்டை போட்ட, யாருக்கோ இறந்து போற, நான் என் சொந்தத்தில் பாடிட்டு இருக்கேன் பா, உன்னை கண்டு பயப்பட மாட்டேன்பான்னு சொல்லு. அப்போ கவிதை எங்கோ ஒரு நிலத்தில் ஏதோ ஒரு கவிஞர் ஒரு 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுல எழுதுறாரு. ஆனால் நூற்றாண்டுகளை கடந்து படிக்கிற எனக்கு என் வாழ்க்கைக்கு அது ஒரு அர்த்தத்தை கொடுக்கு. என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, எந்த விஷயங்கள் உலகில் மற்றவர்களுடைய கண்ணில் படலையோ, எதை மற்றவர்கள் எளிதாக பார்க்கிறாங்களோ, எதை சாதாரணம் நினைச்சு கடந்து போகிறார்களோ, அதைத்தான் அசாதாரணமாக்குறாங்க கவிஞர், அதைத்தான் கவிஞர்கள் முதன்மைப்படுத்துறாங்க. தேவதத்தினுடைய ஒரு கவிதை வரி இருக்கிறது. அவர் சொல்றார், ஒரு இலையின் முன்பக்கத்திற்கு அதன் பின்பக்கத்திடம் சொல்வதற்கு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. நான் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு இலையினுடைய முன்பக்கம் பின்பக்கத்திட்ட பேசணும்னு நினைச்சதே இல்லை, ஆனால் படித்த உடனே அப்படி ஒரு சிலிப்பு இருக்கு, உண்மையில சொல்றதுக்கு ஏதோ இருக்கு போல இருக்கு. அழகாக அடுத்த வரியை கோர்க்கிறார், ஒரு தாய் தன் மகளிடம் சொல்வது போல. எதையும் அதனுடைய பின்பக்கமும் தாயும் மகளும் போலையா சொன்ன உடனே என் வீட்டில் இருக்கக்கூடிய என்னை இருக்கக்கூடிய அத்தனை தொட்டி செடியுடைய இலைகளும் உடனடியாக வேற உலகத்தவாக எங்கோ ஒரு மாயம் இல்ல, கண் முன்னாடி ஒரு கவிதை மாயத்தை நிகழ்த்தியது. அப்ப நல்ல கவிதைகள் நமக்கு தரக்கூடியது என்னன்னா, நம்மளுடைய பார்வைகளை அது மாற்றுது, இந்த உலகை புதிதாக்கி காட்டுகிறது. அந்த வேலையை செய்யக்கூடிய கவிஞர்கள் அந்த மாதிரியான கவிதைகளை எந்த படைப்பாளி எழுதினாலும் அவர் அந்த மொழியினுடைய மிக முக்கியமான படைப்பாளியாக நான் நினைப்பேன். அவருடைய கவிதைகளை நிச்சயமாக கொண்டாடுவேன். தங்க வாங்குவதற்கு நீங்கள் போனால் உங்கள் நகை கடையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நகையை தங்கத்தை எடை போடுவதற்கு ஒரு சின்ன குன்றிமணியை வைத்திருப்பாங்க. அந்த குன்றிமணிங்கிறது எங்களோட பள்ளிக்கூடத்தில் நாங்கள் விளையாடுகிற எங்களோட மைதானத்தில் சதறி கிடக்கக்கூடிய ஒரு விதை, யாரும் பொருட்படுத்தவே மாட்டாங்க அந்த குன்றிமணியெல்லாம். சின்ன குழந்தைங்கள அந்த குன்றிமணியை பொறுக்கி கையில் வச்சு விளையாடுவாங்க. குருவாயூர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பாத்திரம் நிறைய குன்றிமணி இருக்கும், அதை கையை விட்டு உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்க மாங்க. ஆனால் குன்றிமணி தான் நண்பர்களே தங்கத்தை அளவிடக்கூடிய எடையாக இருக்கிறது. எடை கற்கள் அல்ல, 1 கிலோ 2 கிலோக்கெல்லாம் தங்க கடையில் ஒரு வேலையும் கிடையாது. ஒரு எளிய விதையாக கருதப்படக்கூடிய குன்றிமணியை கொண்டுதான் தங்கத்தை நிற்கிறார்கள் என்றால், தங்கத்தை நிற்பதற்கு ஒரு தானியம் தேவைப்படுகிறது, ஒரு விதை தேவைப்படுகிறது. அந்த விதையை யோசித்து பாருங்க, நம்ம காலடியில் கிடக்கக்கூடிய ஒரு சாதாரண விதையை கொண்டுதான் தங்கத்தை மதிப்பிடுகிறோம்னா, அதற்கு நிகராக ஒரு கவிதையை மதிப்பிடுவதற்கு எளிய எல்லாரும் உண்மை நல்லன்னு நினைக்கக்கூடிய சின்ன விஷயங்களிலிருந்து தான் நம்ம மதிப்பிடணும். அந்த தங்கத்தை மதிப்பிடக்கூடிய அந்த குன்றிமணிக்கு என்ன எடை அப்படின்னா 1/2 கிராம். அது 4 நெல் சேர்ந்தால் 1 குன்றிமணி, 2 குன்றிமணி சேர்ந்தால் 1 கிராம். கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு குன்றிமணி நகை இல்லை வீட்டில் குறைஞ்ச வச்சோம், ஒரு குன்றிமணியாவது வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த விதை மதிப்பிடக்கூடிய ஏதோ ஒரு பெரிய வேலைக்கு உரிய சிறிய இதாக இருக்கு. கவிதை அப்படிங்கக்கூடியதும் இந்த பெரிய சமூகத்திற்கு, இந்த பெரிய சமூகத்தினுடைய செயல்களுக்கு மதிப்பிடக்கூடிய சிறிய குன்றிமணி தான் நண்பர்களே. அது வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாக நான் நினைக்கிறேன். ஆனால் இதை கொண்டு நீங்கள் அதை மதிப்பிடவும் அதனுடைய எடையை நிர்ணயிக்கவும் முடியும்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ஜீவன்சன் பாமன் லெட்டர்ஸ் திரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாமன் தெற்கு வயதுக்கு கடலுக்கு போனேன். தூண்டிக்கு போனோமா, இறை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இறை பிடிக்க போனோம். அப்போல்லாம் காற்று இல்லை, காற்று கம்மியாக தான் இருந்துச்சு. அதோட போய் இறை பிடிக்க ட்ரை பண்ணோம். அதில் ஒரு 150 இறை மட்டும் பிடிச்சிச்சு. பிடிச்சா அதில் தூண்டி இலக்கம்னு சொல்லிட்டு இலக்கிட்டோம். இலக்கி முடியும் அவ்வளோதான், காற்று புயலாட்டம் கிளம்பிடுச்சு. என்ன பண்ணுன்னு தெரியாமல் கரைக்கு ஓடுறோம். நல்ல அலை, போட்டுக்கு மிச்சமான அலை வருது. அதோட அலை வரவும் ஸ்பீடு வச்சு போகிறோம். ஸ்பீடு வச்சா போட்டு ஓடையே மாட்டுக்குது, ஒரு ஸ்பீடுக்கே ஒன்று தான் அடிக்கி. அப்படி இருக்கும்போது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலாம்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலாம் பார்த்தா இங்கிட்டு சறுக்கிறக்கி எல்லாம் உடஞ்சி போச்சு. லைட்டு கம்ப எடுத்து கட்டி ஓடி வந்துட்டுருக்கோம். அதோட ஒரு இடத்துல ஆங்கர் போடன்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணியாச்சு. ஆங்கர் போட போனால் ஆங்கர் கட்டி எல்லாத்தையும் கட்டி இலக்க பார்த்து இழக்கும் போது நான் கயத்துக்கு அந்த சைடு நிற்கவும் தண்ணிக்குள்ளே ஆங்கிறதுலாம் நானும் சேர்ந்து தண்ணிக்குள்ளே போயிட்டேன். அதோட கைகாலும் ஓடலை ஒன்றும் பண்ண முடியல. அதோட மேலேருந்து கத்துன கயத்தை மட்டும் விட்டுறாத, நாங்களே நினச்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நான். அதோட என்ன பண்ணேன், கயிறை பிடிச்சி எவ்வளோ அடி விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கயத்தையே பிடிச்சி இருந்து ரொம்ப நேரமாக தூக்கி தூக்கி அடிச்சிச்சு. போட்டுக்கு மிச்சமாக தூக்கி தூக்கி அடிச்சிச்சு. அதோட என்னால் எதுவும் பண்ண முடியல. கைகாலெல்லாம் நல்லா அடி, அதோட ஒரு 4 ஆட்டம் தூக்கி விழுந்திருப்பேன். ஒரு 5 நேரம் போட்டுக்கு உயரமாக தூக்கி அடிக்கும்போது கரெக்டாக கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டாங்க. உள்ளே இழுக்க கைகாலெலாம் புல்லரிச்சு போய் பதறட்டம் கொடுத்துட்டு அதோட நான் வரும் உள்ளக்க எத்தனை உள்ளக்க ஒரு பிணியே மேலே ஒரு சுற்று அதுக்கு ஒரு கோட்டு போட்டிருந்தேன். போட்டு அமைக்கிட்டா அதே ஒன்றும் பண்ண முடியாமல் அதோட பயத்திலே உட்காந்துருக்கேன். அதோட சொல்லிட்டேன், என் உயிரை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போயிருக்க கரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூங்கிட்டேன். நான் படுத்துட்டேன், கண்ண முடியே இருந்தேன், அலையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு மிச்சமானால. அதோட எப்படியோ கரையன் சேரவும் வீட்டுக்கு வந்து அப்படியே கோயிலுக்கு போயிட்டு நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுய தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர் எஸ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: ஒரு கவிதை படிக்க தொடங்குகிற போது ஒருவர் என்ன எழுதுகிறார், ஒருவரிடமிருந்து கவிதையாக எது வருகிறது, அவரை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் நடக்கு, எதை அவர் கவிதையாக எழுதுகிறார், ஏன் திரும்ப திரும்ப சில விஷயங்களை எழுதிட்டே இருக்கிறார். படிக்கும் போது இந்த கவிதைகளுடைய பொதுவாக ஒன்றை பார்க்கிறேன், தந்தையின் மீது ஒரு பேரன்பு கொண்ட ஆனால் தந்தையிடமிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு தான் சீமா. அவருடைய கவிதைக்குள்ளாடி எல்லாத்துக்குள்ளாடியும் ஒரு தந்தைக்கான ஏக்கம் இருக்கு. அந்த தந்தை எங்கோ போயிட்டார், தந்தையினுடைய மரணம் எப்படி நடந்திருக்கும், தந்தை எங்கே இருந்திருப்பாரு, தாயால் வளர்க்கப்பட்டவர்கள், தந்தையின் மீது பெரிய பாசம் கொண்டவர்கள், அதே நேரத்தில் அந்த தாய் கஷ்டத்துக்கு இடையிலையும் பிள்ளைங்களை எப்படியாவது வளர்த்தணும்னு நினைக்கிறவங்களுடைய வீட்டிலேருந்து வளர்றாங்க இல்லையா, அந்த நெருக்கடி அந்த வாழ்க்கை துயரம் ஒருவரை என்ன செய்யும் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்பிக்கையோடும் இன்னும் சொல்லப்போனால் புதியதாக பார்க்கவும் வைக்கும். இவருடைய கவிதைக்குள்ளாடி அப்படி ஒரு உலகம் இருக்கு. என்னன்னா அவர் வந்து வாழ்விலிருந்து தன்னோட மண்ணிலிருந்து தன்னுடைய வாழ்க்கை சொந்த வாழ்க்கையினுடைய துயர்களிலிருந்தே தான் கவிதை எழுதுகிறார். அதில் அம்மா வராங்க, அந்த ஊர் வருது, அந்த ஊரினுடைய மக்கள் வராங்க. அவரோட திரைப்படத்தை போலவே அவருக்கு எழுதுவதற்கும் எடுப்பதற்கும் ஒரே உலகம் தான் இருக்கிறது, அவரை சுற்றிய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை மதுரையினுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். யாரும் எங்கேயும் வானத்திலிருந்து குதித்தவங்க இல்லை, எல்லோரும் நமக்கு தெரியும், அவங்களை எங்கேயாவது நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் ஒருவர் கவிதை எழுத தொடங்குகிற காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆவேசம் இருக்கு இல்லையா, அவர் முதல்ல எழுத தொடங்குகிற போது ஒரு காதல் கவிதையில இருந்தோ சமூகத்தின் பாற்பட்ட கோபத்தில் இருந்தோ எழுத தொடங்குவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு உள்ளாடி அந்த உலகம் கனிய தொடங்கும். டாகூர் வந்து கனி கொய்தல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்லுகிறார், இளமை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா மலர் இருக்கிறது இல்லையா, ஒரு மலர் முழுமையாக மலரும் போது அதிலிருந்து ஒன்று இரண்டு இதழ்களை கொடு அப்படின்னு சொல்லி காற்று கேட்குமா, அட காற்றுக்கு தானே கொடுக்குறோம் அப்படின்னு மலரும் ஒன்று இரண்டு இதழ்களை கொடுத்துருமா, ஆனால் ஒன்று இரண்டு இதழ்கள் போனால் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய மலராகத்தான் நான் இளமையில் இருந்தேன். ஆனால் கொஞ்சம் வயதாகிறது, நடுத்தர வயதிற்கு வர்றேன், பொறுப்புகளை ஏற்கிறேன், அப்போ என்ன ஆகிறேன்னா நான் கனியாக மாறுகிறேன். கனி எதையும் தராது, கனி தனக்குள்ளாடி முழுமையாக கனிந்தால் ஒரு வாசனையை தரும், வாசனை தெரிந்தால் அந்த கனி கனிந்து விட்டதுன்னு இருக்கு. உங்களுக்கு உள்ளாடி அந்த மாற்றம் நடந்து நீங்கள் கனிந்தால் நீங்கள் கனியாக மாறுவீங்க, மலரை போல ஒரு வாசனையும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றார். ஒரு கவிஞனுடைய முதன்மையான பணியாக நான் நினைப்பது அவன் தனக்குள்ளாடி கனியணும். கனிவது எளிதானதல்ல, அவசரமாக நடந்துடாது, எந்த மரமும் நாளைக்கு காலையில் பழம் கொடுத்துடாது, தானாக நடக்கும், அவருக்கே தெரியாமலும் நடக்கும், ஆனால் நடந்தால் அதனுடைய வாசனையை நம்ம தெரியும். அதே நேரத்தில் கனி மரத்தில் தங்கிவிடாது, எந்த கனியாலும் மரத்திற்கு ஒரு பயனும் கிடையாது, கனி பிறருக்கானது, கனி ருசி யாருக்கா யாரோ ஒருவர் சாப்பிடக்கூடியவருக்கானது. அப்படின்னா ஒரு கவிஞன் உள்ளே கனியை தொடங்கினால் அவனிடமிருந்து சமூகத்திற்கான ஒரு பங்களிப்பு வரும். அந்த பங்களிப்பு என்ன இருக்கும்னா யாரோ ஒருவருக்கு இருக்கும். இப்போ நந்தலாலா ரசித்து ரசித்து அவருடைய

0: கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கவிதையை படிக்கேன். இப்படி ஒரு நூலே இருந்தால் கூட இந்த நூலை ஒரு கேக்கை வச்சுட்டு சாப்பிடக்கூடிய சிறுமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி சாப்பிடுறது போல கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். இந்த தொகுப்பை படிக்கும்போது எனக்கு அவருடைய முந்தைய தொகுப்பிலிருந்து ஒரு மாற்றத்தை பார்த்தேன். முந்தைய தொகுப்பில் ஒரு கொந்தளிப்பான நகர வாழ்க்கை தன்னை துரத்துகிறது நினைத்த ஒரு மனிதனிடமிருந்து மாறி இந்த தொகுப்பில் இவருக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. தன்னுடைய நினைவுகளையும் அந்த நினைவில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் அவர்களிடமிருந்து தான் பெற்றதையும் சொல்லக்கூடிய கவிஞராக மாறியிருக்கிறார்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது RS ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: ஒருவர் எப்போதெல்லாம் கடந்த காலத்துக்கு போகிறாரோ, கடந்த காலத்தினுடைய நினைவுகளை பற்றி பேச தொடங்குகிறாரோ, அப்போதெல்லாம் அவருக்கு மகிழ்ச்சி அடை உருவாது. ஏன்னா அப்பெல்லாம் அப்படி இருந்தது, அந்த வாழ்க்கை அப்படி இருந்தது. உண்மையில் நாம் நினைவுகளுக்கு திரும்ப தொடங்க தொடங்க சமகாலம் நல்லா இல்லைன்னு தான் அர்த்தம். சமகாலத்தில் கூடிய வாழ்க்கை, சமகாலத்தினுடைய நெருக்கடியெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு தான் அர்த்தம். யாரெல்லாம் கடந்த காலத்தினுடைய நினைவுகளுக்குள் பின்னாடி போறாங்களோ அவர்களெல்லாம் நிகழ்காலத்தில் பிரச்சனைக்குள்ள இருக்காங்க, நெருக்கடிக்குள்ள இருக்கிறார்கள், தவிக்கிறார்கள் எதையோ வேண்டி அப்படின்னு தான் அர்த்தம். சாந்தமான, இன்னும் சொல்ல போனால் நினைவுகளில் இருக்கக்கூடிய இத்தனை மனிதர்களையும் நாம் இழந்துட்டோம், அதுதான் உண்மை. அப்போ இந்த தொகுப்பு படிக்கும்போது யாரெல்லாம் மறைந்து நம்ம கண்ணை விட்டு போயிட்டாங்க, இவங்கெல்லாம் இல்லை இந்த உலகத்தில். ஆனால் அவர்கள் மறைவதற்கு ஒரு காரணமும் இல்லை. அப்படி நாம் ஒரு பொருளை இங்கே பொது இடத்துல போட்டு போகிற மாதிரி அவர்களை விட்டுட்டு போயிட்டோம். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வேலைகள் செய்த எளிய மனிதர்களாக இருந்தவங்கெல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க. இந்த தொகுப்பினுடைய முதல் கவிதை இருக்கு. ஒரு தொகுப்புக்கு பெரும்பாலும் அதுதான் வந்து ஒரு ஒரு நுழைவாயிலை போல, ஒரு படிக்கட்டை போல, ஒரு திறவுகோலை போல எப்பவுமே இருக்கும். ஏன்னா அதன் வழியாக நீங்கள் நுழையும் போது தான் அந்த கவிதை தொகுப்புக்குள்ள போவேன். இதில் ஒரு தொகுப்பு இருக்கு. அந்த முதல் கவிதை வந்து சூரிய மகள் அப்படின்னு ஒரு கவிதை. கிணற்று மேட்டில் பார்த்ததாகவும் பின்புறம் பூத்திருந்த அரளிப்பூக்களை அவள் பறித்ததாகவும் சொன்னார்கள். அவள் எதையும் எடுத்துக்கொண்டு போகவில்லை வீட்டில் என்றார்கள். எல்லா கிணறுகளையும் எட்டி பார்த்தார்கள். மானம் போய்விட்டதாக கதறினார்கள். ஓடுகாலி என்று உமிழ்ந்தான் ஊர்கிழவன். அவள் பறித்த பூக்கள் கருப்பு கோயில் படிக்கட்டில் அரளிக்காய்களோடு இருந்தன. கிழக்கு சூரியன் தன் மகனை வாழ்த்தும் விதமாக கருப்பணசாமியின் வீச்சரிவாள் மீது ஒளி வீசிக் கொண்டிருந்தது. இதுதான் கவிதை. மறைமுகமாக அந்த தாத்தா சொல்றதுலேயே தெரியுது, ஒரு பொண்ணு அவ விரும்பினபடி யார் கூடயோ ஓடிட்டா. ஆனால் அவள் அரளி பூக்களை பறித்திருக்கிறா, ஆகிறதுக்காக இல்லை. இன்னொன்று, எங்கே ஒரு இடத்துல கோயில் வாசலில் வச்சுட்டு போயிட்டா, என்ன நடந்ததுன்னு தெரியல. இந்த கவிதையை இப்போ ஒருவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் தமிழினுடைய மிகப்பெரிய நீண்ட மரபு இருக்கு, உடன்போக்கு அப்படின்னு சொல்லுது இதை சங்க இலக்கியம். உடன்போக்குனா என்ன? விரும்பியவனோடு ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பி போயிடுறது. 2000 வருடமாக தமிழ் குடும்பம் இன்னும் ஒரு பொண்ணு விரும்புறதை ஏற்றுக்கிடவே மாட்டேங்குது. அவளை இப்படி வந்து ஓடதான் வைக்குது. அவளும் நீ என்ன வேணாலும் தட போடு, நான் விரும்பினவனை நோக்கி ஓடுவேங்கிற உடன்போக்கு அப்படிங்கறதுல சங்க இலக்கியம் அதை வியந்து வியந்து சொல்லுது. கலித்தொகையில ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, அந்த பொண்ணு போயிட்டா, போனா எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கன்னா, சந்தனம் மலை மேல காய்க்குது, மலை மேல விளையுது, ஆனால் சந்தனத்தை யாரோ ஒருவர் தானே உரசி எடுத்துக்கிட போறாங்க. எங்கோ கடலுக்கு அடியில முத்து விளையுது, ஆனால் அந்த முத்தை யாரோ ஒருவர் எடுத்து மாலையாக கோர்த்துக்கிறாங்க. அப்படித்தான் ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் இருந்தாலும் அவள் நமக்குரியவள் இல்லை, யாரோ ஒருவருக்குரியவள், அவர்கிட்ட போயிடுவா அப்படிங்களா. நான் சொல்லலை, கலித்தொகை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது. சொன்னதோடு அவளை அனுப்பி வைத்ததும் அவளுடைய தாயே அனுப்பி வைக்கிறார், போயிட்டுவாமா அப்படிங்கிறா. நான் அப்போதெல்லாம் அதை படிக்கும்போது மௌனமாக யோசிச்சேன், அந்த அப்பா என்ன தான் செஞ்சுட்டு இருந்தாருன்னு தெரியல. ஏன்னா சங்க இலக்கியத்தில் இவ்வளவு பெண்கள் உடன்போக்கி போகிற நேரத்தில் எல்லாம் அந்த தந்தை எங்கே இருந்தார், என்ன நினைச்சாரு? ஒருவேளை அது காவலுக்கு தடுத்தாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் இப்படி ஒன்று நடக்கிறது, யாரோ ஒரு பெண் யாரோ விரும்பியவரை நோக்கி போகிறாள், அது அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தானே, எதுக்கு ஒரு கிழவன் திடீர்னு ஓடுகாலின்னு சொல்றான். அந்த வரி தான் திரும்பவும் சங்க இலக்கியத்துக்கு சேருது, அதுக்கு பெயர் அலர் அப்படின்னு சொல்றாங்க. அலர்னா என்ன அப்படின்னா ஊர் கூடி பேசுவது, ஊருக்கு வேற வேலையே கிடையாது, எப்பவுமே அடுத்தவனை பத்தி பேசிட்டே தான் இருக்கும். அதிலும் இப்படி யாராவது ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள்னா ஊருக்கு பேசுறதுக்கு வேற விஷயமே வேண்டாம். அப்ப ஊர் என்ன செய்கிறான், அலர் பேசுகிறதுங்கிறது சங்க இலக்கியம். அப்படின்னா ஊர் படி தூற்றுமா, இதுல சொன்ன இதே சொல்லியே சங்க இலக்கியம் இதே பொருள்ல பயன்படுத்துது. அவ ஓடுகாலி ஓடிட்டா, அவள் ஓடுகாலி என்றால் அவள் தனியாக ஓடலையே, ஒரு ஓடு காலன்னு இருக்கிறான்ல, அவனுக்கு ஒரு சங்கடம் பிரச்சனையும் கிடையாது.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணா, இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது RS Speech என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: அவர் சங்க இலக்கியத்தை எழுதணும்னு எழுதல. சங்க இலக்கியத்தினுடைய மரபிலிருந்து ஒரு நான் ஒரு புதிய கவிதையை உருவாக்குகிறேன்னு சொல்லல. ஆனால் இந்த நினைவும் இந்த பண்பாடும் இன்னும் சொல்ல போனால் கவிதை நமக்குள் எவ்வளவு ஆழமாக ஊடுருவிக்கிறது என்றால் ஒரு நவீன கவிஞனுக்குள்ளாடியும் அதே சங்க மரபு இருக்கு, அதே அலர் இருக்கிறது, அதே ஊர்தூட்டுகிறது இருக்கு, அதே உடன்போக்கு இருக்குன்னா நாம ஒரு மரபிலிருந்து நம்மை கால ரீதியாக துண்டித்திருக்கிறோம், வாழ்க்கை முறையில் துண்டித்திருக்கிறோம், மரபாக துண்டிக்கவே இல்லை. அப்ப அந்த கவிதையின் வழியாக நான் இந்த கவிதையை புரட்டுகிறேன். ஆனால் 2000 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டேன். நான் சங்க காட்சிகளை பார்க்கிறேன், சங்க இலக்கியத்தில் அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி காதலை பாடியதுல உலக இலக்கியத்திலேயே இவ்வளவு இன்பமான கவிதைகள் தமிழை தவிர எங்கேயும் எழுதப்படவே இல்லை. ஏன்னா நான் சீன இலக்கியங்கள், ஜப்பானிய இலக்கியங்கள் என்னென்னவோ படிச்சிருக்கிறேன். ஆனால் தமிழை போல இப்படி ஒரு காதலையும் நுண்மையையும் பிரிவையும் அதில் வரக்கூடிய வலியையும் அந்த நிலத்தோடு வாழ்வினுடைய நுண்மைகளோடு பொருத்தி பார்த்து சொல்லுகிற பாட்டை பார்க்க முடியாது. இந்த பாட்டு படித்து முடித்த உடனே நற்றினையை தேடி ஒரு பாட்டு படித்தேன். நற்றினையில் ஒரு பாட்டு இருக்கு. ஒரு பெண் சொல்றா, நான் அவனை பிரிஞ்சிருவேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் பிரிஞ்சால் நான் இறந்துருவேன். இறந்தால் என்ன நடக்கும், எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்கும், ஆனால் இன்னொரு பிறவியில் இவனே காதலனாக இருக்க மாட்டான்ல, அதனால நான் இப்போ போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற என்ன ஒரு கற்பனை பாருங்க. இறக்கக்கூட, காதலுக்கு இறக்கக்கூட தயாராக இருக்கிறேன், ஆனால் அடுத்த பிறவியிலும் இவனே காதலனாக இருக்கணும். இப்போ காதலினுடைய அந்த ஒரு இசையை தமிழ் மனமும் தமிழினுடைய வாழ்க்கையும் எவ்வளவு விதவிதமாக மீட்டியிருக்குன்னா வியப்பாக இருக்கு. அப்படி ஒரு பாடலில் இருந்து தான் இந்த புத்தகத்தை அவர் தொடங்கியிருக்கிறார். அந்த பாடலில் அவரிடம் இல்லாத இவரிடம் ஒன்று இருக்கு, அந்த வாளின் மீது ஒரு சூரிய வெளிச்சம் படுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த வாழ்க்கைலாம் இப்போ அது வந்து ஒரு காவலுக்கு இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அடையாளமாக நின்றுச்சு. இன்றைய வாழ்க்கை, இன்றைய பெண்கள், இன்றைய கண்ணோட்டத்தில் ஒன்றை இருக்கு என்னன்னா, போன தடைகள், போன சரி தவறுகளுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. இங்கே என்ன இருக்கு அப்படின்னா, கவிஞன் இந்த நிகழ்ச்சியை பதிவு பண்ணும்போது முதல்ல என்ன நினைக்கிறான், அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தவறான முடிவுகள் எடுத்துருவாளோ, ஏதோ செஞ்சுக்கிடுவாளோ, நீங்க இல்லை இல்லை அவ போயிட்டா என்ன நடந்தது தெரியல, சொல்லாமல் விட்டு விடுகிறது. ஒரு கவிதையினுடைய சிறப்பாக நான் கருதுவதே, கவிதையில் நீங்கள் எல்லாவற்றையும் சொல்ல தேவையில்லை, நீங்கள் காட்டினால் போதும் மிச்சதை நான் எடுத்துக்கிடுவேன். பசி மேய்கிறது வயலை, ஒன்றும் அறியாத மாட்டை ஏன் விரட்டுகிறாய். ஒரு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு, மேய்கிற மாட்டை உரிமையாளன் துரத்துறான். ஆனா இங்க மாடு மேயல, பசி தான் மேய்து கொண்டு இருக்கிறது. மாட்டுக்கு ஒண்ணும் தெரியாது, மாடு அது மாட்டுக்கு இருக்கு, நீ போய் மாட்டை கோச்சிக்கிறியா வா அப்படிங்கிறான். இந்த ஊர்ல சொல்லுவான், அந்த படத்தை நான் கொஞ்சிக்கிறத விட்டுட்டு மாட்டை ஏன்பா கொஞ்சிக்கிறேன்னு சொல்லி கேட்பார். ஏன்னா மாட்டை பசியோட படைத்து உணவு கொடுக்காமல் போன தப்ப செய்தது படைத்தவரன் என்றால் அவனல்லப்பா கொஞ்சிக்கிடணும் அப்படின்னு. வைக்கம் முகமது பஷீர்னு மலையாளத்தில் ஒரு பெரிய ரைட்டர் இருக்காரு, அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். உலகம் முத முதல்ல கடவுளால் படைக்கப்பட்ட போது கடவுள் என்ன பண்ணாராம், எல்லா உயிரினங்களையும் படைத்து அழகழகாக அதுக்கு உருவங்களை கொடுத்து சந்தோஷமாக அதை உலவ விட்டாராம். எல்லாம் உலவிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கடவுள் அவங்களை கூப்பிட்டு கேட்டாராம், உங்களை எல்லாம் யார் உருவாக்குனான்னு. நாங்க தான் அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் சொல்லியிருக்காரு, நான் தானேப்பா உங்களை எல்லாம் உருவாக்குனேன், நீ என்ன நீங்க தாங்கிறோன்னு. இல்லை இல்லை நாங்க தான், எங்க நாங்க சுதந்திரமா இருக்கோம், எங்களுக்கு கை கால் நல்லா இருக்கு, குரல் நல்லா இருக்குன்னு. அடுத்து அதனுடைய இருப்பிடத்தை வசதியாக ஏற்படுத்தணும், நல்ல மரங்கள் கொடிகள் இயற்கையெல்லாம் உருவாக்கி கொடுக்குறாராம். அப்பயும் அந்த கூப்பிட்டு யார் உருவாக்கி கொடுத்தாருனா, எல்லா உயிரினங்களும் சொல்லிதான் நாங்க தான். ஏன் இப்படி எல்லாவற்றையும் கொடுத்தாலும் இவர்கள் நான் தான் நான் தான் சொல்றாங்களே, இவர்களை எப்படி உண்மையை புரிய வைப்பதுன்னப்போ வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டுதான், அவர்களுக்கெல்லாம் பசி என்ற ஒன்றை உருவாக்கு அப்படின்னு. எல்லா உயிரினங்களுக்கும் கடவுள் பசியை உண்டாக்குனாராம், உண்டாக்கிட்டு யாருக்கும் உணவு இல்லாம பண்ணிட்டாராம். இப்ப பசித்த வயிறோடு எல்லா உயிரினங்களும் வந்து கடவுள் முன்னாடி மண்டிட்டு சொன்னாங்களாம், நீங்க தானே எங்களை உருவாக்குனீங்க, நீங்க பார்த்து ஏதாவது கொடுங்க அப்படின்னு. உண்மையில் பசி என்ன செய்யும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பசி இரண்டு செய்யும், ஒன்று என்ன அப்படின்னா உங்கள் சுய கௌரவத்தை கொல்லும், அதுதான் முதல் வேலை. ரெண்டாவது, நீங்கள் யார் முன்னால் மண்டியிடக்கூடாது அவமானப்படக்கூடாது நினைக்கிறீர்களோ அவர்கள் முன்னால் கைகட்டி மண்டியிட வைக்கும். பசியினுடைய வரலாறு என்பது உலகினுடைய நீண்ட வரலாறு. அது தமிழ் பசி, மலையாள பசி, ஹிந்தி பசி எல்லாம் கிடையாது. பசித்த மனிதன் உலகில் எல்லா இடங்களிலும் ஒன்று போல இருக்கான், ஒன்று போல நடக்கிறான். பசித்தவனுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த நியாயம் பசித்தவனுடைய நியாயம், கொடுப்பவனுடைய நியாயம் அல்ல. அதனால் தான் அவன் பறித்து கொள்ளும் போதும் அதை நீதி என்கிறார்கள். அது அநீதி அல்ல. அவன் உணவை பறித்துக் கொள்ளான், ஏன்னா அந்த உணவு இல்லாவிட்டால் வாழ முடியாது. அப்ப இலக்கியம் தொன்று தொட்டு பாடுகிற ஒரு பொருள் ஏதாவது இருக்கு அப்படின்னா பசிதான். நீங்கள் புறநானூறு படித்தால் தெரியும், பசித்த வயிறை இவ்வளவு பாடிய மொழி வேறு மொழி அல்ல. நான் புறநானூறு படிக்கிற காலத்தில் ஒவ்வொரு முறையும் அதுக்குள்ளாடி இருந்து பசியினுடைய அந்த குரலை கேட்டுட்டே இருக்கேன். எவ்வளவு பசித்த வயிறோடு இருந்திருக்கிறாங்கன்னா, நான் நடந்து செல்கிறேன், எனக்கு முன்னால் என் வறுமை போய்க் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறான் ஒரு கவிஞன்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம் எப்பம் நேயர்களுக்கு, நான் இறுதிராஜ் பேசுகிறேன். நான் வந்து 72 கடலுக்கு போயிட்டேன். சின்ன வயசில் என்னை விராண்டி படத்துக்கு கூட்டிகிட்டு போய் கடலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதில் தொழில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் கழித்து வீர பாம்பன் வருவோம். பாம்பன் வந்து ஒரு 3 மாதம் கிடந்துட்டு திருப்பி கரைக்காத்து வந்தோன்னே கோடியக்கரை சேதாப்பட்டினம் இப்படி தொழில் பண்ண போயிடுவோம். அங்கேருந்து அனுபவப்பட்டு அப்படியே கொஞ்சம் அதில் ஒரு 3 மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாம்பன் வருவோம். அப்புறம் இதில் ஒரு 3 மாதம் ஈஸ்டர் டேத்தில் ஊரில் இருப்போம். இதெல்லாம் தொழில் கொஞ்சம் சுருங்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போகும். அதில் கொஞ்சம் தப்பிச்சு பிழைச்சி கொஞ்சம் வீராண்டிப்பட்டினம் போனால் கொஞ்சம் கொஞ்சம் தொழில் பார்த்து அதில் கொஞ்சம் நிறைய மக்கள் கொஞ்சம் பசியாயிருவாங்க. அதிலேருந்து மீண்டு வந்தவங்க தான் அதிக பேர் உள்ளவங்க. அது சீசனுக்கு ஒரு டைம் ஒன்று மாதக்கணக்கு ஒதுங்கும். அந்த கச்சான் டயத்தில் நாங்கள் தொழில் பண்ண போகும்போது வீராண்டிப்பட்டினம் கொஞ்சம் கச்சான் டயத்தில் கொஞ்சம் 6, 7, 8, 9, 9ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் தொழில் பண்ணுவோம். அப்புறம் 9ஆம் மாதம் முடிஞ்சிட்டுனா ஊரை பார்க்க வந்துடுவோம். அதுக்கப்புறம் 2 மாதம் 3 மாதம் பாமல்ல தொழில் பண்ணுவோம். அதுவும் சரியாக இல்லைன்னா சேதாப்பட்டினம், அதையும் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கோடியக்காரை போயிடுவோம். அதிலேருந்து மீண்டும் தொழில் பண்ணி அப்படியே தான் எங்களுடைய பொழப்பு வாழ்வாதாரங்கள் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி ஓடிச்சு. அப்புறம் வந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது, அதோட தொழில்கள் எல்லாருமே ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. வீராண்டிப்பட்டத்தில் வந்து வீடு எங்களுக்கு பொசிக்கு பிள்ளைங்கள ஒரு வியாபாரி வீடு கட்டி கொடுத்துருவாங்க, எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அதில் நாங்கள் இருப்போம், 3-4 மாதத்துக்கு அங்கே இருப்போம். கோடியாக்கரை சேதாப்பட்டினம் போனால் அது வந்து வள்ளத்திலே தான் தொழில் பண்ணுவோம் அதிகமாக. அப்புறம் சேதாப்பட்டினத்தில் ஒரு வியாபாரி மூலியமாக பிடிச்சி அங்கே வீடு கட்டி அங்கே கொஞ்சம் 1 நாள் தொழில் பார்த்தோம். அப்படியுமே இருக்குமா, அதுவும் சரியில்லாமல் பிரச்சனைகள் அதிகமாகவும் அதையும் நிப்பாட்டிட்டு மாற்று தொழிலில் இறங்கிட்டோம். லாஞ்சிகள் எடுத்து அப்போ அப்படியே படிப்படியாக முன்னேறி கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் வாழ்வாதாரம் போய்கொண்டு இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
5: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அத எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது RS ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு கூழாங்கல் அளவுக்கு இருக்கக்கூடிய கவிதை, ஆனால் அந்த கவிதை ஒரு காட்சியை சொல்லி பசியினுடைய அந்த வரலாற்று தொடர்ச்சியை அழகாக காட்டுகிறது. என்னன்னா, மேய்ந்து கொண்டிருப்பது பசிதான், மாடு அல்ல. நீங்கள் இனிமேல் உரட்டும் போது அது நீங்கள் மாடுன்னு நினைச்சிடாதீங்க, அது ஒன்றும் தெரியாது. அப்படின்னா இலக்கியம் என்ன செய்யும் அல்லது கவிதை என்ன செய்யும் அப்படின்னா, எப்போதுமே அது பறிவைத்தான் உருவாக்கும். இலக்கியத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய பங்கு இருக்கிறது அப்படின்னா, இலக்கியம் மனித மனதில் பரிவுணர்வை உருவாக்குவது. பரிவுணர்வு உருவானால் கருணை உருவாகும், கருணையும் பரிவுணர்வும் இருந்தால் அன்பு செய்வீர்கள். இந்த மூன்றும் வேணும்னா இலக்கியம் படிச்சுதான். அது நீங்கள் விரும்புகிற கதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம். இப்ப காட்சிகளை இப்படி மாற்றுகிற போது ஒருவர் அதை வந்து எவ்வளவு அழகாக சிறிய சொற்களை கொண்டு சிறிய காட்சிகளை கொண்டே மாற்றுகிறார்னா, இந்த தொகுப்பில் அப்படி நிறைய சின்ன கவிதைகள் அழகாக எழுதியிருக்கார். எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த தொகுப்பினுடைய சின்ன கவிதைகள் ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பாக இன்னொரு கவிதை வாசிக்கிறேன். கடல் நிறைய மீன்கள் இருந்தும் ஒரு மீனை மட்டும் எடுத்துக்கொண்டு போய்விட்டது பரவாயில்லை. ஏன்னா உலகில் தன் தேவைக்கு மேலே எதையும் எந்த உயிரினமும் எடுத்துட்டு போறதே கிடையாது, மனிதனை தவிர. மனுஷன் ஒருத்தன் தான் இன்னைக்கு இல்லை, இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன வேணாலும் இப்பயே சேகரிச்சோம்னு முடிவு பண்ணுவான். ஆனால் ஒரு கடல் அளவு மீன் இருந்தாலும் பறவை ஒரே ஒரு மீனை தான் எடுத்துட்டு போகுது. இது கவிதை அல்ல, இது ஒரு விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு என்ன செய்கிறது அப்படின்னா, உங்கள் தேவைக்கு மட்டும்தானே உங்களுக்கு எல்லாமே, எதுக்கு நீங்க இவ்வளவு ஆசைப்படுறீங்க, எதுக்கு இவ்வளவு விஷயங்களுக்காக நீங்க கேட்கறீங்கிறதா இந்த கவிதையை சொல்றது. யானை ஆசீர்வதிக்க துதிக்கை, யானையை ஆசீர்வதிக்க கோபுரத்தின் நிழல். என்ன ஒரு அழகான ரெண்டு காட்சிகள் பாருங்க. யானை ஆசீர்வதிக்கிறதுக்கு துதிக்கை இருக்குது, ஆனால் யானையை ஆசீர்வதிக்கிறதுக்கு கோபுரத்தினுடைய நிழல் இருக்கான். நிஜமாவே நீங்கள் ஆழ்ந்து கவனித்தால் தெரியும், கோபுரத்தின் நிழல் ஒரு யானையினுடைய துதிக்கையை போலதான் நகர்ந்து போயிட்டே இருக்கும். அதை நீங்கள் அனுபவிக்காமல் இப்படி ஒரு கவிதை எழுதவே முடியாது. இன்னொன்று, இந்த காட்சியில சின்ன காட்சி இருக்கு, ஆனால் நான் படிக்கும் போது எனக்கு முதல் வரிதான்

0: பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த பாடத்துல ஒரு சின்ன வரி அழகாக வருது பாருங்க, கோபுரத்தின் நிழல் யானையை ஆசீர்வதிக்கிறதுக்காக இருக்கு அப்படின்னா, திடீர்னு கோபுரம் நிழல்ல நம்ம எல்லா ஊர்லயும் கோபுரத்தை கும்பிடுங்கம்பாங்க, கோபுர நிழல்ல இருங்கம்பாங்க, நான் கோபுர நிழல் ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய கையாக மாறுகிறதுங்கிறது ஒரு அழகான வரி. ஒரு கவிதை இப்படித்தான், நாம பார்க்காத ஒரு காட்சி அல்லது பார்த்த காட்சி பார்க்காம போயிருப்போம், அதை நமக்கு திருப்பி நினைவுபடுத்தும் போது அந்த கவிதையோடு சேர்ந்து அந்த காட்சி மறக்கவே மறக்காது. நாளைக்கு எப்போவாது நீங்க ஒரு யானையை பார்த்தாலோ கோபுர நிழலை பார்த்தாலோ இந்த கவிதை ஞாபகத்துக்கு வந்துடும். ஒரு இளம் சடலத்தை தூக்க நான்கு பேர் வந்தார்கள், வேஷ்டியை இருக்க கட்டி கொண்டார்கள், ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று குனிந்து தூக்கினார்கள். திடுக்கிட்டு தொங்கிய தலையை தன் நிலை மறந்திருந்த தாய் நினைவு மீண்டு ஓடி வந்து தாங்கி தூக்கி நிறுத்தினாள். தாங்கிய தலையை பார்த்தபடி நால்வரோடு ஆம்புலன்ஸ் நோக்கி உடன் ஓடினார். இந்த காட்சியை நம்ம பார்த்திருப்போம், ஒரு இளம் சடலத்தை தூக்கும் போது அந்த தலை விழுகிறத. ஆனா தலை விழுகும் போது ஒரு அம்மா போய் பிடிக்கிறாங்க. எனக்கு அந்த பிடிக்கிற காட்சியின் போது தோணுச்சுன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தலை நிற்கிறதா என்பதுதான் அவள் வாழ்க்கையில் முதல்ல பெரிய விஷயம். குழந்தைக்கு தலை நிற்கணும். இப்போ அவன் குழந்தை இல்லை, இளம் சடலம், ஆனாலும் அந்த தாய் அந்த தலை நிற்கட்டும்னு நினைக்கிறான். அந்த தாயினுடைய இதுல அந்த தலை வந்து விழுந்துடக்கூடாது. அப்போ ஊர் ஒன்றாக நினைக்கிறது, இருந்தாலும் மரணித்தாலும் குழந்தைக்கு தாயினுடைய அதே அன்பு அதே இருக்கு. அந்த அம்மா வந்து நல்லா எழுதியிருக்காங்க, தன் நிலை மறந்திருந்த தாய், ஆனால் பையன் தலை விழுந்துருச்சுன்னா அந்த அம்மா போய் கை தானே போகுது. நீங்கள் நூறாயிரம் முறை சொன்னாலும், அது எவ்வளவு கிளிஷேன்னு சொல்லி ஒழுக்கப்பட்டாலும், இன்னும் சொல்ல போனா அந்த சொற்களை சொல்லி சொல்லி கடும்பேறி இருந்தாலும், தாய்மைங்கிறது நிகரே இல்லாததுதான். அதை நீங்க இன்னொரு முறை இன்னொரு சொல்லை கொண்டு அந்த உணர்வை இவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க, பல்லாயிரம் வருஷமா சொல்லிட்டாங்க, அதீதமா இருக்கு. என்ன சொன்னாலும் அது அந்த தாய்க்குள்ளாடி இருந்து அது அவள் எத்தனை முறை அந்த குழந்தையை இருப்பாங்க. நீங்கள் பிறந்த குழந்தையை கையில் ஏந்தி இருந்தால் உங்களுக்கு தெரியும், அதனுடைய தலை சூடு, அந்த பிடடி குழியில் இருக்கக்கூடிய மிருது, இன்னும் சொல்ல போனால் அங்க ஒரு துடிப்பு இருக்கும், அதை நீங்க கையில உணர்ந்திருப்பீங்க. ஒரு தாய் தொடர்ந்து உணர்றா. ரஷ்யாவில் ஒரு பொண்ணு எழுதியிருக்கிறா, இந்த பாட்டுக்கு பக்கத்தில் வைக்க வேண்டிய பாட்டு அது. அவள் சொல்றா, நீங்கள் ஒரு பெண்ணாக இல்லாவிட்டால் பிறந்த குழந்தையினுடைய காதை தொட்டு பார்க்கவே மாட்டீர்கள், அது மலரை விட அழகானது அப்படின்னு. அப்போ யாரோ ஒரு பொண்ணுக்கு தான் அந்த நெருக்கம் தெரியுது, அந்த பாட்டில் அந்த மாதிரியான ஒரு இடம் வருகிறது. அப்போ சீனவனுடைய கவிதை உலகம் அப்படிங்கக்கூடியது ஒரு பக்கம் உணர்ச்சி பூர்வமானது, இன்னொரு பக்கம் தெரிக்கக்கூடிய சின்ன சின்ன சமூக தன்னை சுற்றிய உலகம். இதுக்கப்புறம் அப்படி பார்க்காத காட்சிகளை மாறி மாறி மாறி காட்டுகிற அவருடைய ஒரு அவருக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான பார்வைகளை கொண்டது.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர் எஸ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு முழு தொகுப்புலையும் இப்படி நிறைய சின்ன கவிதைகள் நம்ம மனதில் சென்று சேகரமாகி எப்பவும் ஒரு விளக்கு போல இருந்துகிட்டே இருக்கக்கூடிய கவிதைகளை அவர் எழுதியிருக்கார். அவருக்கு நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். என் விருப்பத்திற்காக நான் இந்த சபைக்கு ஒரு கவிதையை படிக்க விரும்புகிறேன். அது சீனுவனுடைய கவிதை இல்லை, எனக்கு விருப்பமான ஒரு கவிதை. இந்த கவிதை எதை பற்றியது அப்படின்னா ஒரு பீடியை பற்றியது. பீடி பிடிக்கிறாங்க இல்லையா, பீடியை பற்றின கவிதை அது. இதை எழுதியவருடைய பெயர் கல்பற்றா நாராயணன். மலையாளத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கவிஞர் அவர் எழுதியிருக்கார். அந்த கவிதையை தமிழில் ஜெயமோகன் மொழிபெயர்த்து போட்டிருக்கிறார். அந்த கவிதையுடைய தலைப்பு இன்னும் ஓர் இழுப்பு. மீன் குடிக்கிறவங்க எழுப்பாங்கல்ல, அதான் தலைப்பு. எதையெல்லாம் கவிதை தொடுகிறதோ அதெல்லாமே மைடாஸ் தொட்ட தங்கம் மாதிரி மாறிடுது. அதுதான் ஆச்சரியம். கவிதை ஒரு பீடியை தொட்டா பீடி உடனே கவிதையினுடைய ஒரு பொருளாக மாறிடுது. என்னெல்லாம் உலகத்தில் கவிதையில் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் ஒரு கவிஞன் ஒரு பீடியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கான். போலீஸ் வருகிறதா என வலம் இடம் நோக்கி, இழுப்பதா வீசுவதா என தயங்கிய என்னிடம் குரல் தாத்தி பீடி சொன்னது. இந்த பீடி போலீஸ் வருதான்னு பார்த்து கீழே அணைக்க பார்த்தவனை பார்த்து பீடி சொல்லுதான், இப்படி வெக்கம் கட்டி என்னால் வாழ முடியாது. ஒரு காலத்தில் துணிச்சலின் அடையாளமாக இருந்தவன் நான், தயக்கமே இல்லாமல் வாழ்ந்தவர்களினுடைய உதடுகளில் தான் கணன்றேன். நடுராத்திரிகளும் காட்டு வழிகளும் எனக்கு தெரியும். என் வெளிச்சத்தில் ஒற்றையடி பாலங்கள் துளங்கின. அன்றைக்கெல்லாம் இலக்குகளுக்கு ஐந்தோ எட்டோ பீடியின் தொலைவு தான். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா எத்தனை பீடி குடிக்கிறதுங்கிறதா அளவு. சூரழுத்திற்கும் சூரட்டி ஒட்டவும் பாட்டு எழுதவும் நான் உடன் இருந்தேன். எங்கெல்லாம் படம் வரைகிறாங்களோ, எங்கெல்லாம் சூரழுத்து எழுதுகிறார்களோ, பாட்டு எழுதுகிறார்களோ, அவர்கள் பீடி வச்சுட்டே இருந்தாங்க. மாற்றத்திற்கு துணையாக இருந்தேன். கையூரிலும் புல்பள்ளியிலும் கை சுடுவது வரை எரிந்தேன். அங்கெல்லாம் தொழிலாளர்கள் போராட்டம் பண்ண இடம். அங்கே அந்த போராடுகிற தொழிலாளர்கள் கடைசி பீடி இணைகிற வரை போராடினாங்க. நாடக அரங்குகளுக்காகவும் திரைச்சங்கங்களுக்காகவும் நான் துயில் நீத்தேன். அங்கெல்லாம் விடிய விடிய மக்கள் வேலை செய்தாங்க, அவங்க இந்த பீடியை பிடிச்சிருக்கிறாங்க. நான் செயல்படாத அமைப்புகள் ஏதேனும் உண்டா அப்படின்னு கேட்குது பீடி. ஏதாவது ஒரு அமைப்பில் பீடி குடிக்காதவனே உனாது இருந்தானா அப்படின்னு. குளிரில் வெயிலில் ஆற்றும் பணிகளின் தன்னந்தனிமையில் என்னை தவிர வேறு யார் துணை இவர்களுக்கு? அன்றெல்லாம் என்னை ஆளை இழுத்து பையன்கள் ஆண் மகன்களா ஆண்கள். ஒரு அடலசன் பையன் பீடி குடிச்சானா அவன் பெரிய ஆளாயிட்டான்னு அர்த்தம். திருடி இழுத்த பெண்கள் கூட விடியும் வரை உயர இருமி சாகசமெல்லாம் எளிதல்ல என்று புரிந்து கொண்டார்கள். எல்லா தவறான பாதையிலும் நாங்கள் நடந்தோம், அக்காலத்திய ரயில்களைப் போல. புகைந்த கொள்ளியே நான் சொத்தில் பங்கு கேட்டு வேட்டி மடக்கி கட்டி முற்றத்தில் நின்றிருந்த இளைஞனின் கையில் கூட நான் புகுந்தேன். சொத்து கேட்டு போய் வீட்டில் சண்டை போட போறவங்க கூட ஒரு பீடியோட தான் போய் நின்று சண்டை போட்டான். கூலி கூட்டித்தர கோரி சென்றவனுடைய மடியில் இருந்து நான் அவனுக்கு ஊக்கம் அளித்தேன். சம்பளம் கேட்டு கூடி சண்டை போட்டவங்களுக்கெல்லாம் தீண்டாமையையும் ஆசாரங்களையும் கூட நான் புகையிட்டு ஒட்டியிருக்கிறேன். இறுதியாக ஒரு இழுப்பு இழுத்த பின்பு நடிகர்கள் மேடையில் நடிக்க சென்றார்கள். நடிகர்கள் உள்ள போக முன்னாடி கூட ஒரு கடைசி பீடியை அடிச்சிட்டாங்க. பார்வையாளர்கள் அரங்கில் பீடி புகைத்தார்கள். தொழிலாளிகள் எங்களை வேலைக்கு எடுத்து சென்றார்கள். எல்லா முடிவெடுக்கப்பட்ட இடங்களிலும் எங்களுக்கும் ஒரு சிறு பங்கு இருந்தது. நீ கொடு என்று வருங்காலத்திடம் கடந்த காலம் கேட்டது. ஒரு புகைக்காக கெஞ்சியவர்கள் உண்டு. நீங்கள் இன்று அனுபவிக்கும் அத்தனை வெற்றிகளுக்குள்ளும் எரிந்து அணைந்த நான் இருந்தேன். உண்மைதான், நான் ஒரு கெட்ட பழக்கம்தான். ஆனால் ஆறுதல் இல்லாத மானிடனுக்கு கெட்ட பழக்கங்களைப் போல தோல் சேரும் வேறு தோழர்கள் உண்டா? பிணத்திற்கு காவல் நிற்கும் போலீஸ்காரன், தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தனியால் பங்கிட எவரும் இல்லாதவன் என்று உறுதியும் சஞ்சலமும் இல்லாதவர்களுக்கு நான் தானே துணையாக இருந்தேன். பலரையும் வேட்டையாடிய அதே சட்டம் இன்று என்னையும் வேட்டையாடுகிறது. பார்த்தாயா, கேட்கிறாயா அந்த குரலை? இப்படி புகைப்பிடித்து வீணாக்குவதற்கு பதிலாக நீங்கள் ஏன் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கக்கூடாது? ஏன் இந்த மாதிரியான ஒரு சபையில் ஒரு பீடியை பற்றின ஒரு கவிதையை நாம் பகிர்ந்துக்கிடணும் அப்படின்னா, கவிதையினுடைய பாடு பொருள்கள் முன்ன போல எல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் அகம் என்றால் ஆண் பெண்ணை பற்றியதுதான் அகம். அகத்துறை பாடல்கள் என்றாலே ஆண் பெண்ணுடைய காதலை பற்றி. இன்று அகம் என்பது ஆண் பெண்ணை பற்றியதல்ல, எல்லாத்த பற்றியும் மனதுக்குள்ளாடி தோன்ற எல்லாமும் அகமாயிருச்சு. புறம் என்றால் போரையும் வெற்றியும் பாடியது. இன்று அந்த புறம் அல்ல, எல்லா புற நிகழ்வுகளும் பாடிடுச்சு. பொருள் மாறிக்கொண்டிருக்கிறது, பாடுகிற குரல் மாறிடுச்சு. ஒரு பாடலின் வழியாக ஒரு சமூகத்தையே சித்தரிக்க முடியுது. ஒரு சின்ன பீடி, அந்த பீடியினுடைய ஒரு குரலில் ஒரு கேரள சமுதாயத்தினுடைய ஒரு 100 வருட வாழ்க்கையை ஒருவரால் எழுதிட முடியுது. முடிகிறதோட அதுக்குள்ளாடி கேலி இருக்கு, கிண்டல் இருக்கு, சமூகத்தினுடைய பங்கு இருக்கு. இந்த பீடி புகைத்தவர்கள் எல்லாம் எளிய மனிதர்களாக இருந்தார்கள். அவர்கள் போராடினார்கள், அவங்க சம்பள உயர்வு கேட்டாங்க, கடைசி நிமிடம் வரை மேடையில் நின்று நடித்தார்கள். ஆனால் அவர்களிடம் ஒரு பீடி இருந்ததுங்கிற ஒரு சாட்சியம் போல இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரு பண்பாட்டில் அது மோசமான பொருள் தான், பீடி தான், கெட்ட பழக்கம் தான், அது ஒத்துக்கிடுது. ஆனால் என்னை தவிர அவர்களுக்கு வேறு யார் துணை நின்றீர்கள்னு கேட்குது. அப்படின்னா அது ஒரு பீடியினுடைய குரல் அல்ல, அல்லது பீடி குடிப்பவனுடைய வாழ்க்கையை சித்தரிக்க குரல் அல்ல. எந்த ஒரு அற்ப பொருளை கொண்டுமே ஒரு சமூகத்தினுடைய நூற்றாண்டை காட்டிவிட முடியும். அதுதான் கவிதையினுடைய வல்லமை. அந்த கவிதைக்காக நாம ஒன்று கூடியிருக்கோங்கிறதுல மகிழ்ச்சி.
0: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: நாலுவன செந்தில் குமரன், ஒரு 3 வருஷம் இங்கிருந்து கேரளாவுக்கு கல்வி போயிருந்தோம். முளைக்கட்டுவாதான் முளைக்கட்டு பார்க்காதல போயிருந்தோம். நாம கேரளாவில் தான் முத கடலுக்கு போய் முத பாடு வச்சு இழுத்துருக்கு. இழுத்துட்டு பாடு வாங்கியிருக்கு. பாடு வாங்கி முடிஞ்சோடனே காத்து மழை வந்துருச்சு. வேலை செலுத்திட்டு கரையை போட்டுட்டு இது பண்ணோம். புறக்கிட்டு மீன் புறக்கிட்டு ஆற்பாடுக்குலேருந்து ஒரு பட்டு தாழ்ந்து கிழிச்சு இதாயிருச்சு. நான் இங்கே எங்கே போட்டு நடு ஆத்தாயிலேருந்து ஆப்பாயிருச்சு. காத்து மழையிலையும் அதை போட்டு கிழிச்சு ஒரு 4-5 வெட்டி இது கணவாயில் தண்ணியில் போயிடுச்சு. வட்டியோடய போயிடுச்சு. காற்று சரியான காற்று மழை வந்து காற்று மழை வந்ததுதான் அந்த இதானது. அது இன்னொரு போட்டை பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு பாட்டு பாடுவாங்க அளவுக்கு இருந்தது. அந்த போட்டை பார்த்துக்கிட்டு டைவர் கவனிக்க அளவுக்கு இருந்தது. கொஞ்சம் இதாக கரை வந்து ஒரு வாரம் கட்டிலே கிடந்துச்சு. முதல்கட்டெல்லாம் ஒரு பாட்டிலே 10 ரூபாய்க்கு ஓடி சரக்கு. அந்த இதுலேயே இதாகிடுச்சு. ஏன்னு காற்று மழைக்கு என்ன செய்ய முடியும்? அதாவது கரை தான் வந்தோம். அதே 2-3 போட்டு நாந்து இருக்கு. மறுகளுக்கு எதுவும் எடுக்கல. ஆறு மறுகளுக்கு 1 வாரம் கட்டிலே கிடந்தது. சரியான கஷ்டம். உயிர் தப்பிச்சதே ரொம்ப இது.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்ளன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண்புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை, அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: மயில் தோகை ஒன்று மடியில் வந்து சாய்ந்து கொள்ள மனப்பாடம் செய்த

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாட இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போகிறது நான் கார்த்திகா. அப்புறமா நம்ம ஜான்ஹோரி தம்பி வந்து இன்னுமே வரல, வந்தோன்னா அவங்களுமே நம்ம கூட சேர்ந்து பேசுவாங்க. அடுத்ததான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம்னா, நாங்கள் வந்து ஒரு கலர் சொல்லுவோம், அந்த கலரில் உள்ள பொருட்கள் ஒரு 5 சொல்லணும். அதாவது இப்போ உங்களுக்கான கேள்வி வந்து சிவப்பு, சிவப்பு கலரில் உள்ள ஒரு 5 பொருட்கள் வந்து நீங்கள் சொல்லணும். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் வந்து சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கான விளையாட்டு தகவல் பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு வந்து 13 பதக்கமாக ஷீத்தல் தேவி அவங்க வந்து ஒரு தங்கப்பதக்கமுமே வென்றிருக்காங்களாம். உலக பேரா வில்வத்தை சீரீஸில் தங்கம் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க ஷீத்தல் தேவி. ஒட்டு மொத்தமாக வந்து இந்தியா 13 பதக்கத்தையுமே வெற்றி பெற்றிருக்கு. அகமதாபாத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த உலக வில்வித்தை பாரா சீரீஸில் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இந்தியா சீனா அப்புறம் இங்கிலாந்து உட்பட மொத்தம் வந்து 19 நாடுகளில் இருந்து 109 பேர் வந்து கலந்துருக்காங்க. நேற்று அந்த கடைசி நாளில் பல்வேறு பிரிவுகளில் ஃபைனலுமே நடந்திருக்கு. காம்பவுண்டு தனிநபர் பிரிவு ஃபைனலில் வந்து நடப்பு உலக சாம்பியன்ஷிப் உலகத்தில் வந்து நம்பர் 1 வீராங்கனை இந்தியா அவங்க ஷீத்தல் தேவி அவங்க வந்துட்டுமே தங்கப்பதக்கத்தையுமே வெற்றி பெற்றிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக வந்து இந்தியா டீம் வந்து 4 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலம்னு மொத்தம் வந்து 13 பதக்கம் வெற்றி பெற்றிருக்காங்க. 4 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 13 பதக்கம் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நம்ம ஜான்ஹோரி தம்பியுமே வந்துட்டாங்க.
2: என்னக்கா
1: என்னாச்சு, இன்னைக்கு லேட்டாக வந்திருக்கீங்க?
2: ஆமாக்கா, இன்னைக்கு கொஞ்சம் காபி குடிக்க லேட் ஆயிடுச்சு.
1: சரி ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு புக்கு வாசிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல?
2: இப்போ அந்த புக்கை ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டுமா? நான் வாசிக்க போகிற புக்கோட பேர் அழகிய பன்றிக்குட்டி. இதை யார் எழுதுனா அப்படின்னா உதயசங்கர் தான் எழுதினாங்க. இப்போ விட்டதுலேருந்து வாசிக்க போகிறேன். உடனே எல்லோரும் என்ன ஆகுமையா என்று சேர்ந்து கேட்டார்கள். வெறுப்பு கூடவே கோபத்தை அழைத்து வரும், கோபத்தின் உடன் பிறப்பான வன்முறையை அழைத்து வரும். வன்முறை அடுத்தவர்களை துன்புறுத்தும் நினைக்கும், பல நேரங்களில் நம்மை துன்புறுத்தவே விடும். உங்களுக்கு ஹிட்லரை தெரியுமா என்று கேட்டுவிட்டு மாணவர்களை ஒரு முறம் சுற்றி பார்த்தார். வெறுப்பின் மொத்த உருவமும் ஹிட்லர்தான். 2ம் உலக யுத்தத்தை நடத்தி கோடிக்கணக்கான மனிதர்களை கொன்றவன். வகுப்பு அமைதியாக இருந்தது, வெறுப்புதான் காரணம். அவன் யூத மக்களை வெறுத்தான். அவனிடம் இருந்த வெறுப்பின் வியாதிகளை மற்றவர்களிடம் மனதிலும் விதைத்தான். அதனால் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளை என 20 லட்சம் பேரை கொன்றான், கொடூரமாக கொன்றான். கூட்டமாக விவசாயிகளை அவன் வேலை செய்ய விடவில்லை. உணவு கொடுக்காமல் பட்டினியும் போட்டான்.
1: சரி ஓகே, இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அடுத்த பகுதியில் இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தோம்னா, சின்மயி ஸ்ரீபதா அவங்களோட பிறந்த நாள். நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல சின்மயி இவங்க வந்து ஒரு பாடகி. அந்த முத்தமலை இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ட்ரெண்ட் ஆச்சு. இவங்க வந்துட்டு இந்தியாவோட முன்னணி பின்னணி பாடகி, குரல் கலைஞர், தொழிலதிபர், அப்புறம் வந்து சமூக ஆர்வலர், இவங்கெல்லாம் இது எல்லாமே இவங்க தான். அப்புறம் 2002 வந்து ஏஆர் ரஹ்மான் அவங்க இசையமைப்பில் வெளியான கன்னத்தில் முட்டமிட்டால் அந்த படத்தில் ஒரு தெய்வம் தந்த பூவை, இந்த படம் இந்த பாடல் மூலமாக தான் இவங்க வந்து திரையுலகிற்கே அறிமுகமாயிருக்காங்களாம். இப்போ அடுத்தடுத்து தான் நிறையவே அவங்க வந்துட்டு பாடிக்கிட்டே பின்னணி பாடகியாகவே இருந்துக்கிட்டே இருக்காங்க. ரீசண்டாக கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முத்தமலை அந்த பாட்டை கூட ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு, அதுவுமே இவங்க பாடினது அப்படின்னா. அடுத்ததான் இன்றைக்கான கேமை நாங்கள் திரும்பியுமே சொல்லிடுறோம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஒரு கலர் சொல்லுவோம், அந்த கலரில் இருக்கிற ஒரு 5 பொருட்கள் நீங்கள் சொல்லணும். இப்போ உங்களுக்கான கேள்வி வந்து சிவப்பு. சிவப்பு நிறத்தில் வந்துட்டு நிறைய பொருட்கள் தெரியும்னா நீங்கள் வந்து 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் வந்து சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேர் முத்துப்பேச்சி. எனக்கு வயசு 80. ஊர் சின்னப்பாளம். இங்க எதை இருக்கோம், எனக்கு கட்டி கொடுத்தது கிழாக்கர். எங்க வீட்டுக்காரவங்களுக்கு அங்க பொழப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்களை இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டாப்ல. மீன் பிடிச்சிருக்கோம், தும்பு இவ்வளோ நேரத்தில் கட்டை செதுக்கி அதில் சடை மாதிரி பின்னுவோம். அதில் பின்னி அந்த தூண்டியை பெருக்கி முரல், அதுதான் முத முக்கியமான பிடிச்சது. இங்கே வந்து நாங்கள் அந்த தொழிலும் பார்த்தா அப்புறமா குருவளை மீன் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க அதை விட்டுட்டு அதுக்கு போனாங்க. புயலுக்கு நாங்கள் 30 பேர் போனோம். ஒரு போட்டில் என் மரமே ஏற்றிக்கிட்டு போனார். ஏற்றிக்கிட்டு போய் நாங்கள் பாசி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பள்ளியில் பாசி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு கடை முதல்ல அடிச்சு அடித்த உடனேயே என்ன கடை ஒரு படியாக வருதுன்னு சொல்லிட்டு என் பேத்தியா இந்த சோழி புறக்கிட்டு கிடக்கு தண்ணிக்குள்ள கிடந்து. அப்போ அந்த பிள்ளையும் பார்த்தா கடை கொண்டாந்து ஒதுக்கிடுச்சு. நாங்கள் வரோம் இவ்வளோ தண்ணி திரண்டா கால் தண்ணியில் தலை மறைய கல்லும் ஒரு டயர் வருது. இப்படி இப்படி இங்கேருந்து வருது எங்கள் தலைக்கு மேலே. இந்த பிள்ளைய ரெண்டையும் ஒரு தாவாணி மேலே போடுவோம்ல அதை உறிஞ்சு ரெண்டையும் பிடிச்சி கட்டிட்டேன் இடுப்பில். ஜமா கொஞ்சம் பறந்தா அப்படி பிள்ளையதே பரவாயில்ல அப்படி இப்போ இடுப்பில் கட்டிட்டேன். செருப்புலாம் கையில் இருக்குது, கண்ணாடிலாம் அந்த பிள்ளையில கொண்டுக்கிட்டு நான் வர்றேன் கரை பள்ளியில். வந்ததுன்னா எனக்கு ஒரு படியாக வந்துருச்சு. அப்படியே தலை மட்டும் இருக்குது உயக்க, கால் ரெண்டு தண்ணியில் உடந்து இழுவடுது இங்கிட்டுமா இழுவட்டு. அதோட என்னை உயக்கத்துக்கு கூட நான் போட்டுருச்சுவேன். இதே இந்த லட்சுமி இருந்துச்சு இல்லை, அந்த லட்சுமி அந்த ஆற்றுக்கு போயிடுச்சு. வலுன்ஸு ஆற்றுக்கு போயிடுச்சு. நாங்கள் செத்துட்டே போச்சு காணும் அப்படின்னு பார்த்தா அதை நாங்கள் வள்ளம் பொத்துக்கிட்டு வரோம். காவா அந்த காவாயில் ஒரு பெரிய முடாவு முடா பாரு இருந்துச்சு. அதை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு எல்லாம் இதுன்னு போல என் மருமையும் போயிட்டார் காப்பாற்று. நாங்கள் சொன்னோம் இப்படி அவதிப்பட்டு வந்தோம்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தில் இருந்தாலும் வந்துட்டேல உயிர் பொழைச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜான் ஹோரே.
4: அடுத்ததாக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளாடுறோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு கலர் சொல்லுவோம். அந்த கலரில் இருக்கிற 5 பொருட்கள் நீங்கள் சொல்லணும். இப்போ நாங்கள் உங்களுக்கான ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோம், அதாவது சிவப்பு கலர். சிவப்பு கலரில் இருக்கிற ஒரு 5 பொருட்கள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம பாமன்லேருந்து தீனானா பதிலுமே சொல்லியிருக்காங்க. செம்பருத்தி பூ, செரி பழம், ஸ்ட்ராபெரி, ரோஸ், தர்பூசணி பழம், ஆப்பிள்னு நிறைய பதில்களை அவங்களுமே சொல்லிட்டாங்க. அவங்க இதய முரளி அந்த படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. நம்ம தீனா அண்ணாவுமே ரொம்ப நாள் கழித்து பதில் சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அவங்க கேட்ட பாடலுமே கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இப்போ நீங்கள் ஒரு புக்கு வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல?
5: ஆமாக்கா.
4: வாசிக்கிறீங்களா?
5: வாசிக்கிறேன்.
4: அதோட பேரையும் அதுக்கப்புறம் அந்த எழுதினவங்க பேரையுமே சொல்லிடுங்க.
5: அழகிய பன்றிக்குட்டி, இதுதான் நான் வாசிக்கிற புக்கோட பேர். அதுக்கப்புறம் இதை உதயசங்கர் தான் எழுதினாங்க. பிரபு, அகமது, பிரகாஷ், மணிகண்டன், சந்தோஷ், டேவிட் எல்லோரும் மனதிற்குள் காந்தியின் படுகொலையை காட்சிகள் ஞாபகத்தில் வந்தன. அதையும் தமிழாசிரியர் சொல்லியிருந்தார். அன்று பல மாணவர்கள் காந்தி தாத்தாவுக்காக கண்ணீர் சிந்தினார்கள். இன்றும் எல்லோருடைய மனதில் ஒரு நிகழ்ந்து கொண்டிருக்கும். வகுப்பு முடிந்து விட்டது. தமிழாசிரியர் எல்லோரிடமும் கேள்வி கேட்டார். மாணவர்கள் அமைதியாக இருந்தார்கள். எல்லார் மனதிலும் ஒரே நிகழ்வுதான் வந்தது. பிரபுவின் மனதில் புகுந்திருந்த வெறுப்பு காந்தி தாத்தாவை பற்றி பேச தொடங்கியதுமே சன்னல் வழியாக குதித்து ஓடிப்போய் விட்டது. பிரகாஷ் இப்போது அவனை அறியாமல் அகமதின் அருகில் நெருங்கியிருந்தான். பள்ளி முடியும் போது அந்த வகுப்பில் கையில் கயிறு கட்டியிருந்த பல மாணவர்கள் கயிறை அறுத்து எறிந்தார்கள். கயிறை அறுத்ததுமே ஒரு விடுதலை உயர்வு வந்தது. தமிழாசிரியர் அந்த காட்சியை பார்த்து புன்னகைத்து கொண்டே சென்றார். பிரபு அகமத்தின் தோளில் கையை போட்டுக்கொண்டு சென்றான். அவர்களுடன் பிரகாஷும் சேர்ந்து கொண்டான். அவர்கள் அனைவரும் மனதிலும் அன்பினும் இனிப்பு சுவை நிறைந்திருந்தது. ஊருக்கு போன அம்மா. நேற்றிரவு அரவிந்தின் அம்மா இறந்து விட்டார். அவரை தூக்கி கொண்டு போனார்கள். அம்மா இப்படி நீண்ட நேரம் படுத்து கிடந்ததை பார்த்து எப்போதுமே அவன் பார்த்ததில்லை. இப்போது சுறுசுறுப்பாக இருப்பார். தீப்பட்டி ஆபீஸ் வேலைக்கு போய்விட்டு வருவார். பன்னீர் எடுத்து சமையல் செய்வார். அரவிந்தின் சீருடைகளை துவைப்பார். அவனுக்கு பாடம் சொல்லி கொடுப்பார். அவர் எப்போதும் உறங்குவது என்று தெரியாது.
4: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நான் வந்து ஒரு ஊட்டச்சத்து பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். தமிழ்நாட்டை சேர்ந்த பாரம்பரிய சிவப்பு அரிசி வகைகளில் கல்லுண்டை சம்பா அரிசி அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமானது. ஆனால் நம்ம ஊர் பக்கம்லாம் அது வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஆனால் முன்னாடி காலத்துலலாம் அந்த போர் வீரர்களுக்கு, குத்து சண்டை வீரர்களுக்கு அப்புறம் தசை உறுதிக்காண்டி இந்த அரிசியை வந்து கொடுப்பாங்களாம். இரும்பு சத்து, தாதுக்கள் இதில் எல்லாமே அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. அதனாலேயே எலும்பு தசைகள் வலிமையாக இருக்கிறதோட நோய் எதிர்ப்பு சக்தியையுமே அதிகப்படுத்துது. அது மாதிரி நீரழிவு நோய்கள் நோயாளிகள் வந்து எப்போ வேணால் அவங்களோட சர்க்கரையோட அளவு ஏறி இறங்க வாய்ப்பு இருக்குது. இந்த வகை அரிசியை வந்து உணவுகளில் சேர்த்துக்கிறது மூலமாக அந்த சர்க்கரை அளவை சமநிலையோட வச்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து நார்ச்சத்து, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து இருக்கிறனால இதயத்தோட அந்த ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறது, செரிமானத்தை சீராக்குறதுன்னு நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுது. தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரிய அரிசி வகைகளில் இதுவும் ஒன்று. பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு முன் மக்கள் வந்து தயங்கவே மாட்டாங்க அப்படின்னு விவசாயிகளே வந்து சொல்கிறாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியமான சத்துக்கள் இருக்குன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, வயசான அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வரக்கூடிய மூட்டு வலி பிரச்சனைகளை வந்து சரி செய்யுமா. இப்போலாம் வந்து சின்ன சின்ன குழந்தைகளே இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குதுல்ல, அதனால் இந்த அரிசிகள்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன கேம் விளையாடுறோம் அப்படின்னு இன்னொரு வாட்டியுமே சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு கலர் சொல்லுவோம், அந்த கலரில் தொடங்குற அந்த கலரில் உள்ள பொருட்கள்லாம் நீங்கள் வந்து சொல்லணும். ஒரு சிவப்பு அப்படின்னுமே நாங்கள் சொல்லியிருந்தோம், அதுக்கு தீனானா பதிலுமே சொல்லிட்டாங்க. அடுத்ததாக என்ன கலர் கேட்கலாம் ஜான்? ஒரே
5: நீல நிறம் கேட்கலாம்.
4: நீல நிறம், ப்ளூ கலர். இதுலேயுமே உங்களுக்கு நிறைய பொருட்கள்லாம் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் எங்கள் கூட சொல்லலாம். அடுத்ததாக நம்ம தீனா அண்ணா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நேரம் இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான்ஹோரே.
0: சரி, அடுத்ததா நீங்க வந்து ஒரு புக்கு வாசிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அழகிய பன்றி குட்டிகள்.
1: பன்றி குட்டி. ஓகே, இப்போ வாசிக்கிறேன்.
0: சரி வாசிங்க.
1: அரவிந்த் அழுத போது அவனுடைய பாட்டி அம்மா சாமி கிட்ட போயிட்டா என்று சொல்லி அழுதார். அவனுக்கு புரியவில்லை. அவனிடம் அம்மாவின் வாயில் அரிசி போட சொன்னார். ஒரு சின்ன குச்சியை எடுத்து அவனிடம் கொடுத்தார். அம்மா நெருப்பு பக்கத்தில் போகக்கூடாது என்று எப்போதும் சொல்லுவார். அவன் சின்ன பையன், சுடுகாட்டுக்கு வேண்டாம் என்று யாரோ சொன்னார்கள். பிறகு அம்மாவை அலங்காரம் செய்து வண்டியில் வைத்து கொண்டு போனார்கள். எங்கே போகிறார் அம்மா? அவன் சித்தியிடம் கேட்டான். அம்மா ஊருக்கு போகிறா, சீக்கிரம் வந்துடுவா என்று சொல்லி எழுதார். இப்போ அரவிந்துக்கு சமாதானமாக இருந்தது. பல முறை அம்மா ஊருக்கு போவார். காலையில் போயிட்டு இரவில் திரும்பி வருவார். சில சமயம் ஓரின்று வாரங்கள் ஆகும். கடைசியாக ஒரு மாதம் மருத்துவமனையில் இருந்தார். அங்கிருந்து வரும்போது அப்படியே தூங்கி கொண்டு வந்தார். இப்போதுதான் ஊருக்கு போகிறார். அம்மா சீக்கிரம் வரணும் என்று மனதிற்குள் நினைத்தான். ஆனால் அவனுடைய மனதில் ஏதோ ஒரு துக்கம் பொங்கியது. பள்ளி ஆசிரியர் அவனிடம் பரிவு காட்டினார்கள். அம்மாவே ஞாபகமாக இருந்தது. அம்மா எப்போது வருவார் என்று பாட்டியிடம் தினம் கேட்பான். அப்படி கேட்டாலே பாட்டி அழுவார். அவர் அழுவதை பார்க்க அவனால் முடியாது. அதனால் பாட்டியிடம் கேட்க மாட்டான். அடிக்கடி வீட்டின் பின்புறம் இருக்கிற பூங்கா மரத்தடியில் போய் உட்கார்ந்து கொள்வான். அந்த மரத்தின் அடியில் அம்மா எப்போ வருவார் என்று கேட்பான். மரம் பதில் சொல்லாது என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் அப்படி தினம் ஒரு முறையாவது கேட்க வேண்டும். அப்போதுதான் அவனுக்கு நிம்மதி. பூங்கை மரம் தலையாட்டும் என்று அவன் நினைப்பான். அப்பொழுது இலையுதிர் காலம். பூங்கை மரத்தின் இலைகள் பச்சை நிலத்தில் இருந்து பழுப்பு நிறத்திற்கு மாறிக்கொண்டிருந்தன.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து அழகிய பன்றி குட்டி இந்த கதையை தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக நான் ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். குழந்தைங்க ஏன் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்காது. ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. மதிப்பெண் கம்மியாக இருக்குது, கேலி, கிண்டல், சைபர் புல்லிங், வீட்டு சண்டைகள்னு பல காரணம் இருக்கும். அப்புறம் வந்து இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே சொல்கிற வார்த்தை டிப்ரெஷன் தான். எக்ஸாம்பிள் வந்து மார்க் கம்மியாக எடுத்துட்டோமே, பேரண்ட்ஸ் எதிர்பார்த்த மார்க் வந்து வாங்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணி கடுமையான மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறாங்க. இன்னும் சில குழந்தைங்க நம்மளை வளர்க்க பெற்றோர் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்மளால் வந்து அவங்களுக்கு பெருமை சேர்க்க முடியலைன்னு குற்ற உணர்வு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் தவறான முடிவுக்கு தூண்டும். பேரண்ட்ஸ் வந்து அவங்க மார்க் எடுக்கலை அப்படின்னா உடனே வந்து திட்டக்கூடாது. அவங்க புரிஞ்சுக்கிற அந்த விதத்தில் பேசலாம். பேரண்ட்ஸ் திட்டினாலும் அவங்க மன உளைச்சலுக்கு தான் போவாங்க. அடுத்த டைம் வந்து மார்க் எப்படி எடுக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸும் யோசிக்கலாம். குழந்தைங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு எதா இருந்தாலுமே பண்ணுறது வந்து நல்லது. குழந்தைங்களோட நலன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் எதா இருந்தாலுமே அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறது ரொம்ப சேஃப்டியான ஒன்று. சரி, அடுத்ததான் இன்னைக்கு நாங்கள் என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு கலர் சொல்லுவோம். அந்த கலரில் இருக்கிற பொருட்கள் வந்து நீங்கள் சொல்லணும். இப்போ வந்து நம்ம ஜான்ஹோரே தம்பி நீல நிறம் ப்ளூ கலர் வந்து கேட்டிருக்காங்க. ப்ளூ கலரில் நிறைய பொருட்கள் உங்களுக்கு தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாமநேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா.

0: அப்புறமா
1: நான் ஜான் ஹோரே.
0: சரி, அடுத்து தான் நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
2: நான் பூவன பேசுறேன் மேடம், ஜாமுல்ல இருந்து.
0: சொல்லுங்க அண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: நாங்களும் நல்லா இருக்கோம்ண்ணா. இன்னைக்கு வந்து கேம் கேட்டுட்டு இருந்தீங்களாண்ணா?
2: ஆமா மேடம்.
0: ஓகேண்ணா, உங்களுக்கான கேள்வி வந்து நீல நிறம்ண்ணா. அதுல உள்ள ஒரு அஞ்சு பொருட்கள் சொல்லிருங்கண்ணா.
2: ப்ளூ கலர்.
0: ஆமாண்ணா.
2: ப்ளூ கலர். ப்ளூ கலர் கவர். ப்ளூ கலர் பேனா.
0: ஓகேண்ணா.
2: வேற? ப்ளூ கலர் மால். மால். ப்ளூ கலர் மால்.
0: வேறண்ணா? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா? ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா.
1: பின்வாசலில் நின்று கொண்டிருந்த பாட்டி அரவிந்த் கண்ணு, இதுதான் இயற்கை. பழுத்த இலைகள் உதிரும், சில சமயம் நோய்வாய்ப்பட்ட இலைகளும் உதிரும், அப்புறம் இலை வளரும். உன் அம்மா ஒரு நோய்வாய்ப்பட்ட இலை, அதுதான் உதிர்ந்து விட்டது. இனி அவ வரமாட்டா, மனசுக்கு வருத்தம்தான் இருக்கும். என்ன என்ன செய்ய முடியும்? பழுத்த பிறக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என் கண்ணு, புது இலையா நீ இருக்கலையா என்று உறுதியான குரலில் சொன்னார். எதுவும் அரவிந்துக்கு புரியவே இல்லை. உடனே அவன் பாட்டியை, இது அரவிந்துக்கு ஏதோ ஒரு புரிந்ததை போலிருந்தது. அவன் மெல்ல எழுந்து பாட்டியை நோக்கி, பாட்டி அவனை அணைத்து கொண்டார். பல நாட்கள் கழித்து மரத்தின் புதிய இலைகள் வளர்ந்தது.
0: சரி, அடுத்ததா இதை வந்து நம்ம அடுத்த பகுதியில், அதாவது நாளைக்கான பகுதியில் தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நான் ஒரு கோர்ஸ் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். என்னைக்காச்சும் நம்மளோட மூளை எப்படி சில விஷயங்களை வந்து தீர்மானிக்குது, மெமரி எப்படி வந்து சேமிக்கப்படுது, மனிதர்கள் வந்து எப்படி முடிவெடுக்கிறாங்க, இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்?
1: யோசிச்சதே இல்லைக்கா.
0: சரி, ஓகே. ஆனால் சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே இந்த சந்தேகம் உருவாகியிருக்கும். அதுக்கான ஒரு அறிவியல் படிப்பும் இருக்குது, அதாவது காக்னிட்டிவ் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. மனிதர்களோட உளவியலை வந்து புரிஞ்சுக்கிறதுல தொடங்கி ஏஐ, செயற்கை நுண்ணறிவு, டேட்டா சயின்ஸ் வரைக்குமே இதில் பாடப்பிரிவுகள் இருக்குது. உளவியல் அப்படின்னு சொல்லும்போது மன அழுத்தம், நடத்தை, மனிதர்களோட உணர்வுகள், இதோட செயல்பாடுகளை பற்றி சரியாக புரிஞ்சிக்க முடியும். அடுத்ததாக வந்து நியூரோ சயின்ஸ், நரம்பு செல்களோட அந்த செயல்பாடுகள், மூளையோட வேலைகள் அப்படின்னு ஒரு ஆழமான ஆய்வு படிப்பு தான். காக்னிட்டிவ் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய படிப்பு இருக்குது. முதல் மூணு வருஷம் வந்து பிஎஸ்சியில் படிக்கிறப்போ ஒரு ஃபவுண்டேஷன் லேர்னிங் அடிப்படை விஷயங்களாக இருக்கும். டிப்ளமோ, சான்றிதழ் படிப்புகளும் சில இடங்களில் வந்து கிடைக்கலாம். இன்னும் தெளிவாக படிக்க நினைக்கிறவங்க எம்எஸ்சி உயர் படிப்புகளையுமே தேர்ந்தெடுக்கலாம். வேலை வாய்ப்புகள்னு பார்த்தோன்னா மருத்துவ துறைகளில் வந்து வேலை வாய்ப்புகள் அப்படின்னு தெரபிஸ்ட், சைக்காலஜி அசிஸ்டண்ட் இந்த மாதிரியான ஜாப்ஸுமே இருக்குது. இதை தவிர ஏஐ பற்றிலாம் படிக்கிறனால ஐடி கம்பெனிஸ், கல்வி நிறுவனங்கள் கூட வேலை வாய்ப்புகள் அங்கேயுமே இருக்குது. அடுத்ததான் இப்போ நீங்கள் போகிற டைமுமே ஆயிடுச்சுல்ல ஜான்ஹோரே.
1: அம்மாக்கா பை பை.
0: பாய் பாய். அடுத்ததான் நம்ம பூபாலன் அண்ணா கேட்ட பாடல் கொஞ்சம் தாமதமாகவே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: வணக்கம். நேரம் சரியாக 6:01 ஆயிருச்சு. இணைஞ்சிருக்கீங்க கடலோ சேஃபம் 90.4 கடலோடு விளையாடி
1: நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
0: ஜாபீர், அப்புறமா நம்ம இங்க சொல்ல நம்ம என்ன கேம் விளையாடுறோம்.
1: கேமே தெரியாம நம்ம ஜாபீர் தம்பி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா.
0: அம்மாக்கா நான் என்னக்கா அப்பதானாக்கா வருவேன்.
1: சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு கலர் சொல்லுவோம், அந்த கலரில் அந்த கலரில் உள்ள பொருட்கள் வந்து நீங்கள் சொல்லணும். சரிப்பா, சரி அடுத்ததான் என்ன கலர் கொடுக்கலாம்?
0: பச்சை கலர். பச்சை கலர் கொடுக்கலாங்க. பச்சை கலர்.
1: சரி ஓகே, பச்சை கலரில் உங்களுக்கும் நிறைய பொருட்கள் தெரியும்னா.
0: சரி, அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நானுமே வந்து நிறைய கலர் தெரியும் சொன்னிருந்தேன்ல, அது பச்சை கலர். பச்சை கலர் உங்களுக்கு ஏதாவது பொருள் தெரிஞ்சு அப்படின்னா 7094439999 அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சொல்லலாம். நான் அப்புறமா நான் வந்து ஒரு கதை சொல்லலான்னு இருந்தேன்க்கா, அதாவது நான் அந்த கதையை முடிச்சிட்டேன் ஆனியின் உலகில.
1: பார்த்தீங்கன்னா
0: நம்ம புதுசாக வந்து இறக்கியிருக்கோம், அது என்ன புக்குனா தரமாக ஒரு புக் இறக்கியிருக்கோம். அது என்ன அப்படின்னா விசிலடிக்கும் சைக்கிள். இதுவுமே உதயசங்கரவங்களால் இயக்கப்பட்டது தான், வானம் பதிப்பகம் தான் பதிச்சிருக்காங்க. சரி, இன்னும் அந்த புக்கை நான் வாசிக்கல, இல்லாட்டி உங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு கதையை நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சூசு. என்ன தப்பு நினைக்காதீங்கக்கா, சூசுன்னு அந்த சூசு இல்லை.
1: ஓகே,
0: இது கதையில் வர சூசு அப்படின்னு ஒரு கதை, அதாவது ஃபஸ்ட்டு அதுதான். கதையை ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க்கா. அந்த நாய்க்குட்டிக்கு பேர் கிடையாது.
1: நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஜாபீர் நல்லா இருக்காங்களா?
1: நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா இருக்கோம். உங்க பேரையும் சொல்லிடுங்க நீங்க.
2: என் பேரு லட்சுமி தான், தங்கச்சி நடத்துல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க லட்சுமி தான், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்க்கா.
1: ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க கேம் கேட்டுட்டு இருந்தீங்களா? சரி ஓகே, உங்களுக்கான கலர் என்ன? கிரீன் கலர் சொன்னோம்ல, அந்த கலர்ல வந்துட்டு ஒரு 5 பொருட்கள் சொல்லிருங்க. பச்சைக்காய், வெண்டைக்காய், திராட்சை, முருங்கைக்காய். சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: வேணுமா?
1: சரி ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். இன்னைக்கு ஸ்கூல்லாம் போனீங்களா? சரி ஓகே, இன்னைக்கு வந்து எங்களோட நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டதுக்கு நன்றி. நம்ம லோவா, நோவா, லக்ஷிதா அவங்களுமே சூப்பரா பதில் சொல்லிட்டாங்க. ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க, கொடுத்துடலாம். அடுத்ததா இப்ப வந்துட்டு நீங்க வாசிக்கிறீங்களா?
0: வாசிக்கிறேங்க. சு சு, அதாவது அந்த கதை பேர் தான். அந்த நாய்க்குட்டிக்கு பேர் கிடையாது. அது பிறந்து கண் திறந்த போதே அம்மாவை காணவில்லை. எதையோ தின்றது, எப்படியோ வளர்ந்தது. யாரும் அதை அழைக்கவில்லை, ஆனால் எல்லோரும் அதை

0: பார்த்து சூசு என்றார்கள். இப்ப புரிஞ்சிருச்சா அந்த சூசுக்கு அர்த்தம்? முதலில் அதை கேட்டு பயந்த அந்த நாய்க்குட்டி பிறகு சூசுவை தன்னுடைய பெயராக நினைத்து கொண்டது. போகும் வழியில் வெள்ளை பூச்சி வெள்ளை பூக்கள் பூத்திருந்த செடியிடம் போய் என் பெயர் என்ன என்று கேட்டது. செடி தெரியாது என்று தலையாட்டியது. உடனே நாய்க்குட்டி பௌ என்ன தெரியாதா என்று பெயர் சூசு என்றது. பூவில் தேனை குடிக்க ஒரு சிறிய மஞ்சள் வண்ணத்து பூச்சி வந்தது. அதனிடம் கேட்டது நாய்க்குட்டி என் பெயர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். வண்ணத்து பூச்சி தன் சிறகுகளில் மேலும் கீழும் அடித்து தெரியாது என்று சொன்னிச்சான். என் பெயர் சூசு என்று சொல்லிக்கொண்டே கீழே பார்த்தது. கீழே புல்லிலிருந்து ஒரு வெட்டி கிளி தாவி பறந்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம்ண்ணா.
2: எப்படி இருக்குப்பா இன்னைக்கு நம்ம பகுதியில கிளைமேட்லாம்?
1: எப்பயுமே போலதான்ண்ணா.
2: வெயிலா தான் இருக்குங்களா?
1: ஆமாண்ணா.
2: சரி சரி, இங்கேயும் மழை வரா மாதிரி இருக்கு. ஆனா
1: உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர்ல சொல்லிருங்க.
2: சொல்றீங்களா? பால்,
1: தால்,
2: தயிர்,
1: தயிர்,
2: அப்புறமா வந்து ரப்பர்,
1: ரப்பர்,
2: அதுக்கப்புறமா சாக் பீஸ்,
1: சாக் பீஸ்,
2: அதுக்கப்புறமா முட்டை,
1: முட்டை. ஓகேண்ணா, நீங்க பதில்களை கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
2: இன்னைக்கு எனக்கு வந்து மேல ஒரு கண்ணு நீதாயே மொர பொண்ணு.
1: ரஜினி முருகன் படத்துல இருந்து தானா?
2: ரஜினி முருகன் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் கூட சூப்பர்பா இருக்கும். அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேண்ணா.
2: ரொம்ப சூப்பர்பா இருக்கும். எனவே இந்த பாட்டை நித்திகல்யாணி அம்மா, பாலச்சந்திரப்பா, அப்புறமா நம்மளுடைய கடலோசை அன்பு சொந்தங்களையும் இணைத்து கொண்டு சூப்பரா என்ஜாய் பண்ணுவோமா?
1: ஓகேண்ணா, கண்டிப்பா. நீங்க கேட்ட பாடலையும் கொடுத்துடலாம்ண்ணா. விளையாட்டு துறைகள்ல வந்து நமக்கு தெரியாத பல விளையாட்டுகள் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குனே சொல்லலாம். அப்படி ஒரு உடற்பயிற்சியை சார்ந்த விளையாட்டு தான் கெட்டில் பெல். இது ஒரு எடை பயிற்சி கருவியா இருக்குன்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு வந்து பீரங்கி பந்து கைப்பிடி வச்ச மாதிரி இருக்குமா. இதனால் வந்து உடல் ஆரோக்கியமும் அதிகமாகும். அதாவது ஒரு 12 நிமிஷம் தொடர்ச்சியாக கெட்டில் பெல் பயிற்சிகள் வந்து செஞ்சால் அதிகபட்சமாக இதய துடிப்பை வந்து 87% வரைக்கும் அடைய முடியும். அதனால் கலோரிகளை வேகமாக எரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து தசைகளோட வலிமையை அதிகப்படுத்துறது, உடம்பை உறுதியாக அடைய வைக்கிறதுக்கும் இது வந்து பயன்படுது. இதயத்தோட இயக்கத்துக்கு குறிப்பாக இது வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க. பல எடை பிரிவுகளில் வந்து பயிற்சிகள் இருக்கிறத வந்து 2 கிலோவில் தொடங்கி 4 கிலோ, 6 கிலோன்னு உடல் தகுதியை பொறுத்து வந்து இது மாறிக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து சென்னை அப்புறம் பெங்களூரு அப்படின்னு ஒரு சில பகுதியில் வந்து கெட்டில் பெல் தூக்குற அந்த பயிற்சி பிரபலமாகிக்கிட்டே இருக்குது. ஒரு சில வகைகளும் இருக்குது. காஸ்ட் அயன், அதாவது வந்து ஆரம்ப நிலை ஜிம் பயிற்சிகளுக்கு ஏற்றது. அடுத்ததான் வந்து வினைல் கோட்டில், அதாவது வந்து தரை சேதமடையாமல் வந்து இருக்க கிருப்புக்காக வந்து பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரி வந்து பயிற்சிகளுக்கு முன்னாடி வந்து ப்ராப்பரான பயிற்சியாளர்களோடு வந்து வழிகாட்டுதல்மே செய்கிறது தான் நல்லது. சரி, இன்றைக்கான கேமை நீங்கள் இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க.
0: நாங்கள் வந்து ஒரு கலர் சொல்லுவோம், அந்த கலரில் இருக்கிற பொருளோ அல்லது எதாக இருந்தாலுமே நீங்கள் சொல்லணும்.
1: ஆமாம், அடுத்ததான் என்ன கலர் சொல்லலாம்? கருப்பு சொல்லுவோமா?
0: வேணா, ப்ளூ கலர் சொல்லலாம்.
1: ப்ளூ சொல்லிட்டோம்ப்பா.
0: சரி, அப்போனா நம்ம வந்து ரெட் கலர் சொல்லலாம்.
1: சிவப்பு தான் நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னோம்.
0: ஐயோ, சரி அப்போனா நம்ம ஒன்று பண்ணுவோம். நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணா எனக்கு பிடிச்ச கலராக வர சொல்லவா? என்ன கலர் சொல்லலாம்? இது காப்பி கலர் சொல்லலாம்.
1: சரி ஓகே, காப்பி கலர், ப்ரௌன் கலரில். உங்களுக்கும் நிறைய பொருட்கள் தெரியும்னா 7 0 9 4 4 3 1

9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா நம்ம நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ராமலட்சுமி காலையில டீ குடிச்சிட்டு போவோம்னா, டீ குடிச்சிட்டு போய் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு டீ குடிச்சிருவான். டீ குடிச்சிட்டு போய் கடற்கரைக்கு போயிருவான். மீன் தெரிக்க வலைய தெருவெடுத்து அந்த கூலம் குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு தெருவெடுத்துட்டு மீனை எடுத்துக்கிட்டு போவோம். மீனை ஒரு 50 கிலோ மீனை தூக்கிட்டு 3.5 சத்திரம் வரையே போவேனே. தலையை சுத்தி கீழே உட்காந்து மர தூக்கி தலையில மீனை வச்சுட்டு ராமேஸ்வரம் கொண்டு வித்துட்டு அரிசி சாமான் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். வந்து இங்க சோறு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க 4 மணி ஆயிரும். 4 மணி ஆயிரும், 5 மணிக்கு தான் சாப்பிடுவோம். போயிட்டு காலையில இருந்து பட்னியா கடந்துட்டு அந்த மீனை கொண்டு மார்க்கெட்ல வித்துட்டு வருவோம். 4 மணிக்கு வேலை, அந்த வலை கவத்தை தானே வேலை பார்ப்போம். வலையை மாட்டு பிடிப்போம், வலையை வேலை பார்ப்போம், வலையை கோர்ப்போம். அதான் வேலை எங்களுக்கு. கடலில் சுப்பி அரிப்போம். சுப்பி அரிச்சா சுப்பி அரிச்சு கொண்டு வித்துட்டு அரிசா வாங்கிட்டு வருவோம். இப்போ இந்த சுப்பிலாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. சுப்பி அரிக்கிற வந்து கடலில் அடைமீன சுப்பி கடலில் கிளம்புவோம். தெற்க தெங்கடல சோவி சுப்பி கிளம்புவோம். நாங்கள் போய் கச்சா வச்சு அரிப்போம். கச்சா வச்சு அரைச்சி லாசி அதை தெரிச்சு கொண்டு மார்க்கெட்டில் சுப்பி கம்மியில் கொண்டு போட்டுட்டு அரிசி சாமான் வாங்கிட்டு வருவோம் வித்துட்டு. அப்போலாம் நாங்கள் சுப்பி அரிச்சா தானே கஞ்சி கடலில் இறங்கி சுப்பி அரிப்போம். ஆம்பளை மாதிரி நீச்சல் போட்டு கடலில் இறங்கி சுப்பி அரிச்சு அதை தெரிச்சு குண்டு சுப்பி வேற வழக்கு சுப்பி வேற சுண்ணாம்பு சுப்பி வேற தெரிச்சு கொண்டு ராமேஸ்வரம் வித்துட்டு அரிசி சாமான் வாங்கிட்டு வருவோம். சுப்பியை வித்து தான் ஃபஸ்ட்டே சாப்பிட்டோம் நாங்கள். அவ்வளோ ஒரு சிரமம். நாங்கள் மாதிரி கஷ்டப்படல. எங்கள் அம்மா அப்பா தான் 64 கோயிலுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தா நாங்கள் அதை காட்டி கஷ்டப்பட்டுருக்கோம். சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரேஷனுக்கு அரிசி வாங்க நடந்து போயிட்டு அந்த அரிசியை வாங்கி தள்ள வச்சுட்டு வருவோம்னு. நாங்கள் வந்து அந்த 3.5 சத்திரம் மட்டும் ஒரு ஊர் இருக்கலாம் நாங்கள் நினைக்கல பாலம் போட்டுருக்கல நினைக்கல பாலம் அங்கே இருந்து நடக்கணும். அது ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். நான் நடக்க முடியாது. நான் 5-10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் கொண்டுட்டு சீக்கிரம் நடந்தாலும் 50 கிலோமீட்டர்லாம் கொண்டுட்டு நடக்க முடியாது. வரையிலையும் நட போவையிலும் நட காலெலாம் அசந்து போகும். ஆமாம் பசு வந்தது கூட அதெல்லாம் மாறிடுச்சு. நல்லா பசுல வந்து இறங்குறோம். கஷ்டமெல்லாம் இப்படி அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ரோடு போடவும் ஆளுக்கு ஒரு கடையை ஓட்டலை திறந்து வச்சு ஒரே ஏதோ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல தொழில் மீன் பிடிச்சோம், நல்லா சம்பாரிச்சோம். இப்படி ஃபைனான்ஸு வட்டிக்கு வாசிக்கலாம் வாங்க மாட்டோம்னா நாங்கன்னா வாங்க மாட்டோம்னா நல்லா மீன் பிடிச்சோம், நல்லா இது பார்த்தோம். இப்போ வந்து மீன் பிடிலாம் இல்லை, ரொம்ப கம்மி. அதனால ஆளுக்கு ஒரு கடையை வச்சு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: சிஆர்ஜே முகமது சாதிக்.
4: நம்ம சாதிக் தம்பியுமே வந்துட்டு ஒரு புக்கை ரீட் பண்ண போறீங்க தானே?
5: ஆமாக்கா, நான் 2 புக்கை முடிச்சேன். 3வது புக்
4: நாங்கள் முடிச்சிட்டோம். 3வது புக்கை நம்ம சாதிக் தம்பி வாசிக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
4: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்தா பேசுறீங்க?
6: மாமு கரோட
4: சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா?
6: நல்லமாக இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து 3வது முறையாக 3வது நாளா தொடர்ச்சியா 3வது நாளா பேசிட்டு இருக்கேன் அந்த கடல் சேவம்.
4: ஆமாண்ணா, எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா.
6: ரொம்ப சந்தோஷம்.
4: ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து உங்களுக்கான ஒரு கலர் சொன்னோமே, நான் கேட்டீங்களாண்ணா?
6: மர கிளைகள் உள்ள பிரவுன்.
4: ஓகேண்ணா.
6: அப்புறம் ப்ரௌன் கலர்ல வந்து வேறு.
4: ஓகேண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
6: எனக்கு வந்து இன்ஜினியர் பூவி உனக்காக பாட்டுல இருந்து பாட்டு போட்டிருக்கேன்.
4: ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா.
6: ரொம்ப சந்தோஷம்.
4: நம்ம மீரா யூசுஃபண்ணா 2 பதில்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தொடர்ச்சியாக 4 நாளாக நம்ம கூட பேசுகிறாங்க. எங்களுக்குமே அதில் ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கும் அதில் ரொம்ப சந்தோஷமாக. சரி, அடுத்ததான் வந்துட்டு நீங்கள் ஒரு புக்கு வாசிக்கிட்டு இருக்கீங்க தானே?
5: ஆமாக்கா, துப்பரும் சேகரன். அதை எழுதினவங்க என் சோக்கன் அவங்களால தான் இது இயக்கப்பட்டிருக்கு. இது வானம் பதிப்பும் அவங்க தான் இது இதுக்கான இந்த சாரிக் தம்பி வாசிக்க இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி நம்மளும் நான் வாசிக்கேன், இது இந்த மாதிரி வாசிச்சு பார்ப்பேன்னு வச்சுக்கோன்னு வேணும்னா இது கால் பண்ணுங்க. யாருக்காச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க.
4: 91 76 54 99 91. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, அடுத்ததான் இப்போ நீங்கள் வாசிக்க ரெடியாக இருக்கீங்களா?
5: ஆ, வாசிக்க ரெடியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா நான் விட்டதில் வந்து வாசிக்கிறேன். மன்னா, உங்களை பார்க்க ஒருத்தன் வந்திருக்கிறான். புலவர் ஒருத்தன் வந்திருக்கிறான். அவன் மிகவும் மிகவும் பார்க்க அப்பாவி மாதிரி இருக்கிறான். உள்ளே விடலாமா? உள்ளே விடு என்று சொன்னார் மன்னர். அதற்கு அவன், நல்ல நடிகன், நீ நல்ல எதுக்காக என்னை மன்னா எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த என்று மன்னார் கேட்டார். அதற்கு சொன்னான் மன்னா அப்படின்னு சொன்னான். அவர் பெரிய அதிகாரினால பெரிய அவருக்கெல்லாம் மேலனால மன்னா மட்டும் அவன் சொன்னான். அதுக்கு அந்த மன்னருமே சொன்னார், உன்னை இதுக்கு அழைத்தது நீ நல்லா நடிக்கிற என்று சொன்னார். நடிக்க அவர் உண்டு என்று சொன்னார். அழைப்பு உண்டு, நீ இந்த பரிசு உண்டு, அதுக்கு நீ இந்த வேலையை செய்யறியா என்று சொன்னான். என்ன நடிக்கணும் என்று அவன் கேட்டான். நீ எங்களோட ஊர் மக்களுக்கு ஒரு வித்தையை காமிச்சால் மட்டும் போதும். இதோட நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.
4: சரி, இதோட நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நான் ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். குழந்தைங்களோட உரிமைகளில் அவங்களோட அறிவை வளர்க்குறதுக்கான இருக்கக்கூடிய உரிமையாக தான் ரைட் டு நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் சொல்லியிருப்பேன். கல்வி வந்து நமக்கு எவ்வளோ முக்கியம், படித்தா தான் வந்துட்டு எல்லாமே முடியும் அப்படின்னு நிறைய நான் சொல்லியிருக்கேன். இது வந்து குறிப்பாக ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே கல்வி சார்ந்த வளங்கள்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகங்கள், செய்தி தாளர், சிந்தனை திறன், படைப்பாற்றல் அப்படின்னு எல்லாத்தையுமே அதிகரிக்க வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. குறிப்பாக இந்த ஒரு உரிமையில் குழந்தைகளுக்கு நல்ல நல்ல புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது, அறிவை வளர்க்கக்கூடிய இணையதளங்களை பயன்படுத்துறது, செய்தித்தாள், அப்புறம் வந்து மாத இதழ்களை படிக்கிறது, பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. சரி, நீங்கள் இங்கே புக்கு வாசிக்கிறீங்கல்ல, இதை தவிர நீங்கள் வீட்டில் ஏதாவது வாசிப்பீங்களா?
5: ஆமாக்கா, எங்கள் வீட்டில் இது புக்குங்கெல்லாம் கிடக்கும், அதை நான் வாசிக்கணுங்கக்கா. அதனால தான்க்கா இந்த மாதிரி நான் திக்கூடாமல் வாசிக்கிறேன்.
4: சரி, ஓகே. இன்னுமே நம்ம சாதிக் தம்பி வந்து திக்கூடாமல் வாசிப்பாங்க, வாசிக்கவும் செய்கிறாங்க. நம்மள வந்து பல பேர் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி நூலகங்கள் பயன்படுத்துறது வந்து குறைவாக தான் இருக்குது. நாங்கள்லாம் லைப்ரரி போனால் சார் வந்து அமைதியாக இருக்க சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு அமைதியாக இருக்க சொன்னால் தான் எங்களுக்கு சிரிப்பு வரும், எல்லாமே வரும், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கே செம்மையாக கிளி வாங்குவோம். அதுக்கான காரணம் நூலகங்கள் இல்லாமல் இருக்கிறது கிடையாது, அங்கே போய் வந்து அறிவை வளர்க்க முயற்சி செய்யாமல் இருக்கிறதா. அதாவது எங்களை மாதிரி பள்ளியில் இருக்கக்கூடிய புத்தகங்களே படிக்க முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பேறித்தனத்தோட பிரதிபலிப்பாகவும் பலர் வந்து இருக்காங்க. குறைஞ்சது வந்து கொஞ்ச நேரமாவது வந்து நம்ம புக்கு வாசிக்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம புக்கு வாசிக்க ட்ரை பண்ணணும். நம்மளோட அறிவை வந்து நம்ம தான் வளர்த்துக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். சிந்தனை திறன், படைப்பாற்றல், மொழி திறன் வளர்ச்சி, அப்புறம் வந்து கற்பனை திறன், இதெல்லாம் ஊக்கப்படுத்துகிற ஒரு கருவியாக தான் புத்தகங்கள் வந்து இருக்குது. இந்த நாட்களெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா நம்ம சாதிக் தம்பி வந்து நம்மளோட பேசுகிறதுக்காண்டி வராங்க, அந்த மாதிரி நீங்களுமே சொல்லிவிட்டு ஒரு புக் எடுத்து ரீட் பண்ணலாம், கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் புக் எடுத்து ரீட் பண்ணலாம், அதுக்கடுத்து ஹோம்ஒர்க் பண்ணலாம். அப்படியே ஹோம்ஒர்க்கே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அப்போயும் நமக்கு போர் அடிச்சிரு கொஞ்ச நேரத்தில், அப்போ ஏதாவது கதை புக் எடுத்து ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நம்மளோட அறிவை நம்ம வளர்த்துக்கிறதுக்காண்டி நம்ம வந்து முயற்சி பண்ணணும். இப்போ வந்து நம்மளோ என்னைய மாதிரி அதோட அருமைலாம் நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம வந்து போக போக வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சோன்னே ஏன் அப்போ நமக்கு டைம் கிடைச்சப்பவே நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். அதுக்கு வந்து நம்ம இப்போவே எல்லாத்தையுமே பண்ணுறது நல்லதுதான். அதனால தான் நம்ம வந்து புக்கு ரீட் பண்ணாதான் நம்மளோட வாசிக்கிற திறனையுமே வந்துட்டு அதிகப்படுத்திக்கிற முடியும். சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு கலர் சொல்லுவோம், அந்த கலரில் தொடங்குகிற பொருட்கள் வந்து நீங்கள் சொல்லணும். அதாவது அடுத்தது என்ன கலர் கேட்கலாம்?
5: க்ரீன்.
4: சரி ஓகே, பச்சை கலர்ல ஒரு அஞ்சு பொருட்கள் உங்களுக்கு தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்க சொல்லலாம். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: சிஆர்ஜே மாமா சாதிக்.
0: சரி, நம்ம சாதிக் தம்பியுமே ஒரு புக்கு வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, துப்பறியும் சேவகன். அதை எழுதுன உங்க பேரையும் சொல்லிடுங்க.
1: சொக்கன்.
0: ஓகே, வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
1: ஆமாக்கா, உள்ளக்க போனோடனே அந்த மன்னன் சொன்னாரு, நீ அதுக்கப்புறமா அந்த சிப்பாய் ஒரு சிப்பாய் கேட்டான், மன்னரே இவனை போய் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம சிப்பாய் கூட்டத்தில் ஒருவனை சேருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் ஒரு 5 பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நல்லா செய்வார்கள் என்று சொன்னான். அதற்கு மன்னர் சொன்னார், நீ எவனையும் சொல்லிக்கோ, தக்கா கொண்டு நான் அவனைத்தான் சொல்லிப்பேன், உங்களை யாரும் இருக்க மாட்டேன் என்று சொல்லும்போது இவன் நல்லா செய்வதில்லைன்னால் மக்கள் நமக்கு பணம் தர்க்க மாட்டார்கள் என்று சொன்னான். அதற்கு ஏன் பணம் தரமாட்டார் என்று கேட்கும்போது, அதற்கு அவர் தான் நான் நல்லாவும் பார்த்திருக்கேன், அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரிகிறது.
0: சரி, ஓகே, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக நான் ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போமா? ஒரு சில குழந்தைங்க மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுறனால தான் பொருட்கள் திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை தவிர நண்பர்களோட தாக்கம், நம்மக்கிட்ட இல்லையேங்கிற அந்த எண்ணம், அப்புறமா

0: புரிதல் இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக கூட குழந்தைங்க வந்து கிட்ட திருடக்கூடிய அந்த பழக்கம் உருவாகலாம். அதுக்காக குழந்தைங்களை கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிடக்கூடாது. அது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் மட்டும்தான். அதை மாற்றவோ தடுக்கவோ பெற்றோர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை கையாளலாம். முதல்ல ஒரு குழந்தைய வந்து குழந்தைங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு புது பொருளோ இல்லை அதிக பணமோ பார்த்தா அது எங்கேருந்து வந்துச்சு, யார் கொடுத்தான்னு விசாரிக்கணும். அப்படி வந்து அது மற்றவங்களோட பொருள் தான்னு தெரிகிற பட்சத்தில் அது நமக்கு சொந்தமானது கிடையாது. பொருள் காணாமல் போனால் அந்த அவங்கள்ட்டே அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு புரிய வைக்கணும். யாராக இருந்தாலுமே அவங்க கிட்ட அனுமதி கேட்டு தான் எந்த பொருளாக இருந்தாலுமே வந்துட்டு வாங்கணும். அதையுமே நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். எடுத்த பொருள் இருந்துச்சுன்னா அதை திரும்ப வந்து ஒப்படைக்க பழகணும். ஏன்னா ஆரம்பத்தில் சின்ன பொருள் தானே வந்து நம்ம சாதாரணமாக விடுற அந்த பழக்கத்தை ஊக்குவிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பழக்கத்துக்காக அவங்களை அவமானப்படுத்தாமல் அதை மாற்ற முயற்சி செய்யணும். இல்லைன்னா வந்து ரகசியமாக வந்துட்டு இந்த பழக்கம் வந்து தொடர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதையாவது இந்த மாதிரி திருடி இருக்கீங்களா?
1: திருடினது இல்லைக்கா. என்ன எங்கள் அம்மா திருடன் சொல்லக்கூடாதுக்கா. அதுக்கப்புறம் நம்ம திருடுறதையும் நான் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி திருடுனா அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் திருடினவங்களாம் பிடிச்சி அவங்கள இது அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துருவாங்கக்கா அவங்கள்ட்ட.
0: சரி, ஓகே. நம்ம சாதிக் அம்மா மாதிரி தான் நம்ம வந்து திருடுறப்ப வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அதாவது வந்துட்டு குழந்தைங்க பெற்றோர்கள் சொல்கிறத ரொம்ப கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க செயல்களை பார்த்துமே கற்றுப்பாங்க. அதனால் குழந்தைங்க முன்னாடி ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே நடந்துக்கிறப்ப தெளிவாக நடந்துக்கணும். ஏன்னா குழந்தைங்க பேரண்ட்ஸை பார்த்து தான் ஒவ்வொரு விஷயமாக இருந்தாலுமே கற்றுப்பாங்க. நம்ம சாதிக் தம்பி அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி எல்லார் அம்மாவுமே சொல்லி கொடுக்கணும். என்ன சாதிக்?
1: ஆமாம் அக்கா.
0: சரி, அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா,
3: அப்புறம் நான் முகமது சாதிக்.
2: சரி, நீங்க வந்து ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க தானே?
3: ஆமாக்கா, துப்பரம் சேகரன். நான் ரெண்டு புக்கை முடிச்சு மூணாவது புக்கு வந்துட்டேன். இது துப்பரம் சேகரன், இந்த புக்கு பேர். இது சொக்கன், அவங்களால ஏற்பட்டது. இந்த சாதிக் தம்பி வாசிக்கிறது நல்லா இருக்கே, நம்மளும் வாசிச்சு பார்ப்போம். போர் அடிக்குது, நம்ம ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கோம், போர் அடிக்குது. நம்ம இந்த நம்ம அவங்க வானம் பதிக்கிறவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. யாருக்காச்சும் வேணுமா, நம்ம நல்லா இருக்கே வாங்கலாமேன்னு சொல்லிட்டு வேணா கால் பண்ணுங்க.
2: 91 74 99 91. இந்த புக் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். வானம் பதிப்பகம், 91 76 54 99 91. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த புக்கை வாங்கிக்கலாம். சரி, அடுத்ததான் இந்த துப்பறியும் சேவகனை நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
3: ஆமாக்கா, அதுக்கு கேட்குறான் அந்த சிப்பாய். அதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ராஜா ஒரே ஒரு பதில் தான். அவர் உட்காந்துருக்கும் மேசையில் ஒரு தட்டு தட்டுறாரு. அந்த தட்டு தட்டினவனே அவர் என்னாச்சு மண்ணா நின்றுக்கேன், நான் இங்கே அரசனா நீ அரசனா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த அவர் சொன்னார், இல்லை நீங்கள் தான் அரசன். அப்புறம் என்ன, நீ இந்த மாதிரி பண்ணாத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறமா அடுத்த நாளும் இது அடுத்த நாள் அந்த ராஜா சொன்னார்ல, நீ வித்தை பண்ணுனு. இந்த மாதிரியே வித்தையை பண்ணி அவர் ரொம்ப பணமும் சம்பாதிச்சிருக்காரு. இந்த பணத்தெல்லாம் வச்சு அவர் டான்ஸ் ஆடுறாரு, அவர் டான்ஸ் ஆடுறாரு. அதுக்கப்புறமா அவர் உடம்பு பகுதியில் வச்சு அதுக்கு வித்தையுமே கட்டி மக்களை உற்சாகமே பண்ணியிருக்காங்க. மக்களும் அதிக கைத்தட்டுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவருமே ரொம்ப சந்தோஷத்தோடு நல்லாவுமே பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இதோட அதுக்கப்புறமா ரெண்டாவது பாரம், ஆசிரியர் வந்தாரு.

0: இந்த துப்பறியும் சேவகன்ல வந்துட்டு அந்த மன்னர் அந்த கதை தான் வருது. சரி, இப்ப நீங்க வாசிக்கிறீங்களா?
1: ஆமாக்கா. அடுத்து ஆசிரியர் வந்தார்,
0: வந்திருக்கிறார்.
1: அதுக்கப்புறமா பள்ளி ஆசிரியர் அல்ல, பள்ளி ஆசிரியர் அல்ல, நீங்க பள்ளி ஆசிரியர் மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆசிரியர்னா பள்ளி ஆசிரியர் கிடையாது, அல்ல, காதாசிரியர் என்று சொன்னார். இது குழந்தைகளுக்கான ஆசிரியர். அவரு அந்த ஆசிரியர் அன்னைக்கு அந்த ஊருக்கு வந்தாரு. அந்த ஊரில் இருந்து காதில் தேன், காது குத்து மாதிரியான.
0: சரி, இந்த கதையில இவ்வளவு நேரம் நீங்க வாசிச்சீங்கல்ல, அதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு சொல்லு.
1: என்ன புரிஞ்சுனா
0: சொல்லுங்க.
1: என்ன புரிஞ்சுனா அவங்க ஃபர்ஸ்ட் நல்லாவுமே இருக்காங்க, அதுக்கப்புறமா அந்த அவன் அவரு அழுதுக்கிறந்த அந்த.
0: இது வந்து ஒரு மன்னர் கதையா?
1: ஆமாக்கா. இது அவங்க வந்து ரொம்பவே சோர்ந்துருக்காங்க. இவங்கள நம்ம முன்னேற்கலான்னு மன்னர் சொந்த அந்த நல்ல விஷயமா, நல்ல விஷயத்துக்காக தான் அவனை அவரை பணம் சேகரித்து.
0: சரி, ஓகே. இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அடுத்த பகுதியில் வந்து, அதாவது நாளைக்கான பகுதியில் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். இன்றைக்கான நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம் இல்லையா, அதனால் இன்றைக்கான வானிலை தகவலையுமே நம்ம தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி காற்றோட வேகம் 25 கிலோமீட்டரில் இருந்து 43 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசும். இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபத்திலேருந்து ராமேஸ்வரம் வரை யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபடுறது நான் கார்த்திக்.
1: நாளைக்கு சந்திக்கலாம்.
0: இணைஞ்சிருக்கீங்க இது கடல் OSAFM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. மண்ணின் மனமும் மக்களின் குணமும் சேர்ந்த ஊரு, இயற்கை அழகும் உழைப்பும் நிறைஞ்ச ஊரு, ஒவ்வொரு தெருவிலும் ஒரு கவிதை சொல்லும் ஊரு. இன்று அந்த ஊரின் சிறப்பை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் இனிதா. இன்னைக்கு எந்த ஊரை பத்தி பேச போறோம் தெரியுமா? நம்ம மண்டபம். அந்த மண்டபம் ஊரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். குறிப்பா இந்த பகுதியில முன்னாடி மன்னராட்சி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. இந்த மன்னராட்சி காலங்கள்ல நிறைய மண்டபங்கள் கட்டியிருந்திருக்காங்க. அதுவும் விஜய ரகுநாத சேதுபதி அவர்களோட காலத்துல நிறைய சத்திரங்களும் மண்டபங்களும் இந்த பகுதியில இருந்துச்சான். ஏன் கட்டியிருக்காங்க அப்படின்னா, ராமேஸ்வரம் போறதுக்கு கடல் வழியை தான் போகணும். படகுகள் வரத்து ரொம்ப கம்மியா இருந்தப்போ மக்களும் மன்னர்களும் தங்கி செல்றதுக்காண்டி பல மண்டபங்களை கட்டியிருக்காங்க. அதனால இந்த பகுதிக்கு மண்டபம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. தோணித்துறை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு தெரியுமா, அதுல படகு வழியா பயணங்களும் இருந்திருந்திருக்கு. இந்த தோணித்துறையில தான் பாம்பன் பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு வர்ற யாத்திரைகளை ஏத்திக்கிட்டு போறதுக்காண்டி பெரிய தோணிகளை கட்டி வச்சிருப்பாங்களாம். அதனால இது தோணித்துறை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம மண்டபத்துல வடக்கு தெற்கு கடற்கரையில மீனவர்கள் விசைப்படகுகள் நாட்டு படகுகள் நிறுத்துற இடமும் இருக்குதுங்க. போற வழியிலேயே, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த துறைமுகத்துக்கு போற வழியிலேயே அழகான ஒரு இடம் இருக்கு. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ரயில் அகலப்பாதை திட்டத்துக்கு முன்னாடியே ரயில் பெட்டிகள் ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த ரயில் பெட்டிகள்ல நமக்கு பின்னாடி வந்த ஜெனரேஷன் யாருமே பாத்திருக்க மாட்டாங்க. அட, நம்மளே ஒரு சில பேர் ரயில்ல போயிருக்க மாட்டோங்க. ஆனா அந்த ரயில்வே தண்டவாளத்தையும் ரயில் பெட்டிகளையும் ஒரு நினைவு சின்னமா வச்சிருக்காங்க பாத்துக்கிறங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த இடம். குறிப்பா நம்ம இந்திய கடற்படையினர் அலுவலகம் அதுக்கு பக்கத்துல இருக்கு. ரயில் நிலையம், காவல் நிலையம், மீன்வளத்துறை அலுவலகம் இருக்குது மக்களே. குறிப்பா நம்ம CMFRA, அதாவது பாத்தீங்கன்னா மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம், அப்புறம் கடல் பாசி ஆராய்ச்சி செய்யற நிறுவனம், முக்கியமா அதுக்கு பக்கத்துல நெற்களஞ்சிய கோட்டை அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல மன்னராட்சி காலத்துல, அதுவும் விஜய ரகுநாத சேதுபதி இருந்த காலத்துல, நெல் மூட்டைகளை அடுக்கி வச்சிருக்கிற குடோன்கள் இருந்துச்சான். அந்த குடோன்கள் இப்பயுமே இருக்குதான். இதுக்கு நெற்களஞ்சிய கோட்டை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேரோட இப்பயுமே அந்த கிராமம் இருக்குது மக்களே. இலங்கை மக்கள் மறுவாழ்வு முகாம் இருக்குது. அதுக்கு பக்கத்துல 10 ஏக்கர் நிலப்பரப்புல குழந்தைங்களுக்கான விளையாட்டு மைதானம் இருக்குது. இதெல்லாம் நம்ம மண்டபம் பகுதியில் அமைஞ்சிருக்கு மக்களே. கண்டிப்பா இந்த பகுதிகளையும் நினைவு சின்னங்களையும் பார்த்து மகிழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்கள் வருது, கேளுங்க. அடுத்த பகுதியில தொடர்ந்து சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் முனீஸ்வரி, எனக்கு வயசு 55. பாம்பன் சின்ன பழம். நான் என் கணவரும் தீவுக்கு போனோம். போய்கிட்டு இருக்கையில வலை கொண்டு போய் விட்டான். பிடிக்கையில நான் வத்தை இழுத்து, என் புருஷன் என் வீட்டுக்காரர் வலை வத்தையை இழுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் வலை பிடிச்சேன். கடைசியில் பார்த்தா திருக்கை முள்ளு குத்திருச்சு காலில். திருக்கைன்னு சொன்னாங்க, அப்பளையே மசங்கி தண்ணீர் விழுந்துட்டாங்க. நான் இறங்கி தூக்க போனா தூக்க முடியல. வாழை காத்தினால வத்தை வேற வளைஞ்சு போகுது. இவ்வளும் தண்ணிக்கில மசங்கி விழுந்துட்டாங்க. என்னால தூக்க முடியல, இருப்ப முடியும் தண்ணி. கஷ்டப்பட்டு போய் வத்தையை போட்டுட்டு வத்தையை போய் இழுத்துக்கிட்டு வந்து தூக்கி வத்தையில ஏத்தவும் முடியல. என்னால கடையில தூக்கி ஏத்தி நங்கரத்தை போட்டுட்டு வலை வேற பிடிக்கணும். வத்தைய இன்ஜின் வத்தையில திலாவி திலாவுற வத்தை அங்க போட்டு வந்து கொண்டு வர முடியாதுல்ல. அதனால அடுத்த வள்ளத்தை கூப்பிட்டு, ரொம்ப முடியல, அடுத்த வள்ளத்தை கூப்பிட்டு நான் ஏத்திக்கிட்டு வந்து காப்பாத்தினேன். கடைசியில கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரியா தேவலை ஆகல, ரொம்ப வேதனை பண்ணிருச்சு, காலு நடக்க முடியல. மறுபடிக்கும் கூட்டிகிட்டு போனேன். பொழைக்க அதுதானே வழி, பிள்ளையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரம் கூட்டிட்டு போனேன். மரம் கூட்டிகிட்டு போய் அந்த வத்தை காலில் ஏறிடுச்சு, மரம் முடியாமல் போயிருச்சு. கொண்டு வந்து போட்டுக்கிட்டு ஆற்றினேன். ஆற்றிட்டு ஒரு பெட்டி கடை வச்சுருந்தேன், டீ கடை வச்சுருந்தேன். காலையில் 4 மணிக்கு நீ கடையை பார்த்துக்க, நான் கடலுக்கு போகிறோம்னு போனாங்க. கடலுக்கு போகையில் கரண்டு கம்பி அந்து கிடந்துச்சு. கரண்டு கம்பி அந்து கிடக்கையில் எனக்கு, நான் போயிட்டு வரேன், வளவு பிடிச்சிட்டு வர போனவங்க கரண்டு கம்பி அந்து கிடஞ்சி கவனிக்கலை. கரண்டு கம்பி மேலே காலை வச்சுட்டாங்க. கரண்டு கம்பி அடிச்சிருச்சு. ஒரு பையன் இருக்கு, ஒரு 5 மணி இருக்கு, சித்தி சித்தின்னு வந்து கூப்பிட்றான். என்னடா நீங்கள் தூங்க, சித்தப்பா இங்கே செத்து போய் கிடக்குறோம்னு சொன்னார். போய் பார்த்ததுமேக்கா இறந்து தான் போய் கிடந்தாங்க. 4 மணிக்கு போனவங்க 5 மணிக்கு தான் போய் பார்த்தேன். அவங்க இறந்து, அவங்க இருக்கையிலையும் போவேன், அவங்க இறந்ததுக்கு பிறகு நான் தான் போனேன் கடலுக்கு. போய் நான் தான் கொண்டுக்கிட்டு வந்து பிள்ளையில மூணையும் காப்பாற்றினேன். ஒரு ஆம்பளை பையன், 2 பொம்பளை பிள்ளை. வத்தைனா வளையினா கிடக்குந்த வலை உரம் ஏன் வளர்தேன். பிள்ளையில கட்டி கொடுத்தேன், நல்லது வல்லது பார்த்தேன். இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. கடல் முத்து, நீல கடல் ஆடை, மின்னிடும் செதில்கள், நீன்றிடா நீச்சல், நீரின் அற்புதம், என்ன கண்டுபிடிச்சாச்சா என்னன்னு? இது மீனுதா மக்களே, சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4. குறுநிலை மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட, நம்ம பகுதியில் அதிகமாக பிடிக்கிற ஒரு மீன் அப்படின்னா இந்த குருவிலி மீன் தான். குறிப்பாக ஒரு 3 கிலோ வரைக்கும் வளரும். இது பார்க்க வெள மீன் மாதிரி அப்படியே அச்சசலாக இருக்கும் மக்களே. இது நம்ம கடலோட பகுதிகளில் அதிகமாக பிடிக்கப்படுற ஒரு மீன். குறிப்பாக விலை மீனை விட அதிக சத்தையும் சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு மீன் தான் இந்த குருவிலி மீன். இது வெங்கல சிவப்பு மாதிரி அடிவயத்தில் இளஞ்சிவப்போட நிறத்துலையும் இருக்கும். உடலில் சின்ன சின்ன செதில் புள்ளிகள் இருக்கும். இதுக்கு முதுகுல கூர்மையான முற்கள் இருக்கும். இந்த மீன் எல்லா நீர்நிலைகளும் வாழும். குறிப்பா கழிமுகம், அதாவது பேக் வாட்டர்ல அதிகமா வாழும். குறிப்பா பாறைகள் நிறைஞ்ச பகுதிகளில் வாழும். உள்நாட்டு சந்தைகள்ல ஏற்றுமதிக்கு அதிகமா பயன்படக்கூடிய ஒரு மீன் அப்படின்னா இந்த குருவிலி மீனை தான் சொல்லுவோம். இந்த மீன்ல விட்டமின் டி புரத சத்து அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஏற்ற மீன். அதனால இந்த மீன் கண்டிப்பா கிடைச்சா குழந்தைங்களுக்கு வாங்கி சமைச்சு கொடுங்க. அருமையான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இளையனியா பொழிகிறது.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு, அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
5: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கு

பாரம்பரிய மீன்பிடிப்பு முறைகள்ல ஒன்னா இருக்கிறது கூடு வச்சு மீன் பிடிக்கிறது. குறிப்பா கட்டுமரம் வச்சு மீன் பிடிச்ச காலத்திலேயே நூல் வலைகளை பயன்படுத்தி தான் மீன் பிடிச்சிருக்காங்க நம்ம மீனவர்கள். அப்போலாம் நாட்டு ஒடமரங்கள்ல உள்ள பட்டைகளை நார் மாதிரி சீவி அதை திரிச்சுதான் வலை பின்னிருக்காங்க. அந்த நேரங்கள்ல இந்த ஒடைமர குச்சிகளை ஆக்க குச்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்கைகளை பயன்படுத்தி தான் கூடும் தயாரிச்சிருக்காங்க நம்ம மீனவர்கள். கூடுகள்ல கரைகள்ல வச்சாலாம் மீன்படாது. மூணு பாகம் ரெண்டு பாகம் ஆழத்துக்கு கடலுக்குள்ள போய் பாறைகளை கணிச்சு வைப்பாங்க. குறிப்பா இதுக்கு சங்கு குளியாளின்னு சொல்றவங்க தான் இந்த மூச்சடைக்கு இந்த கூடுகளை உள்ள போய் வைக்க முடியும். அதுல அந்த கூட்டை உள்ள வைக்கும் போது கூடு மேல எழும்பாம இருக்கிறதுக்கு பெரிய பெரிய கற்களை இல்லைன்னா மணல் மூடைகளை கொண்டு வந்து வைப்பாங்க. டெய்லி கட்டுமரத்துல போய் கூடு சரியா இருக்குதா மீன் ஏதாச்சும் அகப்பட்டிருக்கான்னு பாத்துட்டு வருவாங்க. அது கூட என்ன செய்வாங்க அப்படின்னா கூட்டுக்குள்ள உள்ள மீன்களுக்கு டெய்லி எரை போடணும். குறிப்பா அந்த எரை எப்படி இருக்கும் அப்படின்னா சூட மீன், இறால் மண்டை இதுகளை தான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு வருவாங்க. இப்படி போட்டோம்னா கூட்டுக்குள்ள வெளியே இருக்கிற மீன்களும் வாசனைக்கு உள்ள வரும். இப்படித்தான் கூடும் பாப்பாங்க. குறிப்பா நாட்டு கருவோட மரம் தான் மீனவர்களோட வாழ்வாதாரமா இருந்துச்சு. இந்த கருவோட கம்புகளை கூடு தயாரிக்கிறதுக்கு கீறி 10 நாள் கடல் தண்ணியில ஊற வச்சிருவாங்களாம். கூடு மட்டும் இல்ல, பிறந்த குழந்தைங்களுக்கு ஆக்கை தொட்டில் அப்புறம் நாற்காலி இதுகளை செய்ய நாட்டு கருவ உடைகளை பயன்படுத்தி இருக்காங்க மீனவர்கள். மீன் பிடிக்க மட்டும் இல்ல, அவங்களோட அன்றாட தேவைகளையும் நிறைவேற்றிருக்காங்க. இப்படித்தான் மீனவர்கள் பாரம்பரியமா கூடு வச்சிருக்காங்க. அப்போ ஆக்கையில கூடு வச்சு மீன் பிடிச்சிருக்காங்க. ஆனா இப்போ காலங்கள் மாறினதுக்கு அப்புறம் பிளாஸ்டிக்ல கூடு வைக்கிறாங்க. கூடுகள்ல பாத்தீங்கன்னா பிடிபடுற மீன் அப்படின்னா ஓரா, பாறை, சிறையா, அப்புறம் வந்து பாறையை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாமே இந்த கூட்டுக்குள்ள வந்து மாட்டி கிடக்கும். பழைய பாரம்பரிய முறையை இன்னுமே வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா என்ன, இந்த ஆக்கை குச்சிகள் முறைகள்ல கூடுகள் பயன்படுத்த முடியல, இப்ப பிளாஸ்டிக்ல பயன்படுத்துறாங்க மக்களே. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. கடலின் மணலை சுத்தம் செய்யும் அமைதியான காவலன், அலைகளுக்குள் வாழும் அழகான உயிர் அவன். கடலின் வளத்தை காக்கும் கடல் அட்டை, இயற்கையின் படைப்பில் இதுவும் ஒரு வியப்பான அட்டை. என்ன மக்களே, சொன்ன கவிதையிலேயே தெரிஞ்சிருக்குமே நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட அட்டை பத்தின தகவல்களை சொல்ல போறது நான், உங்கள் இனிதா. இது கடல் ஊசை FM 90.4. இது மீன் கிடையாது, கடல் அட்டைய சீக்கு கும்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நட்சத்திர மீன், கடல் முள்ளிகள், கடல் முள்ளம்பன்றி, இந்த மாதிரியான வகைகளை சார்ந்தது. குறிப்பா இது கடல்வாழ் உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, கடல்ல இயற்கையான துப்புரவு பணியாளர் மாதிரி, அதாவது வெளியில குப்பையெல்லாம் கூட்டுறாங்கல்ல அது மாதிரி, இது என்ன செய்யும் அப்படின்னா, கடலுக்குள்ள கிடக்குற அசுத்தங்களை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். இது மறுபடியும் கடலுக்குள்ள ஒரு சுழற்சி செய்ய உதவுது. அசுத்தங்கள் எல்லாத்தையும் இது வந்து வெளியே இடும், ஆனா குறிப்பா அவ்வளவு அசுத்தங்களையும் வெளியே இடாது. இதோட முக்கியமான வேலை கடலுக்குள்ள செயல்படுறதுதான். கடலடியில மணல்ல இருக்கிற கரிம பொருட்களை சாப்பிடும், அதுல இருக்கிற சத்துக்கள் மறுபடியும் கடல் சூழலுக்கு சுழற்சி செய்ய உதவுது. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆபத்து வந்துச்சுன்னா சில கடல் அட்டைகள் என்ன செய்யும் தெரியுமா, அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்பை அப்படியே வெளியேற்றிடுமா, பின்னாடி அந்த உறுப்பு மறுபடியும் வளரும் திறன் கொண்டதான். ஆச்சரியமா இருக்குல்ல, உலகத்துல 1000 மேல கடல் அட்டைகள் இருக்குதான். சில இனங்கள் ஆழ்கடல்கள்லயும் வாழும், குறிப்பா மன்னார் வளைகுடா, பாக் வளைகுடா பகுதிகளில் கடல் அட்டை முக்கியமான கடல்வாழ் வளமா இருக்குது. முன்னாடி காலத்துல வந்து பாரம்பரிய மீன்பிடிப்பு தொழில்கள்ல அதிகமா பிடிக்கப்படுறது இந்த கடல் அட்டை. ஆனா இப்ப உள்ள காலங்கட்டங்கள்ல தமிழ்நாட்டுல கடல் அட்டைய பிடிக்க கூடாது அப்படின்னு சட்டப்படி பாதுகாப்பு இருக்குது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் அதிக கடல் அட்டை வந்து முன்னாடி பிடிச்சதுனால இப்ப கடல் அட்டையோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இந்தியாவில் கடுமையான பாதுகாப்பு விதிகள் இந்த கடல் அட்டைக்கு அமல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இலங்கையில இந்த கடல் அட்டையை பிடிக்க தடை இல்ல. குறிப்பா இலங்கையில இருந்து சீனாவிற்கு கடல் அட்டைகள் ஏற்றுமதியும் செய்யறாங்க. இந்த கடல் அட்டையை சீனர்கள் அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்கலாம். அதிக வரவேற்பும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க மீனவர்கள். மீனவர்களோட வலைகள்ல இந்த கடல் அட்டை சிக்குனா கண்டிப்பா கடலுக்குள்ள போட்டுருங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க. இது பாதுகாக்கப்பட்ட ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிடாதீங்க, பாடல்கள் வருது தொடர்ந்து கேளுங்க. நிறைய தகவலுடன் உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

கலாச்சாரம் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம கடலை நம்பி வாழ்ற மீனவ மக்களுக்கு மீன்பிடி தொழில் மட்டும் இல்ல, அந்த வகையில இப்போ நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலா அந்த கடற்பாசி வளர்ப்பு இருக்குது. இத தொடங்க விரும்புறவங்களுக்கு அரசு தரப்புல என்னென்ன உதவிகள் கிடைக்குது, யாரெல்லாம் இத பெற முடியும், எவ்வளவு உதவி நிதி கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில திட்டங்கள் கூட பேச போறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம மீன மீனவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடல் பாசி வளர்ப்பு விஷயத்துல வந்து அதிகமா ஈடுபடுறாங்க. குறிப்பா தொழில் தொடங்குறதுக்காக இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடல்ல ஒரு தொழில் செய்யறோம்னா அந்த தொழில் செய்யறவங்க அரசு கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட முன் அனுமதி பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட மீனவர் கூட்டுறவு சங்கங்கள், அப்புறம் கூட்டுறவு மகளிர் சுய உதவி குழுக்களோட பதிவு செய்யப்பட்ட தனிநபர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் பயன் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் போது கடற்பாசி வளர்ப்பை எப்படி செய்ய போறோம் அப்படின்றதுக்கான இந்த ஒரு திட்டம் தான் இங்கே இருக்குது. தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா தொழில்நுட்ப தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். குறிப்பா உதவித்தொகை எப்படி கொடுப்பாங்கன்னா 3-3 மீட்டர், அதாவது நீளம் அகலம் எல்லாமே 3 மீட்டர் அளவுல ஒரு டிராப்ட் தொகுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. நிதி பங்கு என்ன அப்படின்னா இந்த திட்டத்துல பொது பிரிவு மீனவர்களுக்கு 60% பங்கும் மற்றும் பெண் மீனவர் கூட்டுறவு அமைப்புகளுக்கு 40% பங்கும் தர்றாங்க. எங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா மீன்வளத்துறையை அணுகலாம். தேவையான ஆவணங்களோடு இந்த மீன்வளத்துறை அலுவலகத்துல விண்ணப்பிக்கலாம். அவங்களே என்ன செய்வாங்கன்னா அரசு தரப்புல கிடைக்கிற இந்த உதவிகளை சரியா நம்ம கிட்ட வாங்கி தருவாங்க. நம்ம சரியா பயன்படுத்தினா கடல் வளத்தையும் பாதுகாத்துக்கிட்டு கடல்ல நல்ல வருமானமும் ஈட்ட முடியும். எல்லா மீனவர்களும் பயன் பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எஸ்எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் லட்சுமி. நான் வயசு 54 ஆயிடுச்சு. இங்கேருந்து வீட்டில் இருக்கோம், முதல் நாள் வீட்டில் இருக்கோம், ரெண்டாவது நாள் உன் மயனட்டுமா கடலுக்கு போனா பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் வந்து இருக்கான், நாங்கள் சம்மாட்டி வீட்டில் போய் பார்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே கோடியாக்கரையில் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து மாமன் தங்கச்சி மரத்துலேருந்து கிளம்பி போகிறோம். கிளம்பி போய் அங்கே போனால் பஸ்க்கு போய் இறங்குறோம். இறங்கின உடனே அவன் உட்காந்துருக்கான், ஒரு குச்சி வீட்டில் இருக்கிறான். அதோட வார நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நாங்கள் பார்த்துக்கிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றுருக்கான். சரி அடே உங்கள் அம்மா வந்துட்டாங்கடா, போடா போய் சாப்பிடு, சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுறா அப்படின்னு. ஓ போய் எங்கன்னு ஒரு கடை இருக்குது, போய் இட்லி தோசை வாங்கிட்டு வந்திருக்கான், நீ சாப்பிடுமா, நாங்கள் போய் இந்த எங்கிட்ட போயிட்டு வாரஞ்சிட்டு போக சொல்லிட்டு நிற்கிறான் என்னட்ட. அல்ல கொந்தொழிச்சு வேகமாக வந்துடுச்சு. அப்போது இந்த பொம்பளை சொல்லுது, அடே நம்ம மட்டும் வல்லங்களாம் கிடச்சிடா போடா ஒரே விட்டமாக போடா அப்படின்னு சொல்லி சமாட்டி கொண்டாடி சொல்லுது. சரிஞ்சிட்டு அம்மா நீ சாப்பிடு நான் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அங்கே ஓட ஓட அல்ல தண்ணி என்கிட்ட தான் வருது வந்துடுச்சு. அப்போ இந்த பொம்பளை சொல்லுது, என்னன்னு தெரியல, அக்கா அக்கா சசிதாக்கா உங்கள்கிட்ட வல்லம்லாம் வலிஞ்சு ஓடுது, அங்கே கடற்கார வழியை ஓடுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுங்கிற இந்த பொம்பளை பற்றி விட்டது. இவங்க ரெண்டு பேரும் அப்பன் மயனு எழுத்து போகிறதுக்குள்ளேயும் தண்ணி நிறைய வந்துடுச்சு, நிறைய கோயிலே மூன்றாப்பில் வந்துடுச்சு. வந்து அதோட பிள்ளைகளாம் மட்டும் அவங்களும் கரையை நடந்து வராங்க. என்னையை ஓடி வந்தவன் இங்கிட்டு நான் இங்கிட்டுனா தெரியாமல் நின்றேன். எனக்கு அந்த இடம் அப்போ போனதும் அறிவுமா தெரியாது, எந்த இடமும் தெரியாது நம்மளுக்கு. நான் மட்டுக்கு சும்மா மலத்தடி மாதிரி வைத்தாக்கணும் நான் இருந்தேன். பார்த்தா அப்படின்னு சொல்லி கடவுள் முன்னு வருது, என்ன கணக்கில் நின்றுக்கிட்டு இருக்கா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேரம் வந்ததுக்கு பயலுக்கு காலில் முறிஞ்சு அதை கூட பெருசு பண்ணல, என்னையை தான் பிடிச்சி இழுத்துட்டு ஓடிருந்தான். ஓடி போய் ஒரு கோயிலுக்கிட்ட அங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கோயில் மாதிரிக்கு அங்கனக்கில் போய் நின்றுட்டான். சம்பவத்தாடி எப்படியே ஒரு கொடூரம், அப்படியே மலார் மலார் ரோட்டில் தூக்கி தூக்கி அப்படியே போட்டுருச்சுதான் அந்த பிள்ளைகள. என் பச்சை பிள்ளை ஒரு பையன்லாம், 9 வயசு பையன், 10 வயசு பையன் இருக்கும். இப்போதான் ஒரு வாரம் தான் இப்போ ஆச்சான், கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணு அவங்களாம் வந்திருக்காங்க, அவங்க லாஞ்சி எடுத்து போட்டுருந்துருக்காங்க, அவங்களாம் வந்திருக்காங்க. அந்த பிள்ளையெல்லாம் அப்படி மெதாந்து அப்படி வருது, கருத்து நிறையா நகைநட்டுலாம் போட்டிருக்கு. இந்த பாமலில் உள்ள ஒரு பையன்லாம் இறந்துட்டான், போஸ்ட்டு சாஞ்சு கடலுக்குள்ளே அந்த பையன்லாம் இறந்துட்டான். பிழைக்க போன பயில் தான் அதுகள்லாம், இவெல்லாம் மறு பழைப்பு பழைச்சி வந்தது இந்த இதுகள்லாம். மர ஒரு வாரம் சென்று நீ அம்மா கூட்டிக்கிட்டு போடா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோம். நேனே கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க அப்பா மட்டும் கொடியாக இருந்தா. நன்றி நன்றிப்பா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நெய்தல் கைமணம் பகுதியில அருமையான சுவை பத்தி பேச போறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில. தேங்காய் பால் ஃபிஷ் ஃப்ரை பத்தி தான் இப்ப பேச போறோம். தேங்காய் பால் ஃபிஷ் ஃப்ரை 15ஆம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசியர்கள் கடல் வழியா நம்ம ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதிகளில் வந்தப்ப இவங்களுக்கு மீன் வறுவல் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். பெரும்பாலும் இங்க உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மீன் சாப்பாடு அப்படின்னு சொன்னா ஒரு பாரம்பரிய உணவு முறையா வச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு இங்க உள்ள காரம் அவங்களுக்கு பிடிக்காதனால என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த காரத்தை கட்டுப்படுத்துறதுக்காண்டி இந்த போர்ச்சுகீசியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா தேங்காய் பாலை அதுல ஊத்தி சாப்பிடுவாங்களாம். அவ்வளவு டேஸ்டா இருக்குமா. அது காலப்போக்கில் நம்ம ராமேஸ்வரம் தீவோட பாரம்பரிய ஒரு உணவு முறையாகவும் மாறிடுச்சு மக்களே. தேங்காய் பால் ஃபிஷ் ஃப்ரை, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம செய்முறை விளக்கம் பார்க்க போறோம். நம்ம வீடுகளில் பொறிச்சு சாப்பிடுறதுக்கு தக்கன மீன் எடுத்துருப்போம்ல, அந்த மீனை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்து அதுல பெரட்டி வச்ச இந்த மீனை பொறிக்கணும். அது பொறிக்கவும் நம்ம மேல சூடான எண்ணெய் சேர்த்து நல்லா வேகவும் வைக்கணும். வேக வச்சு எடுத்த அந்த மீனை ஆவி பறக்க இருக்கிற நேரத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா அதுல நல்லா கெட்டியான தேங்காய் பாலை ஊத்தி அந்த தேங்காய் பாலை அதுல சேர ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க. தேங்காய் பால் ஃபுல்லா அந்த மீனோட பிளேவர்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மீனை பிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஆகா அருமையா இருக்கு மக்களே. யாருமே சாப்பிட்டு இருக்க மாட்டோம். இந்த தேங்காய் பால் ஃபிஷ் ஃப்ரைய சாப்பிட எங்கேயும் போக வேண்டாம். நம்ம வீட்லயே ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் சொல்லுவீங்க அட நம்ம ஹோட்டல் வச்சிடலாம் போலயே இதுக்குன்னு அப்படின்னு. அந்த மாதிரி பிளேவரா இருக்கும் இந்த தேங்காய் பால் ஃபிஷ் ஃப்ரை. சரி மக்களே, பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்குமே. பாடல்கள் வருது, கேட்டுட்டே சாப்பிட்டு வாங்க. அடுத்த பகுதி உங்களுக்காக இருக்குது. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர்பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இது எல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: எங்க பார்த்தாலும் காலநிலை மாற்றம் தான் மக்களே நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. எப்ப பார்த்தாலும் கிளைமேட் சேஞ்ச், அதை பத்தியே தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டுமே இருக்கோம். காலநிலை மாற்றம் எப்படி நம்ம பூமியில தாக்கத்தை ஏற்படுத்தி வருது, இதை கட்டுப்படுத்த வழி வேணும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத தொடர்ந்து கேட்கலாமா? கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா மக்களே. நம்ம நாட்டுல உள்ள எல்லா பிரச்சனைகளும் முக்கியம்தான், ஆனா அதுல ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கிறது, ரொம்ப முக்கியமாவும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றம். எல்லா பிரச்சனைகளையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிப்போம், ஆனா காலநிலை மாற்றம் அப்படி இல்ல, வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாத்துக்கணும். இந்த காலநிலை மாற்றத்தை மாற்ற முடியும். நம்ம எல்லாம் ஒரு சிலர் வீட்டுக்குள்ள வேலை பாக்குற இடத்துல இருக்கிறோம், நமக்கு வெயில் அவ்வளவு தெரியாது. ஆனா வெளியில வேலை பாக்குறவங்க, முக்கியமா மீன் விக்கிறவங்க, பழம் விக்கிறவங்க, அப்புறம் கருவாடு காய போடுறவங்க, வீட்டு வேலை பாக்குறவங்க, கொத்தனார் வேலை பாக்குறவங்க, வெளியில வெயில்ல வேலை பாக்குறவங்க, தெருவோரமா வியாபாரத்துக்கு போறவங்க, கூட்டுறவங்க, இவங்களோட நிலைமை, இவங்க வியாபாரத்துக்கு போனா தான் நல்லா சம்பாதிக்க முடியும், அன்னன்னைக்கு வேலை செஞ்சா தான் அவங்களுக்கு சாப்பாடு. குறிப்பா 80% நபர்கள் வெளியே தான் வேலை பாக்குறாங்க. வெயில்னால பெண்கள் அதிகமா பாதிக்கவும் படுறாங்க, குழந்தைகள் பாதிப்புக்குள்ளையும் உள்ளாகுறாங்க. நம்ம பூமியை காப்பாத்துறதுக்கு எல்லாரும் சேர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கணும். 3 மணி நேரம் வீட்டை விட்டு வெளியே வர வேணாம்னு சொன்னா அந்த நேரத்துலதான் இந்த அன்றாட வேலைக்கு போறவங்க வந்து குறிப்பா அவங்களோட வருமானத்தை ஈட்ட முடியிற ஒரு நேரமா இருக்கு. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க மக்களே? இதெல்லாம் நம்ம யோசிச்சு செயல்படணும். இப்ப இருக்கிற இளைஞர்கள் இதற்கான முயற்சிகளை செய்யலாம். சாலை ஓரங்கள்ல குப்பைகளை குவிய விடாம பாதுகாக்கலாம், பொதுவான இடங்கள்ல குப்பைகள் போடாம தடுக்கலாம், நீர்நிலைகளை சுத்தமா வச்சுக்கலாம், வாகனங்களை அதிக அளவு பயன்படுத்தாமல், புகை இல்லாமல், மாசு இல்லாம ஒரு பூமியா குறைக்கலாம். இப்படித்தான் இளைஞர்கள் வந்து மாற்றங்களை கொண்டு வர முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து செயல்பட்டா இந்த பூமி காலநிலை மாற்றத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலை பார்த்தா நமக்கு அலைகளும் அழகான நீல நிறமும் மட்டும்தான் முதல்ல கண்ணுக்கு தெரியும். ஆனா அந்த கடலுக்குள்ளேயும் கடலை சுத்தி வாழ்ற மக்களோட வாழ்க்கையிலையும் நமக்கு என்ன நடக்குது அப்படின்றத எத்தனையோ விஷயங்கள் நிறைய இருக்குது, அது தெரியாது. அந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கவும், கேள்விப்பட்ட விஷயங்களை பின்னாடி இருக்கிற உண்மைகள் புரிஞ்சுக்கிறவும் நம்ம பயணம் தொடங்கி இப்ப இறுதி கட்டத்துக்குமே வந்துருச்சு. என்ன பயணம் அப்படின்னா, நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. குறிப்பா முதல் பயணமா நம்ம மண்டபம் பகுதியில் அமைஞ்சிருக்கிற மண்டபங்கள், அப்புறம் அங்க இருக்கிற ரயில் நிலையங்கள், அங்க இருந்த தோணித்துறை, இந்த பகுதிகளை எல்லாத்தையுமே நம்ம விரிவா பார்த்தோம். குறிப்பா ஓரா மீன் பற்றி தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு தெரியாத தகவல்களையும் புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, இப்ப நவீன தொழில்நுட்ப முறைகள்ல பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் பழைய நாட்டுக்கருவ உடை மரங்கள்ல பயன்படுத்தி அந்த ஆக்கை கூடு வச்சு மீன் பிடிக்கிற முறையை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா கடல் அரிய வகை உயிரினமா இருக்கிற கடல் அட்டைகளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நெய்தல் கைமணம் பகுதியில செய்முறை விளக்கத்தையுமே பார்த்தோம். நம்மளுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வகையில நமக்கு ஒரு தொழில் முறை தர்றாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அதாவது பாசி வளர்ப்பு முறைகளை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், யாருக்கிட்ட என்னென்ன ஆவணங்களை கொடுத்து நம்ம அந்த உதவித்தொகையை வாங்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் காலநிலை மாற்றத்தை பத்தி குறிப்பா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாற்றத்துல அன்றாட வேலைக்கு போறவங்களுடைய நிலைமை என்னென்ன, அந்த நிலைமையில நாம இருந்தோம் அப்படின்னா முயற்சிகளா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். கடலை பார்க்கறது ரசிப்பது மட்டும் போதாது மக்களே, கடலை புரிஞ்சுக்கணும், கடல் நம்பி வாழ்ற மக்களையும் புரிஞ்சுக்கணும், கடலுக்குள்ள நடக்கிற மாற்றங்களையும் நம்ம ஏத்துக்கணும், அந்த மாற்றத்தை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளையும் நம்ம பின்பற்றணும். இந்த புரிதலோட தான் நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியுமே இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. நமக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சதை மற்றவர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை நேசிப்போம், கடலை காதலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் இனிதா. பாடல்கள் வருது கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: என்ன நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில இன்னைக்கான அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக அன்பான உள்ளங்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு பாலமுருகன் எழுதின தெய்வகி. அந்த ஹாஸ்பிட்டலோட வளாகத்தில இருந்து வெளியில வந்த தேவகி மாநகர பேருந்த பிடிச்சு சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு டிக்கெட் வாங்கி ஜன்னலோர சீட்ல அப்பாடான்னு உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த தேவகிக்கு சிந்தனை நிலையா இல்ல, சரியான தலைவலி வேற. பர்ஸ்ல இருந்து சின்ன தலைவலி பாம் எடுத்து நெத்தியில பூசிட்டு அப்படியே சாஞ்சிட்டாங்க. ஜன்னல் கம்பி மேல அப்படியே சாஞ்சு படுத்தவங்கதான். குளிர்ந்த காத்து முகத்துல பட தேவகி அவங்கள அறியாமலே கண்களை மூடி நல்லா தூங்கிட்டாங்க. தேவகியோட கண்கள் மூடினதும் அவங்களோட என்ன ஓட்டம் கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுச்சு. சின்ன வயசுல இருந்தே சேவை பண்ணணும், 4 பேருக்கு உதவணும்ன்ற எண்ணம் இருந்ததுனால இப்ப ஒரு தனியார் மருத்துவமனையில நர்ஸா தேவகி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தன்னோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் மனசுல ஒரு சேர வர அப்போன்னு பார்த்து திடீர்னு ஒரு குரல், அடிங்க அவனை, நல்லா அடிங்க, கண்ணை என்ன பின்னாடியா வச்சிருக்கான், வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியாடா அப்படின்ற சத்தத்தை கேட்டதும் தூக்கத்துல இருந்த தேவகி டகார்னு முழிச்சுக்கிட்டாங்க. அந்த பஸ்ஸோட ஓட்டுநர் யாரையோ பார்த்து சர மாறிய திட்டிட்டு இருந்தாரு. நல்ல வேளை யாருக்கும் ஒன்னும் ஆகல. பழைய நினைவுகள்ல இருந்து நிகழ்காலத்துக்கு வந்த தேவகி ஆஸ்வாசமா உட்கார்ந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு நிம்மதியாவும் இருந்துச்சு. திடீர்னு கண்ணு முழிச்சவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இருந்துச்சு. பஸ் அதுக்கப்புறம் நகரவும் தேவகி அவங்களோட பழைய எண்ணத்துக்கு போயிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு தோணுச்சு, வேலை செய்யற இடத்த விட்டுட்டு வெளியில வந்துட்டா போதும், எவ்வளோ பெரிய வேலை பழுவா இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு ஆண்கள் திரும்பிடுறாங்க. ஆனா என்ன மாதிரியான பொண்ணுங்களோட நிலை அப்படி இல்லையே. வேலை ஒரு பக்கம், குடும்பம் இன்னொரு பக்கம், ஒரு தராசு முள்ள போல எப்பவுமே சரியான நடுநிலையிலேயே இருக்க வேண்டியதா இருக்கு. அனுசரிச்சு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கால கோட்பாடுகளுக்கும் வரைமுறைகளுக்கும் உட்பட்டு உட்பட்டு என் வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போச்சு. என்ன நடக்குதோ நடக்கட்டும், நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு தன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்ட தேவகி பஸ்ல வேடிக்கை பார்த்தபடி போயிட்டு இருந்தாங்க. கதை எல்லாத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பார்வதி சின்ன பழம், 10 வயசுல ஒரு சின்ன சாக்கை தந்து பாசி எடுத்து கொண்டு வந்து போட்டு காய போட்டு அதை கொண்டு விற்று எங்கள் அம்மாட்ட கொடுப்பேன். எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் 4 பேர், 4 பேர்லையும் தனியாக போயிட்டா எங்கள் அண்ணன் ஒரு ஆள். நாங்கள் எங்கள் சம்பாத்தியத்துலேருந்து எங்களை கட்டிலாம் கொடுத்தாங்க இந்த கடலில் நாங்கள் சம்பாதிப்போம். நீச்சல் கூட யாருமே சொல்லித்தரல, நாங்களாம் தான் கற்றுக்குறோம். அந்த போய் விளையாடுவோம், விளையாடையில் நாங்களாம் நீஞ்சி பார்ப்போம், சோவி பிறக்குவோம், அதில் கொண்டு விற்போம். அப்புறம் கட்டி கொடுத்த பிறகு என் புருஷன் கூட்டிகிட்டு போனோம் கடலுக்கு. நாங்கள் 2 பேரும் போய் மீன் பாசி எல்லாமே எடுப்போம். எடுத்துக்கிட்டு குழந்தைகள தொட்டியில் போட்டுட்டு பாசி எழுவோம். 10 கிலோ கிடக்குங்க தொட்டி கட்டி, நாங்கள் 2 பேரும் பாசி எழுவோம். ஒரு பாயை கூட கீழே விழுந்துச்சு, கரையானுக்கு போய் கரையை பிடிச்சி சோறாக்கி தின்னுட்டு மறுகாலையில் அது மாதிரி கம்மி வேலை பாசி இதுக இதுகளுக்குத்தான் போவோம். இப்படியே அதுகளை சின்ன வயசுலேயே இருந்து அந்த கடல்லையே ஓட்டு அதுகளை படிக்க போட்டால் அதுக பள்ளிக்கூடம் போவாதுங்க. எங்களுடைய சேர்ந்து அதுகளும் தொழிலுக்கு வந்துருச்சு. ஒரு 5-6 படிச்சு எங்களை படிக்க போடலையில எங்கள் அம்மா அப்பா. நான் அதோட கடல் மேலே எல்லா தொழிலுமே எந்த தொழிலுமே கற்றுக்குருவோம். பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் இருந்தாலும் சங்குக்கெல்லாம் பாலத்தில் போய் சங்குளிப்போம். சங்கு ஆட்டை அப்போ இப்போ இல்லை, அப்போ அந்த சங்குகளை புறையிட்டு வந்து கொடுத்துட்டு விற்று வாங்கிட்டு மரம் 2 பேருமே போயிடுவோம். 10 கிலோமீட்டர் நீஞ்சி கூட போயிடுவோம் தீவுக்கு. எந்த நீவாடி நிற்குது அதுக்கு தக்கன இறங்கி நீஞ்சி போயிடுவோம். போய் கவடாக்க இதுக்கு அப்புறம் வருவோம். மரம் என்ன இப்போ இதைக்கு பிள்ளையெல்லாம் உழைச்சி தட்டாலும் நாங்கள் இன்னும் வயசு போய் அந்த கடலுக்கு தான் பொண்டாட்டி முடிச்சுன்னு போகிறோம். இப்படி ஓயக்க உள்ள வேலைக்கு போவோம். இதுதான் தெரியும். எங்கள் அக்காலாம் தண்ணியை குடிச்சு ரொம்ப கிடந்தாங்க. இப்படி பாசிக்கு போவையில் ஒரு பிள்ளை நீஞ்சி தெரியாத பிள்ளைய போய் தூக்க போகிறோம்ண்டு 2 பிள்ளைய சேர்ந்து அமைக்கிருச்சு எங்கள் அக்காலை. அவிக்கி செத்த பணமாக ஆகிட்டா தண்ணியை கொடுத்து அதில் பக்கத்தில் கிடந்து வல்லங்க கிடந்து வத்தக்கரவு கிடந்து தூக்கிட்டு வந்து 2 நாளைக்கு பிறகு ஆஸ்பத்திரி ஒண்டி போட்டு மூச்சு வந்துச்சு எங்கள் அக்காளுக்கு. அதில் ரொம்ப சிரமப்பட்டோம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க. குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: பாட்டி உங்க வயசு 60, 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட்டு போகுது, உள்ள வாங்க.
4: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. அக்வாரியத்துல இருந்து வெளியில விழுந்த மீன் போல தேவகியோட மனசு துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம என்ன பாவம் பண்ணோம், ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, வாழ்க்கையில தோல்வியை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் தேவகி, எப்ப நம்மளோட நிலைமை மாறும், நீ எப்ப நல்லா இருப்ப, உன் வாழ்க்கை எப்ப சந்தோஷமா மாறும் அப்படின்னு தேவகியோட மனசாட்சி அவங்கள பார்த்து கேட்டுச்சு. அப்படி என்ன தேவகிக்கு பிரச்சனை பிரஷர்னு பார்த்தா, காலையில 7 மணிக்கு தன்னோட வேலைக்கான கார்டு அந்த ஹாஸ்பிட்டலோட பயோமெட்ரிக் இயந்திரத்துல பதிவு செய்யறாங்கன்னா திரும்ப தேவகி வீட்டுக்கு வர்றதுக்கு 7 மணி ஆயிரும். வெளியில வரும்போதும் அந்த கார்டு சொருகிட்டு அப்புறம் பஞ்சிங் பண்ணிட்டு தான் அவங்க வெளியிலயே வர முடியும். மொத்தமா 12 மணி நேரம் வேலை. தேவகியவும் அவங்கள போல இருக்கிற மத்த செவிலியர்களையும் கான்ட்ராக்ட் மூலமா தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு எடுத்திருந்தாங்க. அதாவது ஒப்பந்த அடிப்படையில நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகமானாதான் தேவகி மாதிரியான செவிலியர்களோட தேவையும் இருக்கும். சம்பளம்னு பார்த்தா சொற்பந்தான். ஏஜென்சி பிடித்தம் போக தேவகியோட கையில ஒரு 15,000-18,000 இருக்கும். அதுக்காக தினமும் 4 மணி நேரம் கூடுதலா அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாதான் அந்த 18,000 அவங்க கைக்கு வரும். இல்லைன்னா பிடித்தம் போக சொச்சமோ மிச்சமோ தான் உங்களுக்கு மிஞ்சும். நீங்க பாருங்க, உங்களுக்கு சம்பளம் இவ்வளவு, கண்டிப்பா 4 மணி நேரம் நீங்க ஓவர் டைம் பார்த்தே ஆகணும். அதுக்கு தனியா இவ்வளவுதான்னு சேர்க்கிறாங்க. நோயாளிகள் அதிகமா இருந்தா ஒவ்வொருத்தவங்களும் 3-4 நோயாளிகளை பார்க்க வேண்டியாகணும். பார்க்க முடியாதுன்னா வேலைக்கு உத்தரவாதம் இல்ல. இதே வேலைக்கு பல பேர் நீயா நானான்னு லைன்ல நிக்கிறாங்க. வேலை கிடைச்சிருக்குன்னு பெருமிதப்பட்டு வேலை பாருங்க. பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு, முடியல, அது இதுன்னு சொல்லாதீங்க. கிடைக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு அந்த மருத்துவமனையில இருக்கிற ஒரு மேலதிகாரி சொல்லவும், இங்க பாருங்க சார், நான் இவ்வளவுதான் வேலை பார்ப்பேன், என்னால முடியாது, நீங்க ரொம்ப பிரஷர் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தேவகியால எதிர்த்து கூட பேச முடியல. தினமும் உங்க வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்து சேர 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிரும். 7 மணிக்கு கிளம்புறாங்கன்னா ஒரு 8:30 வீட்டுக்கே போவாங்க. அதுவும் மாநகர பேருந்த புடிச்சுதான் போயாகணும். ஆட்டோ புடிச்சு போனா அதுக்கு ஆண விலை குதிரை விலை ஆகும். தேவகியோட குடும்ப சூழலுக்கு அது பெரிய காசு. பஸ்ல போயிட்டு இருக்கும் போது நினைவலைகள் எல்லாமே அல மாதிரி அங்கையும் இங்கேயுமா தேவகியோட மனசுல வந்து போயிட்டு இருந்துச்சு. பஸ் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு வந்ததும் தேவகி பஸ் விட்டு இறங்கி அவங்களோட வீட்டை நோக்கி நடை கட்ட ஆரம்பிச்சாங்க. கதையில அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். தேவகி அப்படின்ற கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. பலவாறான எண்ணங்கள் தேவகியோட மனசுல அலப்பாய எப்படியோ வீட்டுக்கு வந்து பைய திறந்து சாவி எடுத்து அவங்க வீட்டு பூட்டையும் திறந்துட்டாங்க. சாவிய டேபிள் மேல வச்சுட்டு எதிர்ப்புறமா இருக்கிற கட்டில்ல அப்பாடா அப்படின்னு படுத்தவங்கள அசதி அழுத்துச்சு. எப்ப தேவகி அவங்களோட கண்களை மூடுனாங்களோ தெரியல. நைட்டு 10:30 தான் திடீர்னு முழிச்சாங்க. கண்ணு முழிச்சதும் வாங்கிட்டு வந்த சாப்பாடு பொட்டலத்தை பிரிச்சு டேபிள் மேல வச்சு குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி அள்ளிட்டு வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சாப்பிட்டா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு தேவகிக்கு தோணுச்சு. சரி குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோமேனு பாத்ரூம்க்கு போய் தண்ணிய பிடிக்கிறதுக்கு பைப்ப திறந்தா தண்ணி வரல. உடனே வெளியில வந்து மோட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போனாங்க. குளிச்சதுக்கு அப்புறம் தேவகிக்கு வந்த பசியோட அவசரத்தை அவங்களால பொறுக்கவே முடியல. வேக வேகமா தலையத்தை ஒட்டிட்டு டேபிள் மேல வச்சிருந்த பொட்டலத்தை திறந்து அந்த இட்லிய பிச்சு அப்படியே படபடான்னு சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட அவசரத்துல சட்னி கூட அவங்க தொடல. ஆனா கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம்தான் தேவகியோட முகமே மாறி போச்சு. ஏழரை மணிக்கு வாங்கின சாப்பாடு வேற எப்படி இருக்கும்? தேவகியோட மனசுல வேதனையும் கஷ்டமும் அவங்கள நிலை கொள்ளாம பண்ணிருச்சு. அந்த இந்தான மணி 11 ஆச்சு. இட்லிய அவங்க சட்னியில தொட்டு சாப்பிடலதா? ஆனா இட்லி பக்கத்துல சட்னிய வச்சு கட்டினதுனால ஒரு மாதிரி புளிச்சு போன ஸ்மெல் வந்துச்சு. சரி சட்னி தான் கெட்டு போச்சு, சாம்பாரை தொட்டாச்சும் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சு சாம்பாரோட இட்லியை தொட்டு விருப்பம் இல்லாம மெல்ல மெல்ல சாப்பிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்ட பார்சல அப்படியே கவர்ல கட்டி பக்கத்துல இருந்த குப்பை தொட்டில வச்சுட்டு 2 டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப போய் படுக்கையில அப்படியே படுத்துட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி தேவகிக்கு தூக்கமே வரல. அந்த ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு நடந்த மோசமான நிகழ்வு தான் கண்ணு முன்னாடி நின்னுச்சு. தேவகி மட்டும் இல்ல, அவங்கள மாதிரி இருக்கிற இன்னும் 3-4 பேரு பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு உயர் அதிகாரி தேவகியோட சேர்த்து இன்னும் சில நர்ஸையும் ஆபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டாரு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பதட்டமா போச்சு. சார் எதுக்கு கூப்பிடுறாரு, என்ன பேச போறாரு, என்ன ஆக போகுது, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. தேவகிக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப பதட்டமா எதுக்காக கூப்பிட்டு இருப்பாங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு இருந்துச்சு. அந்த ஆபீஸ் ரூம்குள்ளேயும் போயிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜர், இங்க பாருங்கம்மா, நோயாளிகளோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இப்ப உங்களோட சேவை இப்போதைக்கு எங்களுக்கு தேவையே இல்லை, திரும்பவும் வேணும்னா நாங்களே சொல்லி அனுப்புறோம், கான்ட்ராக்ட் படி வந்து வேலை பார்த்துட்டு போயிருங்க, இந்த 15 நாளுக்கான சம்பளத்தை அடுத்த மாசம் 1 தேதி வாங்கிட்டு போங்க, புரிஞ்சுதா அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்லும் போது தேவகியோட கண்ணில மட்டும் இல்ல, அந்த மத்த நர்சங்களோட கண்ணிலையும் கண்ணீர் தார தாரையா வழிஞ்சிச்சு. திரும்பவும் நம்ம படிச்ச சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீதி வீதியா ஏறி இறங்கி வேலை தேடணுமா, எப்பதான் நமக்கு விடுவு காலம் பிறக்குமோ, ஏன் தான் இப்படி இருக்கேன்னு தெரியல, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்களுக்கு இப்படி நடக்குதோ தெரியல, விடுவு காலம் எப்ப கிடைக்குதோ கிடைக்கட்டும், அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு, இவரை எதிர்த்து இப்ப பேச முடியுமா, ஆமான்னு தலையாட்டுறத தவிர இவரை என்ன பண்ண முடியும், பொறுத்து போறேன், இன்னைக்கு எனக்கு வேலை போகணும்னு இருந்திருக்கு. அவங்க பேசுறதும் சரிதானே, கான்ட்ராக்ட் அடிப்படையில போனா அந்த வேலை ஒன்னும் நிரந்தரம் இல்லையே, அதையே நான் நம்பணும் எதிர்பார்க்கணும்னு எனக்கு அவசியமும் இல்லையே, நான் தான் வைத்தியக்காரி அப்படின்னு தம் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு வலிஞ்சோடுற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு தேவகி அவங்களோட அடுத்த கட்ட முயற்சிக்கு ஆயத்தமானாங்க. இப்பதான் அவங்க வேலைக்கு சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள அவங்கள பணி நீக்கம் பண்ணது வேதனையிலயும் வேதனையா இருந்துச்சு. அதுல பாதாளத்துல தள்ளுனது போல அன்னைக்கு தேவகிக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும், தேவகிக்கு நல்ல இடத்துல வேலை அமைஞ்சிருக்குமா இல்லையான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடரும்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4. அன்பு உள்ளங்கள் என்னச்சிருக்கீங்க.

அலைப்பாயுதே நிகழ்ச்சியில கண்ணை மூடி படுத்த தேவகிக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் தனக்கு எப்படி விடிய போகுது, வேலை எப்படி அமைய போகுது, என்ன ஆக போறோம், ஐயோ மண்டை போட்டு கொடையுதே அப்படின்னு தான் உங்களுக்கு இருந்துச்சு. தூக்கம் வராம அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. மாசம் மாசம் வீட்டுக்கு எப்படி காசு அனுப்புறது, தன்னோட தேவைகளை எப்படி பாத்துக்கிறது, எதிர்காலத்துல எப்படி நிம்மதியா சுய கௌரவத்தோட இருக்கிறதுன்னு 1008 கேள்விகள் தேவகியோட மனச கொடைஞ்சு எடுத்துருச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி அள்ளி மடக் மடக்குன்னு குடிச்சாங்க. 100 நாள் வேலை திட்டத்துல கூட தினம் தினம் சம்பளம் கிடைச்சிடும். ஆனா இப்ப நான் பார்த்த வேலை மாச சம்பள வேலை. வேலைக்கு வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட சம்பளத்தை அடுத்த மாசம் 1 வந்து வாங்கிக்க சொல்றாங்களே. ஏன் வேலை இல்லைன்னா இவங்க எப்படி சமாளிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் அவங்களுக்கு அவசியமே இல்லை. யார் எப்படி போனா எங்களுக்கு என்ன அப்படின்ற எண்ணம் தான் அவங்களை எதையும் செய்ய வைக்கிறது.

0: இவங்க நினைக்கிறதெல்லாம் இவங்க எங்க போயிட போறாங்க? இந்த உலகத்துல அவ்வளவு ஈஸியா வேலை கிடைச்சிருமா? எப்ப கூப்பிட்டாலும் வரத்தானே போறாங்க. இப்ப இருக்கிற ஆட்கள் வரலன்னா நமக்கு ஆளா பஞ்சம். கான்ட்ராக்ட் வச்சு நடத்துறவங்க கிட்ட சொன்னா அனுப்பிட போறாங்க அப்படின்ற மிதப்பு தான் அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. முத முத அந்த ஆஸ்பத்திரியில நான் வேலைக்கு சேரும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. என் மனசுல பொங்கி வந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. ஆனா அந்த ஆனந்தம்லாம் இப்ப சோகமா மாறி போச்சு. நான் என்ன பண்ண போறேன், என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. ஆனா நான் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட போறதில்ல. நம்ம யாருக்குமே கெடுதல் செய்யலையே தேவகி, அப்புறையே நீ கவலைப்படுற. கெடுதல் நினைக்காம நல்ல மனசோட இருக்கும். இப்ப நமக்கு சோதனை காலம். இப்பதான் நம்ம இன்னும் தைரியமா இருக்கணும். கவலைப்படாத, நம்ம சேர்ந்து போராடுவோம். உன் மனசாட்சியா உன் கூட எப்பவுமே நான் துணையா இருப்பேன் அப்படின்னு தேவகி கண்ணாடிய பார்த்து அவங்களோட மனசாட்சி கிட்ட அவங்களே பேசிக்கிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு அவங்க அம்மா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது என்ன ஏதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பா இதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.
1: இத சாப்பிட்டா அபிராம வருவாளா?
2: முதல்ல தூக்கம் வரும்.
1: அபிராம
2: வருவா, நீ படு.
1: தூக்கம் வரலையே. தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
2: அதுவும் வரும்.
1: காத்தே வரல.
2: வரும்.
1: அத போட்டா சத்தம் தான் வரும். வரும் வரும். அன்னைக்கு வந்ததா எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: தேவகி அப்படின்ற கதைய அலைபாயுதே நிகழ்ச்சியில அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. கண்கள் முட்ட கண்ணீர் நிற்கும் போது வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரியாம தேவகி தவிச்சு போயிருந்த அந்த நொடியில அவங்க அம்மா சொன்ன எளிய வாசகம் தான் அவங்களோட மனசுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது வேற ஒண்ணும் கிடையாது, ரொம்ப பிரபலமான ஒரு வாக்கியம், இதுவும் கடந்து போகும். ஆமா, இதுவும் கடந்து போகும்னு மனசை தேத்திட்டு வாழ பழகிறதுக்கு தேவகி ஆயத்தமும் ஆயிட்டாங்க. அப்போன்னு பார்த்த தேவகிக்கு அவங்க அம்மாவோட ஞாபகமும் வர ஆரம்பிச்சுச்சு. கண்களை மூடுனாங்க, கண்கள் கொள்ளமாகி போச்சு. வராத தூக்கம், சில மணி நேரத்துல மனசுல எழுந்த அமைதியோட வெளிப்பாட்டாலும் அவங்க அம்மா பக்கத்துல இல்லைன்னாலும் தேவகியோட விடாமுயற்சியும் ஊக்கமும் தான் அந்த இக்கட்டான நிலையில இருந்து கட்டாயம் மீண்டு வருவோன்ற மனோதிடத்தால அவங்க நல்லா தூங்கிட்டாங்க. கண்ணு மூடி தூங்கினவங்க தான் காலையில பொழுது விடியவும் தான் தேவகி எந்திரிச்சாங்க. அப்போன்னு பார்த்து தேவகியோட போனுக்கு ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருந்துச்சுன்னா, தேவகி ஒரு வேலை இருக்குமா, உன்னால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல வேலை இல்லை, ஆனா ஒருத்தவங்களோட வீட்டுல அந்த வீட்டோட பெரிய அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, நர்சிங் கேர் தேவைன்னு சொல்லிருக்காங்க. அந்த மெசேஜை எனக்கு ஷேர் பண்ணாங்க, நான் உடனே உனக்கு அனுப்பிட்டேன். எனக்கு டக்குன்னு நீ தான் ஞாபகத்துக்கு வந்த அப்படின்னு தேவகிக்கு தெரிஞ்ச அக்கா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க. கடவுள் ஒரு கதவை அடைச்சா அதுக்கான வேற ஒரு கதவையும் திறப்பாருன்னு சொல்லுவாங்களே, அது உண்மைதான் போல. அந்த மெசேஜ் பார்த்ததும் தேவகிக்கு அப்பதான் நிம்மதியா இருந்துச்சு. மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்துச்சு, வாழ முடியுன்ற திராணியும் வந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தேவகி அவங்களோட புது வேலையில போய் சேர்ந்தாங்க. தைரியமா தன்னம்பிக்கையோட தனக்கு பிடிச்ச நர்சிங் வேலைய மன நிறைவோட திருப்தியா பார்த்தாங்க. கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம கேட்ட கதை நேயர்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அலைப்பாயுதே நிகழ்ச்சியில ஏதாச்சும் நிறைகுறைகள் நேயர்களுக்கு இருந்தாலோ இல்ல நிகழ்ச்சி பத்தின ஏதாச்சும் நல்ல கருத்துக்களை பகிரணும்னு நினைச்சீங்கனாலோ தாராளமா நீங்க தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்துறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு. ஒன்னு மெசேஜ் பண்ணியோ போன் பண்ணியோ சொல்லலாம், இன்னொன்னு லெட்டர் போட்டு சொல்லலாம். நேயர்களோட கருத்துக்களை வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் 7094439999. கருத்துக்களை போஸ்ட் மூலமா அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி, நம்பர் 125, ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. சூப்பரான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: அப்பா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்ப்பா. ஏ தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பத்தி. மாமா மச்சான்,
1: எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வை, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க. அதானே,
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையத்தான் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: ஐஸ்னு ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல் கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால்ல படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு பாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட அம்புளுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மை விலக உடைப்பான், தன்னிடலை கூட மிதித்தால் நெற்றிக்கண் திறப்பான்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அமங்கியாசங்காகம் ஜிஞ்சேஸ் காக்கவும் காசா பிசகா ஜிம்பே.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4. Mm-hmm.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்னொரு வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ், ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: முன்னாடியெல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இளைய நிலா பொழிகிறதே.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலையை பார்த்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏமாச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.